நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 23 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 தேதி இன்று வெள்ளிக்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:50 ஒரு நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

நாளொருக்குறள் நடு இன்றி நண்பொருள் வெக்கின் குடிப்பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். குறள் 171. அதிகாரம் வெக்காமை. விளக்கம்: நடுவு நிலைமை இல்லாமல் பிறருக்குரிய நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினால் அவனுடைய குடியும் கெட்டு குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும்.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல.
3: நம்ம புதுவையில இருக்க அரிக்கைமேடு பத்தி தெரியுமா?
4: தெரியாது சார்.
3: கோரிமேடு
4: தெரியவே தெரியாது சார்.
3: கீழூர், அரியூர், பங்கூர்
4: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலைய விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல். நம்ம புதுவை
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
7: அப்படியே பேசிட்டாலும்
5: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
8: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
7: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
5: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
8: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
7: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் சொல்ற வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
9: மன்னா மன்னா,
10: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
9: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
10: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
9: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
10: என்ன வழி?
9: இத கேளுங்க அண்ணா.
11: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
12: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
13: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
2: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
12: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
2: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
8: தொட்டா
2: தூக்கிடுவாங்க.
8: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
2: சொல்லவே சொல்லாதீங்க.
8: சொன்னா
2: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
11: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சாதனை பெண்கள்,
11: தொழில் முனைவோர்கள்,
2: நாடக கலைஞர்கள்,
11: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
11: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:02.
11: ஹாய் ஸ்நேகிதியே.
2: ஹாய் ஸ்நேகிதியே.

0: நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
1: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. Vaiyapuri in Tamil becomes Vaipuri in English and Belpuri in Hindi.
1: பின்றாங்கப்பா.
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
5: என்ன சொல்ற
6: பெருமாள் சத்தியமா?
5: அந்த ஆஞ்சி கொலையும்
6: என்ன தப்பு
5: பண்ணதே? நான்
6: தான் வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுற.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
2: என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே.
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் 7 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களது உரையின் தமிழாக்கம் 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி இதர நிகழ்ச்சிகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க இணக்கமே இனிய இல்லறம் வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். ஆறு 15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் முதற்பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், காத்தமுத்துவாக சீனிவாசம் முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசிகள் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி அண்டலின் சத்திய சோதனையின் உள்ளிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் சீனிவாசம் முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே.

8:02 to 8:15 வரை, 8:30 to 8:58 வரை. நம்ம புதுவை நேரில் இணைகிறார் ஆர்ஜே சந்தியா. 8:58 to 8:55 சைபாலின் ஜுரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒன்று இரண்டிற்கு ஹாய் ஸ்நேகிதியே, கவிதை எழுதும் ஆற்றல் எனும் தலைப்பில் ப்ளோ மார்கரேட் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே சிந்து. இரண்டு பயணந்திற்கு காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், இதில் ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர்கள் குறித்து. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சிவராமகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 to 6:10 வரை அலையோடு விளையாடு. நேரில் இணைகிறார் ஆஜே சோனியா. 6:20 to 6:57 வரை மனம் விரும்புதே, தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல் செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 10:00 தேன் சிந்துதே வானம். பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெர்ட்ஸில் இன்ஜின் ஒலிபரப்பு இனிது நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 to 1:00 வரை மணிக்கொரு முறையும், மாலை 6:57 to 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரை. 8:45 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 8:30 கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் கே பக்தவச்சலம் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 9:00 அரங்கிசை ஜி கே ரகுராமன் அவர்கள் நாதஸ்வரம். வாதட்டூர் வி மணிகண்டன் தவில் சென்னை அஞ்சல். பத்து 2 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் நேர்முகம். சென்னை அஞ்சல். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி. பன்12:00 நாடகம் லட்சிய பூமி நாடகம் எழுத்தாக்கம் கல்லை மலரடியான் என்கிற சு கந்தசாமி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50 புதினப்பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் கவிதை எழுதும் ஆற்றல் எனும் தலைப்பில் பிலோ மார்கரெட் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே சிந்து. 2:15 என்று மினியவை 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 மணி வரை முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு தொடங்கும். 5 மணிக்கு புன்மாலை பொழுது செல்லம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். மாலை 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர

0: பிரச்சார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரை 8:10 முதல் 8:58 வரை திரைசை. 6:20 முதல் 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 10 மணிக்கு தேன்மழை. பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையின் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறோம். இதனிடையே காலை 6 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, 12:40 இரவு 8 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:00 முதல் 10:00, 11:00, 11:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சேவை செய்திகள். புதுச்சேரி மூலக்குளம் அருள்மிகு செல்வ விநாயகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் அருள்மிகு முத்துமாரியம்மனுக்கு ஆடி மாத உற்சவத்தில் காலை 7 மணிக்கு அபிஷேக ஆராதனம். இரவு 7 மணிக்கு ஆடிப்புற நிகழ்ச்சிகள் வலையில் சாத்துதல் நடைபெறும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாங்கர் கீழ வீதியில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி விழாவில் இரவு 7 மணி அளவில் கூந்தல் முடிதல், படுகளம் தீமிதி விழா, அம்மன் வீதியுலா ஆகியவை நடைபெறும். இன்னும் சில நொடியில் கேட்கலாம் எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை ஏஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க இணக்கமே இனிய இல்லறம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு குடும்பத்தின் இல்வாழ்க்கை என்பது தம்பதியரின் அன்பு பிணைப்பையும் நேர்மையான அறவழியையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு அமைந்தால் அந்த இல்லத்தருக்கு உரிய நற்பண்பும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான பயனும் அந்த வாழ்க்கைக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பு பிறருக்கு உதவும் அறநெறியும் ஒரு சேர அமைவதே இல்வாழ்க்கையாகும். வீடு என்பது செங்கல் சிமெண்ட் மணல் இவற்றால் கட்டப்படும் கட்டடம் அல்ல. அன்பு பாசம் புரிதல் விட்டு கொடுத்து வாழ்தல் ஆகியவற்றால் அமைக்கப்படும் ஆலயம்தான் இல்வாழ்க்கை. அந்த ஆலயத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு அடித்தளம் இணக்கம் மட்டுமே. இணக்கம் என்பது கருத்து வேறுபாடு இல்லாத நிலை அல்ல. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மன வேறுபாடு வராமல் வாழ்வதே இணக்கம். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லோருடைய சிந்தனையும் ஒன்றுபோல் இருக்க முடியாது. ஆனால் அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும். நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், நான் உன்னை விட அதிகமாக படித்திருக்கிறேன் என்று ஈகோ இல்லாமல் இருந்தால் நல்லது. இதில் ஈகோ ஏற்பட்டால் சண்டை சச்சரவுதான். கடைசியில் நீதிமன்ற படியேறி அலைய வேண்டும். ஒரு முதிய தம்பதியினர் 60ஆம் திருமணம் சஷ்டியப்த பூர்த்தி நடந்தது. அந்த தம்பதியரிடம் உங்கள் வாழ்வின் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது திருமணம் செய்து கொண்ட காலத்தில் உடைந்த பொருட்களை சரி செய்து பயன்படுத்தினோம். இன்று உடைந்த பொருட்களை தூக்கி எறிவது போல் உறவுகளையும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். கோபம் கண்ணை மறைத்து விடுகிறது. சண்டை சச்சரவு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இந்த குடும்பத்தில் ஏற்படும்

0: பல பிரச்சனைகளுக்கு காரணம் பொறுமையின்மை, கோபம், ஈகோ, ஒருவரின் கருத்தை காது கொடுத்து கேட்காமல் சதா சர்வகாலமும் கைபேசி, புலனம், முகநூல் என்று மூழ்கி விடுகிறோம். இணக்கத்தை ஏற்படுத்த தினமும் குடும்பத்தினருடன் ஒரு வேளையாவது சேர்ந்து உணவருந்த வேண்டும். மனம் திறந்து பேச வேண்டும். தவறு செய்தால் தவறுக்கு மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. உதவினால் உடனே நன்றி சொல்லுங்கள். பிறந்த நாள், திருமண நாளை குடும்பமாக இணைந்து கொண்டாடி மகிழுங்கள். சிறிய தியாகமான செயல்களை செய்யுங்கள். ஒருவரின் நிறைகளை பாராட்டுங்கள். குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். மனம் புண்படாதபடி தெளிவாக எடுத்து கூறுங்கள். யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். ஒரு தந்தை தன் மகன் கையில் இருக்கும் கண்ணாடி டம்ளர் எடை என்ன என்று கேட்டார். அப்போதுதான் அந்த தந்தையிடம் அதனுடைய எடையை சொன்னான். கண்ணாடி டம்ளாரை ஒரு நிமிடம் கையில் பிடித்திருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு மணி நேரம் பிடித்தால் கை வலிக்கும், ஒரு நாள் முழுவதும் பிடித்தால் தாங்க முடியாது. அதுபோல மனக்கசபையும் நீண்ட நேரம் சுமக்கக்கூடாது. மறப்போம், மன்னிப்போம் என்று மறப்பது கூட நல்ல பண்புதான். இணக்கமே இன்பம் தரும்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

தெய்வீக ராகம். முதல் பாடலாக கேட்கலாம் மகாநதி சோபனா பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 29 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் முதற் பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்த முத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: கருத்த முத்து பம்பு செட்டுக்கு மோட்டர் போட போயிருக்காரு. பம்பு செட்டும் ஓடிட்டு இருக்கு. ஆள் எங்க? ஒருவேளை பம்பு செட்டு உள்ள உட்காந்துருக்காரோ? பாட்டு குரல் கேக்குற மாதிரி இருக்க. சரி, கிட்ட போய் பாப்போம். ஆமா, கருத்த முத்து குரல் தான். எப்பா கருத்த முத்த, கருத்த முத்த,
2: யாரு அது? ஓ, காத்தமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
1: ஏப்பா, பம்பு செட்டு கொட்டா உள்ளார உக்காந்துக்கிட்டு அது என்னப்பா ஏதோ சோக பாட்டு பாடிக்கிட்டு இருக்க?
2: காத்தமுத்தா, என் மாமனாருக்கு சுகர் வந்து போச்சுப்பா. பாவம், அவரு சக்கரை நோயால ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறாருப்பா. அதான் ரொம்ப சோகமா இருந்தது. என் பொஞ்சாதி வர வீட்டுல சோகமாகறா. சரிண்ணா, அவ தான் சோகமாறான்னு கொல்ல பக்கமா வந்தான். எனக்கு கொஞ்சம் சோகம் தாங்கல, அதான் அப்படி பாட்டு பாடினேன்.
1: ஏப்பா, பெத்த அப்பா உடம்பு சரியில்லைன்னா அழுவுறது கிடையாது, மாமனாருக்கு இவ்வளவு பெரிய கூத்தா?
2: காத்தமுத்த, பணம் காய்ச்சி மரம்பா. மாமனார அவங்க பொண்ணு நம்ம வீட்டுல வாழுதுன்னு அவரு அப்பப்ப ஏதோ அவசரத்துக்கு பணம் பொருள் கேட்டா நிறைய உதவிகள் எல்லாம் பண்றாரு. அவருக்கு ஒண்ணுன்னா நான் வருத்தப்படுறது இல்லையா? அதான்பா.
1: கருத்தமுத்த, நீ இதுக்கெல்லாம் போய் கவலைப்படாதப்பா. சக்கரை வியாதி எல்லாம் இப்ப ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாதுப்பா.
2: என்னப்பா அப்படி சொல்ற? சக்கரை நோயால நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க.
1: எப்பா, உணவுல அடிக்கடி பாகற்காய் இருக்குல்ல, அத சாப்பிட்டா போதும்பா. இந்த சக்கரை வியாதி, அதுவும் குறிப்பா இந்த 40-50 வயசுக்கு மேல வருதுல டைப் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீரிழிவு நோய், அதுக்கு சிறந்த மருந்தா இருக்குதுப்பா பாகற்காய்.
2: ஓஹோ, காத்துமுத்த, பாகற்காய நான் வீட்டுல ஏதோ ஒன்றுன்னு தான் சாப்பிடுவேன், ஆனா பாகற்காய் சக்கரை வியாதிய கண்ட்ரோல் பண்ணுதா?
1: ஆமாப்பா, பாகற்காயில இருக்கக்கூடிய மோர்மோர்சிடின் அப்புறம் சரடின் இந்த மாதிரி பொருள்லாம் தசைகளுக்கு தேவைப்படும் சர்க்கரைய கொண்டு செல்லும் முக்கிய வேலையை செய்தான்.
2: ஓஹோ,
1: ரத்தத்துல உள்ள சர்க்கரையோடைய அளவை கட்டுப்பாட்டுக்கு வைக்கிறதுக்கு இதெல்லாம் உதவி செய்வதால சர்க்கரை நோயாளிகள் விரும்பும் காய்கறியா இப்ப பாகற்காய் மாறிட்டு வருது.
2: ஓஹோ,
1: நான் சொன்ன மாதிரி டைப் 2 நீரிழிவு நோயை எதிர்கொள்ள சிறந்த மருந்தாக பாகற்காய் இருக்குதுப்பா. பாகற்காயே சக்கரை நோய கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருது. அது போதா?
2: இது போதும்பா, கண்ட்ரோல்ல வச்சிருந்தாலே பாதி காலம் ஓட்டிடலாம் அப்படியே. காத்தமுத்த, நீ சொன்ன

0: அது இல்லாம வேற என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு இந்த பாகற்காயில?
1: எப்பா பாகற்காயில நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிக்க கூடிய ஒரு செயல்பாடும் இருக்குப்பா.
0: சரி.
1: அப்புறம் பாகற்காயில நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்ப உதவியா இருக்குது. வயிற்றில் உள்ள புழுக்களை அழிக்கிறதுக்கும் அது பயன்படுத்துப்பா. ஏன்னா பாகற்காய் கசக்கும், அந்த கசப்பு நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த புழுக்களுக்கு உதவாது, அந்த புழுக்கள் எல்லாம் இறந்து போயிடும். இது மூலமா நம்ம உடம்பு சுத்தமாகும்.
0: பரவாயில்ல காத்துமுத்தா, நீ சொல்ல சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த பாகற்காயில இவ்வளவு நன்மைகள்லாம் இருக்குதுன்னா வேற என்ன? அது மேல சொல்ல மேல சொல்ல.
1: பாகற்காய சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நோய் தொற்று நமக்கு இருக்காது, எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படிலாம் சொல்றாங்கப்பா.
0: சரி சரி.
1: பாகற்காயில செரிமான அமிலமான காஸ்ட்ரிக் அமிலம் இருக்கிறதுனால பசி தூண்டப்படுதான், பித்தத்தை தணிக்குதான், பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவுதான். உணவுல இந்த பாகற்காயை நம்ம தொடர்ந்து சேர்த்துக்கிட்டோம்னா இருமல், இறைப்பு, அப்புறம் சில பேர் இந்த மூல வியாதியால கஷ்டப்படுவாங்கல்ல, அப்புறம் வயிற்று புழு அணிக்கிறது, இப்படி பல விதமான நன்மைகள் நமக்கு இருக்குதான்பா.
0: சந்தோஷம்.
1: மூல நோய்க்கு அருமையான ஒரு நிவாரணமா இந்த பாகற்காய் இருக்கு பாருப்பா.
0: எனக்கு இந்த நாள் வரையும் தெரியாம போச்சுப்பா.
1: இலை கூட மருத்துவ குணம் நிறைந்ததுப்பா.
0: இலை கூடவா?
1: ஆமாப்பா, பாகற்காயோட இலை சாற்ற உடம்பு முழுக்க நம்ம பத்து போட்டோம்னா சுரி, சிரங்கு இதெல்லாம் குணமாயிடும், வராது. ஆமாப்பா, கசப்பு காரணமா நான் சரியா சாப்பிட மாட்டேன்னு நீ
0: சொன்னியாப்பா,
1: அது மாதிரிலாம் இருக்காதப்பா. பாகற்காய நாம உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணும், அப்பதான் உடம்பும் நல்லா இருக்கும்.
0: ஓஹோ காத்துமுதா, நீ சொல்றத பார்த்தா பாகற்காய் சாப்பிட்டாலே டாக்டர் கிட்ட போக தேவையில்ல தான்.
1: ஆமாப்பா. கருத்தமுத்த, இவ்வளவு நேரம் பாகற்காயோடைய அருமை பெருமை எல்லாம் கேட்டில்ல?
0: ஆமா.
1: அருமையா விளைவிக்க கூடிய ஒரு காய்கறி பயிர் தானே பாகற்காய்.
0: ஆமா.
1: நீனும் கத்திரிக்காய் பண்ற, தக்காளி பண்ற, வெண்டை பண்ற, என்னென்னமோ பண்ற, ஏன் பாகற்காய சாகுபடி செஞ்சாதான் என்ன?
0: ஆமா காத்தமுத்தா, இதனால வரைக்கும் எனக்கு யோசனை வரல எனக்கு. அப்ப காத்தமுத்தா, நான் பாகற்காய சாகுபடி பண்றேன், நீ அதனுடைய ரகங்களை, அதனுடைய மண்ணு எப்படி இருக்கணும், தட்பவெப்ப நிலையெல்லாம் எப்படி இருக்கணும், பருவம், நிலம் தயாரிக்கிறது, விதைப்பு, அந்த குழித்தட்டு நடுவு, நீர்ப்பாசனம், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா.
1: கருத்தமுத்து, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல இருக்குல்ல, அது பாகற்காயில கோ1, அப்புறம் MDU1, கோயமுத்தூர் நீல பச்சை, கோயமுத்தூர் வெள்ளை நீலம், இது போன்ற ரகங்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்கு. அருமையான ரகங்கள் பா, நல்ல நீட்டா, நல்ல பாக்கிறதுக்கே பல பல பலன்னு அருமையா இருக்குதுப்பா. மண்ணை பொறுத்த அளவுக்கு உன் வயலு நல்ல அருமையான மண்ணுப்பா. ஏன்னா மணலும் மண்ணும் கலந்த அந்த இருபாடு மண்ணா இருக்குல்ல, அது வந்து பாகற்காய் சாகுபடிக்கு ஏத்த மண்ணுப்பா.
0: ரொம்ப சிறந்தது.
1: ஆமாப்பா, மண்ணுடைய கார அமிலத்தன்மை 6.5 to 7 இந்த அளவுல இருக்கணும். நம்ம பகுதியில பொதுவா இந்த அளவுல தான் இருக்குது, அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, பாகற்காய் ஒரு வெப்பமண்டல பயிர், 25 degrees centigrade ல இருந்து 30 degrees centigrade வரைக்கும் இருந்ததுன்னா அருமையா விளையும். தாராளமா பாகற்காய் சாகுபடி செய்யலாம்.
0: அந்த பருவம் கட்டினது
1: பருவம் கட்டில ஆடி பருவம் இருக்குல்ல, அதுல போடலாம். தை பருவம் முடிஞ்சு போச்சு, அடுத்த தையில வேணா நீ போடலாம்.
0: சரி சரி சரி.
1: இப்ப ஆடி பருவத்துக்கு ரெடி ஆயிடுப்பா.
0: சரி கண்டிப்பா. காத்துமுத்தா, பருவம் சொல்லிட்டா, இந்த நிலம் தயாரிக்கிறது விதைப்பு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
1: நிலம் தயாரிக்கிறதுனாப்பா, முதல்ல நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிடு வயல, அதுக்கு பிறகு 2.5 meters to 2 meters இந்த இடைவெளியில குழிகள் தோண்டணும்பா. 30 cm ஆழம் இருக்கிற மாதிரி குழிகளை நம்ம தோண்டணும்.
0: சரி.
1: குழி 1க்கு 10 kg தொழு உரம் போட்டுக்கணும்பா.
0: ஓஹோ.
1: சரியா, இத மட்டும் மறந்துடாத. ஏன்னா ஆரம்பத்துல நீ போடுற அந்த தொழு உரம் தான் கடைசி வரைக்கும் காய்ச்சி முடிக்கிற வரைக்கும் கொடிக்கு உரமா இருக்க போகுது. அதனால 10 kg தொழு உரம்
0: சரி
1: அந்த குழியில போடுறத மறந்துடாத. விதைப்புன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 600 grams விதை தேவைப்படும்பா.
0: ஓஹோ.
1: விதைக்கிறதுக்கு முன்னாடி விதைகளை ட்ரைகோடெர்மா விருடி ஒரு 4 grams அதை எடுத்துக்கிட்டு அதுல வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணணும், அல்லது 10 grams சூடோமோனஸ் புளோரசன்ஸ் இத கலந்து விதை நேர்த்தி செய்யணும்பா. குழி 1க்கு 2 நாற்றுகளை மட்டும் விட்டுட்டு மற்றபடி வளர்ந்து வர நாத்துக்கள் கொஞ்சம் சோகம்.

0: குறையா இருக்குது, சரியா வளராம இருக்குது, இதெல்லாம் நம்ம எடுத்துடணும்.
1: சரி சரி,
0: குழியில ரெண்டு நல்ல வாலிபமான நாத்துகள் மட்டும்தான் நம்ம விடணும்.
1: ஓஹோ,
0: அந்த மாதிரி நம்ம வச்சிருந்தோம்னா பின்னாடி நமக்கு நல்ல பலன் கொடுக்கும்பா. சரியா?
1: சரி சரி கார்த்திமுத்து, அப்புறம் குழித்தட்டு நடுவ நீர்ப்பாசனம் பத்தி சொல்லு.
0: கார்த்திமுத்து, எப்பா திடீர்னு இப்பதான்ப்பா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது.
1: என்னப்பா?
0: இந்த பயிர் இன்சூரன்ஸ் பண்ணிருந்தோம்ல,
1: ஆமா,
0: அது சம்பந்தமா விவசாய ஆபிசர் வர சொல்லி இருந்தாரு இன்னைக்கு.
1: ஓஹோ,
0: சரி சரி. இந்த பாகற்காயில வந்து குழித்தட்டு நடுவு, பந்தல் அமைக்கிறது, அப்புறம் கள மேலாண்மை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசுவோம்ப்பா.
1: ஆமாமா, நமக்கு இன்சூரன்ஸ் தான் முக்கியம்.
0: ஆமாப்பா, நான் உடனே கிளம்புறேன்.
1: சரி சரி,
0: நீயும் கிளம்பி வாப்பா.
1: சரி,
0: முன்னாடி போயிட்டே இருக்கிறேன், வீட்டுல இருக்கிறேன்ப்பா.
1: சரி சரி சரி சரி, இந்த உன் பின்னாடி சைக்கிள்ல வந்துடும்பா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் முதல் பகுதி. பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை ஏஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒளிபரப்பாக உள்ளது. அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் இன்று இரவு 9:30 மாநில மொழிகளில் ஒளிபரப்பாகும். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக சட்டப்பேரவையில் 12ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் அதே நிலை தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலிலேயே நடைமுறைப்படுத்த உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு அக்கடிதத்தில் முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக பிஜேபி உறுப்பினர் வாக்களித்தார் என்பதற்காக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேலி பேசியது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39 இருந்து 59 அதிகரிக்கும் எனவும் தமிழகத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7.23% இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு கிடைப்பதால் யாருக்கும் பாதகம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை எதிர்ப்பது அறியாமை என்றும் தொகுதி மறுசீரமைப்பை கைவிட வேண்டும் என்று கூறுவது தமிழக மக்களின் குரலை முடக்க வழிவகுக்கும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழக

0: தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்பதே பாமகவின் நிலைப்பாடு என்றார். 3 மாதங்களுக்கு முன்பு நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்று கூறிய காங்கிரஸ் கட்சி தற்போது தொகுதி மறுசீரமைப்பை தேவையில்லை என்று நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது ஏன் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். அரசின் வளர்ச்சித் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான சிறப்பு பயிலரங்கில் பேசிய அவர், அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
1: வளர்ச்சி செய்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அரசு திட்டங்கள் எல்லாமே வளர்ச்சி செய்தி தான். அவங்க அந்த ஒரு திட்டத்தை ஏற்கிறாங்க, அந்த திட்டத்தை சொல்றாங்கன்னா அந்த திட்டம் கடைசி வரையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. PMSRC ஸ்காலர்ஷிப் ஒரு ஸ்காலர்ஷிப், 9 முடிச்சுட்டு 10 போக நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க போஸ்ட் டாக்டர் படிக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு 75,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். 11th முடிச்சு 12th போய் எக்ஸாம் எழுதினீங்க 1,25,000 வருஷத்துக்கு 1,000 பேர் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். தற்போது மொத்தம் 49 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருப்பதாகவும் அவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவையில் சுற்றுலாத்துறை மேம்பாடு குறித்து நடைபெற்ற மாநாட்டிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
3: ஆன்மீக அளவுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் இதெல்லாம் இணைப்பதற்கு ஒரு அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிருக்காங்க. அதே மாதிரி நதிகளை இணைப்பதற்கு, ஆன்மீக தலங்களுக்கு, அதே மாதிரி வனத்துறை வன அளவுல உள்ள சுற்றுலா, இப்படி அதிகமான ஒவ்வொரு தலைப்பின் கீழே அந்த சுற்றுலாவோட இணைப்பு வந்து நடக்குது. அவங்கள்ட்டையும் சில இதுக்கு வந்து நிதி கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்தந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மேம்படுத்தலாம் உள்ளதை ஆய்வு செய்து அதுக்கு வந்து இந்த வரக்கூடிய எங்களுடைய துறை சார்ந்த அறிவிப்புகளை நாங்கள்.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி BSNL சிறப்பு சலுகைகளை அறிமுகப்படுத்தியிருப்பதாக மதுரை வட்ட பொது மேலாளர் திரு லோகநாதன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர் இதனை தெரிவித்தார்.
4: இதுல என்ன இது அப்படின்னா 1 ரூபீல வந்து சிம் கொடுத்துருவோம், அது வந்து 24 டேஸ் வேலிடிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ரீசார்ஜ் பண்றது உங்க பிளான் எது தேவையோ அதை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு BSNL-உடைய 4G சர்வீஸ் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிதும் உதவியா இருக்கும். TTH பிளான்லயும் ரெகுலர் போன் அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கிறோம். இது நார்மலா இருக்கிற பிளானை விட இது கம்மி, ஒரு 90 ரூபீஸ் அரௌண்ட் கம்மியா வருது. இது வந்து 2 மந்த்ஸ் வேலிடு, 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். 2 மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும், ப்ரொமோஷனல் ஸ்கீம், 6 மந்த்ஸ் வரைக்கும் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம்.
0: சென்னையில் சொத்துவரி மாற்றம் நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தொடர் கோரிக்கைகளை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். இருவரி செய்திகள். பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் கைத்தறி சந்தை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். மூத்த குடிமக்களுக்கான தேசிய கவுன்சிலின் 5வது கூட்டம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று

0: நடைபெறுகிறது. விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5,63,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 400,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆய்வு மேற்கொண்டார். மை பாரத் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. சென்னையில் கடந்த 3 நாட்களில் 6,893 திருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் நெல்லை அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி அணி 17 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக்கம் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் உலக அலைச்சறுக்கு போட்டியில் ஜப்பான் வீரர்கள் அதிக வெற்றிகளை பெற்று முன்னணியில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசைகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே. இயற்கை நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலம் பாசிகளின் இயற்கை சமநிலையை நிலைநிறுத்தி நீர்வாழ் உயிரினங்களையும் சுற்றுச்சூழலையும் எதிர்கால தலைமுறைக்காக பாதுகாக்க முடியும். பாசிகள் உலகின் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. ஒளிச்சேர்க்கையின் போது வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. உலகில் உற்பத்தியாகும் ஆக்சிஜனில் பெரும்பகுதி கடல் மற்றும் நன்னீர் பாசிகளால் உருவாக்கப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆக்சிஜன் மனிதர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினங்களின் சுவாசத்திற்கும் இன்றியமையாததாகும். மேலும் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவை அதிகரிப்பதன் மூலம் மீன்கள், இறால்கள், நத்தைகள் மற்றும் பல்வேறு நீர்வாழ் உயிரினங்கள் ஆரோக்கியமாக வாழ உதவுகின்றன. இதனால் நீர்நிலைகளின் உயிரியல் சமநிலை பாதுகாக்கப்படுகிறது. பாசிகள் வளிமண்டலத்தில் அதிகரித்து வரும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி தங்களது உடலில் கரிம சேர்மங்களாக மாற்றுகின்றன. இதன் மூலம் புவி வெப்பமடைதலை குறைப்பதிலும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கார்பன் சேமிப்பு செயல்முறையில் பாசிகளின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதனால் பசுமையில்ல வாயுக்களின் அளவு ஓரளவு குறைக்கப்பட்டு உலக வெப்பநிலை அதிகரிப்பை தடுக்க உதவுகிறது. நீர்வாழ் சூழலில் உணவு சங்கிலியின் முதல் நிலையாக பாசிகள்

0: செயல்படுகின்றன. நுண்ணிய மிதவை உயிரினங்கள், சிறிய மீன்கள், பூச்சிகளின் லார்வாக்கள், நத்தைகள் மற்றும் பல்வேறு நீர்வாழ் உயிரினங்கள் பாசிகளை உணவாக பயன்படுத்துகின்றன. அவற்றை பெரிய மீன்கள், பறவைகள் மற்றும் பிற விலங்குகள் உணவாக எடுத்துக்கொள்வதால் முழு உணவு சங்கிலியும் இயங்குகின்றது. எனவே பாசிகள் இல்லாத சூழலில் நீர்வாழ் உயிரினங்களின் எண்ணிக்கை குறைந்து உயிரியல் சமநிலை கடுமையாக பாதிக்கப்படும். பாசிகள் நீரின் தரத்தை மேம்படுத்தும் இயற்கை உயிரியல் வடிகட்டிகளாகவும் செயல்படுகின்றன. அவை நீரில் அதிகமாக உள்ள நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பிற ஊட்டச்சத்துகள் உறிஞ்சி பயன்படுத்துகின்றன. சில வகை பாசிகள் ஈயம், பாதரசம், காட்மியம் போன்ற கன உலோகங்களையும் உறிஞ்சி மாசுபாட்டை குறைக்கின்றன. இந்த செயல்முறை உயிரியல் சுத்திகரிப்பு, பயோ ரெமடியேஷன் எனப்படுகிறது. இதனால் நீரின் தரம் மேம்பட்டு நீர்வாழ் உயிரினங்கள் ஆரோக்கியமான சூழல் கிடைக்கிறது. பாசிகள் பல பொருளாதார மற்றும் மருத்துவ பயன்பாடுகளையும் கொண்டுள்ளன. சில வகை பாசிகள் மனிதர்களின் உணவாகவும் கால்நடை மற்றும் மீன் தீவனமாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. கடற்பாசிகளிலிருந்து அகார், ஆல்ஜினைட் மற்றும் காராஜெனின் போன்ற பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இவை உணவு தொழில், மருந்து தொழில், அழகு சாதன பொருட்கள், நுண்ணுயிரியல் ஆய்வகங்கள் மற்றும் மருந்து தயாரிப்புகளில் பரவலாக பயன்படுகின்றன. சில பாசிகள் உயிரி உரம் மற்றும் உயிரி எரிபொருள் தயாரிப்பிலும் பயன்படுகின்றன. எனவே பாசிகள் சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்லாமல் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரும் பங்களிப்பை வழங்குகின்றன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசிகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஜி. ராஜமுருகன் அவர்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் ராம் என்றால் ராசி. தங்கம் வாங்க ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்கனகை மாளிகையின் சூழல் அறிவம். தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான சங்கீத நாடக அகாடமியின் ஃபெலோஷிப் மற்றும் விருதுகளை 100க்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார். இசை, நடனம், நாடகம், நாட்டுப்புற கலைகள் மற்றும் பழங்குடி கலைகள் சார்ந்த கலைஞர்கள் இதில் அடங்குவர். கிராமிய நடன கலைக்காக புதுச்சேரியைச் சேர்ந்த கலைமாமணி திரு முருகன் அவர்களுக்கும், தமிழ்நாட்டில் நடிகர் திரு வாகை சந்திரசேகருக்கும் குடியரசுத் தலைவர் புரஸ்கார் விருது வழங்கி சிறப்பித்தார். நாடாளுமன்ற இரு அவைகளும் நேற்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் 25 நாட்களில் 19 அமர்வுகளாக நடைபெற்ற பின்னர் முடிவடைந்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா, வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் நேற்று தங்களின் வீடுகளில் மூவர்ண கொடியேற்றி ஹர்கர் திரங்கா இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தமிழக அரசு சார்பில் சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் கையெழுத்தாயின. புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. காரைக்கால் மற்றும் ஏனாமிலும் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. வில்லியனூரில் திருக்காமேஸ்வரர் கோயில் ஆடிப்புற தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் ஆகியோர் தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். இதேபோல் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோயில் ஆடிப்புற தேரோட்டமும் நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி கலை விழா நாளை 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் பாரம்பரிய இசை, நடனம், நாட்டுப்புற கலைகள், தற்காப்பு கலைகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: சீர்திருத்த வேண்டும் என்ற கவலை சீர்திருத்தக்காரருக்குத்தான் உண்டு. சமூகம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் அவர் சமூகத்தினிடமிருந்து எதிர்ப்பையும் வெறுப்பையும் உயிருக்கே அபாயமான கொடுமைகளையும் தவிர வேறு எதையும் எதிர்பார்ப்பதற்கில்லை. சீர்திருத்தக்காரர் தம் உயிரினும் முக்கியமானது என்று கருதும் ஒரு சீர்திருத்தத்தை மிகவும் பிற்போக்கானது என்று கூட சமூகம் கருதிவிடலாம் அல்லவா? என்றாலும் இந்த கிளர்ச்சியின் பயனாக இந்திய சமூகத்தினர் தங்கள் வீடு வாசல்களையும் சுற்றுப்புறங்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தை ஒருவாறு கற்றுக்கொண்டார்கள். அதிகாரிகளின் நன்மதிப்பும் எனக்கு ஏற்பட்டது. இருக்கும் குறைகளை எடுத்துக் கூறி உரிமைகளை வற்புறுத்துவதே என் வேலையாக இருந்தாலும் சுய தூய்மையை சமூகம் அடைய வேண்டும் என்பதிலும் நான் சிரத்தையுடன் விடாப்பிடியாகவும் இருந்ததை அவர்கள் கண்டார்கள். ஆயினும் செய்து தீர வேண்டிய ஒரு வேலை இன்னும் பாக்கியாகவே இருந்தது. நாடு கடந்து வந்திருக்கும் இந்தியர்கள் தாய் நாட்டுக்கு தங்கள் செய்தாக வேண்டிய கடமையை உணரும்படி செய்வதே அந்த வேலை. இந்தியா ஏழை நாடு. செல்வத்தை தேடுவதற்காக இந்தியர்கள் தென்னாப்பிரிக்காவிற்கு வந்தார்கள். தாய் நாட்டு மக்களுக்கு கஷ்டம் ஏற்படும் சமயத்தில் இந்தியர் தங்கள் வருவாயில் ஒரு பகுதியை அளித்து தாய் நாட்டுக்கு உதவ வேண்டியது அவர்களுடைய கடமையாகும். 1897-1899 இந்தியாவில் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்ட போது தென்னாப்பிரிக்க இந்தியர்கள் இந்த உதவியை செய்தனர். பஞ்ச நிவாரண வேலைகளுக்கு தாராளமாக பண உதவி செய்தார்கள். 1897 செய்ததை விட 1899 அதிக உதவி செய்தனர். இதற்கு ஆங்கிலேயரும் பண உதவி செய்ய வேண்டும் என்று கோரினோம். அவர்களும் தாராளமாக உதவ முன்வந்தனர். இந்திய ஒப்பந்த தொழிலாளரும் தங்கள் பங்கை கொடுத்து உதவினர். இந்த பஞ்சங்கள் தோன்றிய சமயத்தில் ஏற்பட்ட இந்த உதவி முறை அப்பொழுதிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. இந்தியாவில் பெரிய துன்பங்கள் ஏற்படும் போதெல்லாம்

0: எல்லாம் பெருந்தொகையை இந்தியாவுக்கு அனுப்பி உதவுவதற்கு தென்னாப்பிரிக்க இந்தியர் தவறுவதே இல்லை. இவ்விதம் தென்னாப்பிரிக்க இந்தியரிடையே நான் செய்து வந்த சேவை ஒவ்வொரு கட்டத்திலும் சத்தியத்தின் புதிய தன்மைகளை எப்பொழுதும் எனக்கு காட்டி வந்தது. சத்தியம் என்பது ஒரு பெரிய மரத்தை போன்றது. அதை நீர் ஊற்றி நாம் வளர்க்க வளர்க்க அது மேலும் மேலும் கனிகளை அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறது. சத்தியத்தின் சுரங்கத்தில் மேலும் ஆழத்தில் போய் நாம் தேட தேட அதில் பொதிந்து கிடக்கும் மேலும் மேலும் அதிக விலை மதிப்புள்ள இரத்தினங்களை காண்கிறோம். பல வகைகளிலும் சேவை செய்வதற்கு ஏற்படும் வாய்ப்புகளே அந்த இரத்தினங்களாகும். யுத்த சேவையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டது. இனி நான் செய்ய வேண்டிய வேலை இந்தியாவில்தானே அன்றி தென்னாப்பிரிக்காவில் அல்ல என்பதை உணர்ந்தேன். இப்படி நான் எண்ணியதற்கு காரணம் தென்னாப்பிரிக்காவில் இனி செய்வதற்கு எதுவுமே இல்லை என்பது அல்ல. ஆனால் அங்கே என் முக்கியமான வேலை பணம் சம்பாதிப்பதாகவே ஆகிவிடும் என்று அஞ்சினேன். தாய்நாட்டில் இருந்த நண்பர்களும் திரும்பி வந்து விடுமாறு என்னை வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். இந்தியாவில் நான் அதிகமாக சேவை செய்ய முடியும் என்றும் எண்ணினேன். தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் வேலைகளுக்கோ கானும் மன்சுக்லால் நாசரும் இருக்கிறார்கள். ஆகையால் என்னை விடுவிக்குமாறு எனது சக ஊழியர்களை கேட்டுக்கொண்டேன். என் கோரிக்கை அதிக சிரமத்தின் பேரிலும் ஒரு நிபந்தனையில் பேரிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஓர் ஆண்டிற்குள் தென்னாப்பிரிக்க இந்தியர் சமூகம் என்னை விரும்பினால் தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பிவிட நான் தயாராக இருக்க வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை. இது கஷ்டமான நிபந்தனை என்று கருதினேன். ஆயினும் சமூகத்தினுடன் என்னை பிணைத்திருந்த அன்பின் காரணமாக அந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டேன். அன்பினும் நூலிழையினால் கண்ணன் என்னை கட்டிவிட்டான், நானும் அவனுக்கு முழு அடிமையாகிவிட்டேன் என்று மீராபாய் பாடினாள். சமூகத்துடன் என்னை பிணைத்திருந்த அன்பினும் நூல் இழை என்னை பொறுத்தவரையிலும் கூட அருந்துவிட முடியாததாக பலம் உள்ளதாகத்தான் இருந்தது. பொதுஜன வாக்கே கடவுள் வாக்கு. இங்கே நண்பர்களின் வாக்கு மனப்பூர்வமான உண்மை வாக்காக இருந்ததால் அதை தட்டிவிடவும் முடியவில்லை. நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டு புறப்படுவதற்கு அவர்களுடைய அனுமதியை பெற்றேன். அச்சமயம் எனக்கு நேட்டாளுடன் மாத்திரமே நெருங்கிய தொடர்பு இருந்தது. நேட்டால் இந்தியர் அன்பு என்ற அமிர்தத்தை என் மீது பொழிந்து விட்டார்கள். ஒவ்வொரு இடத்திலும் பிரிவு உபசார கூட்டம் நடத்தினார்கள். விலை உயர்ந்த வெகுமதிகளையும் எனக்கு அளித்தார்கள். 1896 நான் இந்தியாவுக்கு புறப்பட்ட போதும் இத்தகைய வெகுமதிகளை எனக்கு கொடுத்தனர். ஆனால் இத்தடவையிலோ பிரிவு உபசாரம் அளவு கடந்ததாக இருந்தது. வெள்ளி தங்க சாமான்களும் அன்பளிப்பில் அடங்கியிருந்ததோடு விலை உயர்ந்த வைர நகைகளும் இருந்தன. இந்த வெகுமதிகளையெல்லாம் ஏற்றுக்கொள்ள எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இவைகளையெல்லாம் வாங்கிக் கொண்ட பிறகு ஊதியம் பெறாமல் சமூகத்திற்கு சேவை செய்து வந்திருப்பதாக நான் எண்ணிக்கொள்ளுவது எப்படி? என் கட்சிக்காரர்கள் கொடுத்த சில வெகுமதிகளை தவிர மற்றவையாவும் சமூகத்திற்கு நான் செய்த சேவைக்கு என்றே முற்றும் எனக்கு அளிக்கப்பட்டவைகளாகும். என் கட்சிக்காரர்களும் பொது வேளையில் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கட்சிக்காரர்கள் வேறு பொது ஊழியர்கள் வேறு என்று பாகுபாடு செய்து கொள்வதற்கும் இல்லை. கிடைத்த வெகுமதிகளில் ஒன்று தங்கச் சங்கிலி. அது 52 பவுன் பெறுமானம் உள்ளது. என் மனைவிக்கு என்று அதை அளித்தனர். ஆனால் அதுவும் கூட என்னுடைய பொதுச்சாவைக்கு அளிக்கப்பட்ட வெகுமதியே. ஆகையால் மற்றவைகளிலிருந்து அதை நான் தனியாக பிரித்துவிட முடியாது.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: இன்றைய வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: இன்னும் சில நொழில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னேஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கென்யாவின் நாடாளுமன்ற தலைவர் திரு மோசஸ் தலைமையிலான குழு புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவரை நேற்று சந்தித்தது. அப்போது பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரு நாடுகளும் நீண்ட நல்லுறவை பேணி வருவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் தொழில்நுட்பங்களை புகுத்துவது குறித்து கென்யாவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கென்ய நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தியின் சிலை நிறுவப்படுவதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கல்வி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பிரதமரின் தேசிய விவசாயிகள் வளர்ச்சித் திட்ட நிதியை விடுவிக்க அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக இம்மாநில அரசுகளின் வேளாண் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் வேளாண் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்குவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். வேளாண் கட்டமைப்பு, உற்பத்தி ஆகியவற்றை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இளையோர் மாநாட்டில் பேசிய அவர் புத்தொழில் நிறுவன சூழலை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்குவதாக கூறினார். புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் பெருநகரங்கள் மட்டுமல்லாமல் சிறிய கிராமங்களும் பயனடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2014 ஆண்டிற்கு பின்னர் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியும் கடன் உதவிகளும் பெருமளவு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மாநிலத்தில் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டில் இரண்டாம் நிலை நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்தை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். விஜயவாடா வாரணாசி இடையே

0: நேரடி விமான போக்குவரத்து சேவையை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த விமான சேவை ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தில் விமான நிலைய கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விஜயவாடா, ராஜமுந்திரி, கடப்பா ஆகிய நகரங்களில் புதிய முனையங்களுக்கான பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றம் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நேற்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு J.P. Nadda கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு நாடு சுதந்திரம் அடைந்தபோது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் ஏற்பட்ட துயரங்கள் மற்றும் உயிரிழப்புகளை நினைவு கூறும் வகையில் 2021ஆம் ஆண்டு முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரிவினை துயரங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெறும் தேசிய கருத்தரங்கில் குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. Radhakrishnan பங்கேற்கிறார். பஞ்சாபின் அம்ரித்சரில் நடைபெறும் நிகழ்வில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பங்கேற்க உள்ளார். தில்லியில் பிரிவினை துயரங்கள் அருங்காட்சியகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜீத் சிங் சந்து பங்கேற்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தவலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்கஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தின் புரீலியா, மேற்கு மிதினாபூர், புர்த்வான் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரள மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கோவா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக்குமார் லகரி வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம்

0: பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளித்துறை மருந்து பொருட்கள், உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷேத்பூர் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஷிலாங் லேஸ்னிங் அணிகள் மோதிய மற்றொரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ஜம்ஷேத்பூர் ஷிலாங் அணிகள் காலிறுதிக்கு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆண் மலட்டுத்தன்மை. இப்போ வந்து நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கான தேவை ஏன் வருதுன்னா, நமக்கு குழந்தை பேரின்மைங்கிறது சொசைட்டியில் நிறைய இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள், லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன், ஸ்ட்ரெஸ், ஒர்க்கு, பல காரணங்கள் சொன்னாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் தேவை வந்து நிறைய இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்பதற்கு மகப்பேறு மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க. அதேமாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கறது வந்து இந்த சிறுநீரக அறுவை சிகிச்சைகள் துறையோட. இவங்களுக்கு என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கும், ஆண் மலட்டுத்தன்மைக்கான காரணம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து கன்ஜெனிட்டல் காஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு விரைப்பை வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. இது வந்து சிறு வயதுலேருந்தே ஏற்படக்கூடிய பிரச்சனை. விரைப்பை வளர்ச்சி இல்லாமல், விரைப்பை டியூப்ல வந்து அடப்பு இருக்கிறது, இதெல்லாமே வந்து சிறு வயதுலேருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதை வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக தான் சரி பண்ணணும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு வகையான பிரச்சனைகள் இருக்கலாம். ஒன்று ஹார்மோன் பிரச்சனைகள், ஹார்மோன் கோளாறுகள்னால இந்த மாதிரி ஆண் மலட்டுத்தன்மை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம ஹார்மோன் டெஸ்ட் போய் பார்க்கணும். அவங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் நார்மலா இருக்கா இல்ல அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, அதை பொறுத்து நம்ம அதற்கு தேவையான ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அது விந்து உற்பத்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு என்ன ஆகும்னா, மலட்டுத்தன்மை உள்ளவர்களுக்கு வாரிகோசீல் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்கும். வாரிகோசீல் அப்படின்னா என்னன்னா, நம்ம விரைப்பைக்கு போற ரத்த குழாய், ரிட்டர்ன் எடுத்துட்டு போற குழாய் வந்து வீக்கம் அடையும். அது வந்து பல ஹார்மோனல் காசஸ், அப்ஸ்ட்ரக்டிவ் காசஸ், பல காசு இருந்தாலும் அந்த ரத்த குழாய் வீக்கம் இருக்கிறதுனால விந்து உற்பத்தி வந்து கம்மியா வாய்ப்பு இருக்கு. சோ அதை வந்து நம்ம மருந்து மாத்திரைகளையும் சரி பண்ணலாம், சரியாகாத பட்சத்தில் அறுவை சிகிச்சை மூலமாகவும் அதை நம்ம சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டும் தவிர சில பேருக்கு வந்து விந்தணுவே இருக்காது. அவங்களுக்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும்னா, நமக்கு வந்து அந்த விரைப்பையிலிருந்து டைரக்டா ஊசி மூலமாகவே நம்ம வந்து விந்தணுவை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சிறு மைக்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மூலமாக அந்த விந்தை எடுத்து பிரிசர்வ் பண்ணி, இப்ப டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்றாங்க, அது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், IVF சொல்லுவோம். அந்த மாதிரி விந்து மட்டும் தனியாக எடுத்து நம்ம பிரிசர்வ் பண்ணி அதன் மூலமா பெண் கருமுட்டையும் எடுத்து அதை ஃபெர்டிலைஸ் பண்ணி அதை திரும்ப நம்ம வந்து பெண் கர்ப்பப்பையில பொருத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு வந்து இந்த எந்த டிஃபெக்ட்டுமே இருக்காது, ஆனாலும் வந்து நியூட்ரிஷனல் டிஃபெக்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த விந்துக்கு தேவையான உடல் சத்துக்கள் வந்து கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உடல் சத்துக்கள் தேவைப்படுதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து விந்து உற்பத்தி பிரிசர்வ் பண்றதுக்கு மிக மிக முக்கியமான இது. அதை நம்ம வந்து தனியா வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக அதை சாப்பிட மாட்டோம். நம்ம ஏற்கனவே சாப்பிட்ற பொருள்ல இருக்கிறதுல அதை ஃபில்டர் ஆகி யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் மட்டும் இருக்கிற விட்டமின்ஸை நம்ம வந்து பிரிஸ்கிரைப் பண்ணலாம். அது வந்து அவங்க அருந்தும் போது ஒரு அந்த சத்து இன்க்ரீஸ் ஆகி விந்து உற்பத்தி நார்மல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது தவிர நம்ம வந்து வாரிகோசீல் அப்படின்னு பத்தி சொன்னோம். அதுக்கு வந்து அறுவை சிகிச்சையில் இப்போ பல முறைகள் இருக்கு. ஓபன் சர்ஜரி தான் அந்த காலத்தில் பண்ணியிருந்தோம். இப்போ அதையுமே வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக சிறிய இதை வந்து நம்ம பெரிது பண்ணி மைக்ரோஸ்கோப்ல பார்க்குறோமோ, அதே மாதிரி சின்ன ஒரு இன்சிஷன் வழியாக வீக்கமடைந்த ரத்த குழாய் எது எதுன்னு கண்டுபிடிச்சு அதை மட்டும் பர்டிகுலராக வந்து நம்ம டைப் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறதுக்கான அட்வான்ஸ்

0: அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதன் பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸும் குறையும், பேஷண்ட் வந்து சீக்கிரம் நார்மல் ஆயிடுவாங்க, நார்மல் ஆக்டிவிட்டிஸ் என்டர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அது இல்லாம அவங்க வந்து விந்து உற்பத்தி நார்மல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா வந்து இதுல ஒரு 30% பேர் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல் பிளஸ் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் அதுதான் வந்து மெயின் ரீசனா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த கோளாறுகள்லாம் எதுவும் இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா அவங்க வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கோ இல்லை அவங்க லைஃப் ஸ்டைல் மாடி, குறிப்பா வந்து ஜங்க் ஃபுட்ஸ் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, தூக்கம் வந்து டைவெர்ட் ஆகிறது, இதெல்லாமே வந்து நம்ம லைஃப் சைக்கிளை பாதிக்கப்படும் போது அது வந்து ரொட்டீனாக வந்து நம்மளுடைய குழந்தை பேரின்மைக்கும் அது ஒரு காரணமாக வந்து அமையுது. ஸோ ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் சரி பண்ணலாம், அறுவை சிகிச்சை மூலமாகவும் சரி பண்ணலாம். இது எதுவுமே இல்லாத பட்சத்தில் விரைப்பையிலிருந்து உற்பத்தி ஆகி அரெஸ்டாக இருக்கிற விந்துக்களை கூட நம்ம சின்ன இன்ஜெக்ஷன் மூலமாக எடுத்து அதை டெஸ்ட் டியூப் பேபியாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை குறித்த விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர்.

நேரம் 7:30 நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வணக்கம் மக்களே நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். டெய்லியும் வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் உங்களை காலையிலேயே சுறுசுறுப்பாக்குறதுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குவெஸ்டினோட ஆரம்பிப்போம். இன்னைக்கும் ஒரு சூப்பரான குவெஸ்டினோட நான் வந்திருக்கேன். குவாலியா அதாவது கோவாலியா டேங்க் மைதான் இன்று எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? மீண்டும் உங்களுக்காக, குவாலியா டேங்க் மைதான் இன்று எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜில் போய் வணக்கம் மக்களே போஸ்ட்டுக்கு கீழே உங்களோட ஆன்சர்லாம் கமெண்ட்ஸாக சொல்லுங்க. நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

கர்நாடகா மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 1414 இடங்களும், மகாராஷ்டிராவில் 1051 இடங்களும், மேற்கு வங்கம்ல 946 இடங்களும், தமிழ்நாட்டில் 675 இடங்களும் உட்பட 11403 காலி இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு இருந்தால் போதும். வயது 21/8/2026 தேதியின்படி 20 முதல் 28க்குள்ள இருக்கணும். ப்ரிலிமினரி, மெயின்ஸ் மற்றும் தேர்வு இது மூலமா தேர்ந்தெடுக்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹850, SC/ST பிரிவினருக்கு ₹175 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 21/8/2026 ஆண்டு. மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணுன்னா IBPS.in என்ற இணையதள முகவரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேற்கொண்ட விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.

நாம வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, கோவாலியா டேங்க் மைதான் இன்று எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? கோவாலியா டேங்க் மைதான் இன்று எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்க நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜில் போய் வணக்கம் மக்களே போஸ்ட் கீழே உங்களோட ஆன்சர்ஸ்லாம் கமெண்ட்ஸா சொல்லுங்க. இப்போ ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மீண்டும் வணக்கம் மக்களே. நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில இன்னொரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகலாம். இந்திய பாதுகாப்பு அச்சு நாணய நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் நிதி 9 பேரும், ஹெச்ஆர் பிரிவில் 4 பேரும், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல 4 பேரும், பாதுகாப்பு டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும், ஐடி டிபார்ட்மெண்ட்ல 2 பேரும், மொத்தம் 22 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமா, பிஏ, MBA, CA, இத்தனை கல்வி தகுதி இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வயது 18 முதல் 30 வரையும், 18 முதல் 35 வரையும் இருக்கு. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான். விண்ணப்ப கட்டணம் ₹1000. SC/ST பிரிவினருக்கு 250. கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா 24/8/2026. மேலும் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா jpmcil.com ல நீங்க தெரிஞ்சுக்கலாம்.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
0: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூவல் பேண்ட் வைஃபை.
0: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
0: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.

நேரம் 7:53 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் பிரெயின் போ புதுவை 102.8 வணக்கம் மக்களை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட ஆல்மோஸ்ட் நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நான் கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, கோவாலியா டேங்க் மைதான் இன்று எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் என்னன்னா, ஆகஸ்ட் கிராந்தி மைதான். அதாவது ஆகஸ்ட் கிராந்தி மைதான் என்றது என்னன்னா, குவைட் இந்தியா மூமெண்டின் முக்கிய நிகழ்வு நடைபெற்றுள்ள கோவாலியா டேங்க் மைதான் பின்னர் ஆகஸ்ட் கிராந்தி மைதான் என பெயரை மாற்றப்பட்டது.

புண்ணியம்மன் மேடு, வன்னை கணேசன், குழுமங்கொண்டான், ராமகிருஷ்ணன், அந்தோணி ராஜ், மதுரையை சேர்ந்த சு சண்முக சுந்தரம், கேடாரை சேர்ந்த அன்பு, ஹரிஹரன், செங்கல்பட்டு, ரமணி வில்வம், சோமசுந்தர பிரபு, விஜயராகவன், சிங்கவரம் சேர்ந்த கலைவாணி கனிஷ்மா. இத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆன்சர் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையை அனைத்து ஆகாஷ்வாணி நிலையங்களும் ஒளிபரப்புகின்றன. கென்யா நாட்டுடன் நீடித்த நல்லுறவை இந்தியா மேற்கொள்ள உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் கென்யாவில் மகாத்மா காந்தியின் சிலை நிறுவப்படுவது பெருமிதம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்திய ஒற்றுமையின் வலிமையை பிரதிபலிக்கும் மூவர்ண கொடி ஒவ்வொரு இந்தியரின் புனித பெருமிதம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்கள் தங்களின் வீடுகளில் மூவர்ண கொடியேற்றி ஹர்கர் திரங்கா இயக்கத்தில் கோடிக்கணக்கிலான மற்றவர்களுடன் இணைய வேண்டும் என சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மூவர்ண கொடியுடன் கூடிய செல்ஃபி படங்களை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யவும் உள்துறை அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த ஏற்றுமதி கடந்த ஜூலை மாதத்தில் 80.14 பில்லியன் டாலராக 13.3% அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே மாதத்தில் 70.72 பில்லியன் டாலராக இருந்தது. உலக அளவிலான உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கேற்க தகுந்த 12 முன்னுரிமை துறைகள் குறித்து நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு ஏ கே லஹரி நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி விமான நிலையத்தில் நேற்று நடைபெற்ற விமான கடத்தல் தடுப்பு ஒத்திகையில் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறையினர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தையொட்டி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் 3 நாட்கள் கலைவிழா நாளை மாலை புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் 6 மணியளவில் துவங்குகிறது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து நடத்தும் இவ்விழா நாளை முதல் 17ஆம் தேதி திங்கட்கிழமை வரை 3 நாட்கள் காந்தி திடல், கருவடிக்குப்பம், காமராஜர் மணிமண்டபம், மடுகரை மந்தைவெளித்திடல், உருவையாறு அரசு கலையரங்கம், திருக்கனூர் மாரியம்மன் கோயில் ஆகிய 5 இடங்களில் நடைபெறுகிறது. இதனுடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

நேரம் 8:03:28. அனைவருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் லீவு, மற்றவங்களுக்குலாம் ஐயோ நம்ம இன்னைக்கு ஆஃபீஸ் போடுவே அப்படின்னு கஷ்டத்துல வந்து நீங்க எல்லாம் இருக்கிறது வந்து என் கண் கூட அப்படியே தெரியுது. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து வீராம்பட்டினம் கார் ஃபெஸ்டிவல் அப்படிங்கறதால வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டுட்டாங்க. நம்ம வந்து ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கறது கஷ்டப்படாதீங்க. நாளைக்கு 2 லீவ் இருக்கு. அதாவது நம்மளுடைய 80th சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில நம்மளுக்கு வந்து லீவ் விடுவாங்க. நம்ம சுதந்திரத்தை கொண்டாடிக்கிட்டே அந்த லீவையும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு

0: இன்னைக்கு நம்ம வந்து நம்ம புதுவை நிகழ்ச்சியை சூப்பரா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் வணக்கம். உங்கள் குரல் உங்கள் ஊரின் ஓசை. நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. ஸ்டுடியோல இருந்து நான் காயத்ரி. ஊர்ல நடக்கிற விசேஷங்க நிகழ்ச்சிக ஊருடைய சிறப்பு அப்படின்னு எதையுமே விடாம நம்ம புதுவை நிகழ்ச்சியில புதுவையில இருக்க எல்லா இடத்தையுமே நம்மளுடைய ஆர்ஜேக்கள் போயிட்டு அங்க இருக்க மக்களோட மக்களா இணைந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து எந்த ஆர்ஜே எந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கறது வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரியுது. இன்னைக்கு வந்து ஆர்ஜே சந்தியா வந்து எந்த ஊர்ல இருக்காங்க, யாரெல்லாம் மீட் பண்ணி பேச போறாங்க அப்படிங்கறத வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: குட் மார்னிங். நேர்லயே இன்னைக்கு 2.8 நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம இருக்கிற இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிப்மர் வளாகத்துல இருக்கும். இன்னைக்கு இங்க ஒரு ஸ்பெஷலா ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி இங்க இருக்கிற மாணவர்கள் அப்புறம் இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு என்ன என்ன பண்ண போறாங்க என்ன விஷயங்கறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு இப்போ நம்ம கூட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, கேட்கலாம் சார். குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: என்ன ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க? பேர்
2: என்ன? அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் திரங்கான்றது. இது வெறும் ஒரு நம்ம வீட்டுல கொடி ஏற்கனன்றது மட்டும், நம் நாட்டுல நாட்டின் மீது நமக்கு இருக்கும் மகிழ்ச்சி அன்பு மரியாதை இதெல்லாம் வெளிப்படுத்துறக்கூடிய ஒரு அழகான முயற்சியை நம்ம பார்க்கலாம். ஹர்கர் திரங்கா, அதாவது மூன்று நிறங்களான தேசிய கொடி வெறும் துணி மட்டுமல்ல, அதில் இருக்கும் காவி வந்து நம் தேச ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் திருப்பிலையும் குறிக்கும். வெள்ளை நிறமோ அமைதியும் உண்மையும் குறிக்கும். பச்சை நிறமோ நம் வளத்தையும் வளர்ச்சியும் குறிக்கும். அந்த அசோக சக்கரம் இருக்கும் தினமும் பாலியலும் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை குறிப்பதற்கு ஒரு மருத்துவ மாணவராக எனக்கு இன்னொரு அர்த்தத்தையும் விரும்புகிறேன். நம் நாட்டு மக்களின் உயிரையும் ஆரோக்கியத்தையும் காட்டும் ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு இதன் மூலம் கிடைத்துள்ளது. ஒரு நோயாளி நம்மிடம் வரும்பொழுது அவர் எந்த மொழி எந்த சமூகம் எந்த மதத்தை சார்ந்தவர் என்பதை பார்த்து நாம் நோவதில்லை. அவருக்கு நோய் இருக்குமெனில் அவரை நாம் சார்ப்பதே நம்ம உண்மையாக இருக்கிறோம். ஜிப்மர் போன்ற ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனத்தில் படிப்பதனால் இந்தியாவில் பல்வேறு மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு மொழிகளை சார்ந்தவர்களையும் பல்வேறு கலாச்சாரத்தை சார்ந்தவர்களையும் வாழ்வியல் மொழிகளை சார்ந்தவர்களையும் ஒன்றாக பார்ப்பதற்கு ஒரு அரிய வாகை. ஹர்கர் திரங்கா என்பது ஒரு நாளில் குடியிருக்க அடுத்த நாள் மறந்துவிடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். ஒரு கொடியை ஏற்பதற்கு நம் பெருமையை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, நம் கடமை நேர்மையாக செய்வது, மற்றவர்களை மதிப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, நம் ஒவ்வொரு செயலும் இந்தியாவின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்துவது, இதுவே இந்தியாவின் பெருமையாக நாளை ஒரு உயிர் நம் கையில் பாதுகாப்பதற்காக இருக்கும். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதும் நம் அறிவை மக்களின் நலன்காக பயன்படுத்துவதும் ஒரு முக்கியமான தேவையாக இருக்கும். நம் இதயங்களின் திறங்காக இருக்கவும் நமக்கு இழக்க அறிய சுதந்திரத்தை மதிப்போம். நம் பொறுப்பை உணர்வோம். ஒவ்வொரு வீடும் திறங்காவாகட்டும், ஒவ்வொரு இதயமும் இந்தியாவாகட்டும், ஒவ்வொரு செயலும் நாட்டின் முன்னேற்றம். ஜெய்ஹிந்த். நன்றி.
1: இப்ப வந்து
2: ரொம்ப பெருமையா இருக்குறதுல படிக்கிறப்போ அத கடமை மதிப்பும் நமக்கு நல்லா தெரியுது. அது மதிப்பும் நமக்கு நல்லா தெரியுது. ஸோ அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும்ன்ற ஒரு உணர்ச்சி வந்து எப்பவுமே நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியும்? இந்த தேசிய இந்த நாட்டில இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோன்றத விட இந்த நாட்டுக்கு நம்ம என்ன கொடுத்தோன்றதும் நமக்கு ஒரு இதா இருந்து. ரொம்ப நல்லா
3: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீமதா, நான் ஜிப்மர்ல செகண்ட் இயர் ஸ்டூடெண்டா
1: படிக்கிறேன்.
3: இது வந்து சந்தரிக்கிறாங்க, அதாவது ஒவ்வொரு வீட்டிலையும் தேசிய கொடி ஊற்றி அதோட பெருமை கொண்டு அனைவரும் உணரணுங்கிறதுக்காக இது கொஞ்சம் நாளாக நம்ம வச்சிருக்கோம். ஸோ ஒரு கொடி மூன்று நிறங்கள், மேலே இருக்கும் காவி வந்து நம்ம

0: நடுவில் இருக்கும் வெள்ளை அமைதியையும் நேர்மையையும் நமக்கு கட்டுப்படுது. கீழே இருக்க பச்சை வளர்ச்சியையும் நம்பிக்கையையும் வெளிக்காட்டுது. நடுவில் இருக்கும் அசோக சக்கரம் இந்தியா ஒருபோதும் நின்றுவிடக் கூடாது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அந்த மூன்று நிறங்களுக்கு பின்னாலும் அத்தனை கதைகள் இருக்கின்றன. தன் குடும்பத்தை விட்டு எல்லையில் நிற்கும் ஒரு வீரனின் கதை, தன் நிலத்தில் இருக்கும் ஒரு விவசாயியின் கதை, தன் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக போராடும் ஒரு பெற்றோரின் கதை, தன் கனவின் நினைவாக இருக்கும் நினைவாக்க பெரும் பகலாக உழைக்கும் ஒரு இளைஞனின் கதை. இந்தியா என்பது ஒரு வரைபடம் மட்டுமல்ல. இந்தியா என்பது நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள், நம்மை நம்முடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சமுதாயத்தினர். அதனால் நாட்டை நேசிப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். ஒருவருக்கு உதவுவது, நேர்மையாக நடப்பது, ஒரு இடத்தை சுகாதாரமாக வைப்பது, நமது பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவது, மற்றவர்களின் உரிமையை மதிப்பது என்று ஒவ்வொரு சிறிய செயல்களிலும் தேசியப்பட்டு இருக்கிறது. இந்த அர்ஹர் திருநாள் நமது வீடுகளில் ஒரு கொடியை ஏற்றுவதற்கான நாள் மட்டுமல்ல, நமது மனதில் தேசப்பற்றையும் பொறுப்புணர்ச்சியையும் விதைப்பதற்கான நாளாக அமையட்டும். இந்த நாட்டிற்கு சத்தியம், இந்த நாடு எனக்கு என்ன கொடுத்தது என்று கேட்பதை விட இந்த நாட்டிற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை கேட்பதே முக்கியமா. இந்த ஹரஹர பிறந்த நாள் எனக்கும் நிறைய விஷயத்தை உணர்த்துறதுக்கான நாளா இருந்துச்சு. ஒரு மருத்துவரா நான் இந்த நாட்டிற்கு என்ன செய்யணும், எதிர்காலத்துல எந்த விதத்துல நான் என்ன ரெடி பண்ணிக்கிட்டா நாட்டுக்காக அதிகமான இது செய்ய முடியலாம், அந்த மாதிரி நிறைய எனக்கும் நிறைய உணர்த்துறவ நாளாக ஆகும். அந்த கொடிய பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதர்களின் எண்ணத்திலும் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக எல்லாரும் போராடினதுக்காக போராடுறது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த கொடி பார்த்தோன்னே எல்லாரோட மனசுலையும் நாமளும் இந்த நாட்டிற்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற உணர்ச்சி உருவாகணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய நிகழ்ச்சி நம்ம ஜிப்மர் வளாகத்துல இருந்து சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய மாணவர்கள் ஹர்ஹர் திரங்கா அப்படிங்கிற நிகழ்ச்சியில இன்னைக்கு வாக்கத்தான் நிகழ்ச்சி இங்க நடத்துறாங்க. இதை பத்தி நிறைய நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். இது 92.8
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
4: சிம் கார்டு இலவசம்,
3: அளவற்ற இலவச அழைப்புகள்,
4: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
3: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
4: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
3: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
4: கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
7: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
8: 14 August 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर, परिवार, जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में 1 मिनट का मौन धारण करें।

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30, 10 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: எஃப்எம் ரெயின்போவின் நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆர்ஜே சந்தியா வந்து இன்னைக்கு ஜிப்மர்ல வந்து வாக்கத்தான் போயிட்டு இருக்கு. அங்கதான் நான் வந்து இருக்கேன். நிறைய பேர் வந்து ரொம்ப ஜாலியா இருக்காங்க. என்னென்னலாம் அங்க ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கறது வந்து ரொம்பவே சூப்பரா வந்து சொன்னாங்க. அடுத்தது அவங்க யார்ட்டெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நம்ம புதுவை ரெயின்போ 102.8 அப்படிங்கிற நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஜிப்மர் வளாகத்துல சர்வதேசி ரங்கா அப்படிங்கிற ஒரு வாக்கத்தான் ப்ரோக்ராம் இங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி இங்க நிறைய மாணவர்கள் நிறைய நியூஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், என் பேர் நேத்ரா. நான் வந்து இன்னைக்கு
3: இந்த வாக்கத்தான் ரெடி பண்ணிருக்கீங்க, ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க?
4: இந்த வாக்கத்தான் வந்து ஹர்ஷர் சிறங்கான்ற திட்டத்துக்காக நடத்துறாங்க. இது வந்து உங்களோட நிர்வாகம் நிர்வாகத்தில் அட்மின் பிளாக்ல காலைல 9 மணிக்கு நடக்க ஆரம்பிக்குது. எங்க ஜிப்மர் டைரக்டர் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு. இது வந்து இந்த அட்மின் பிளாக்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜிப்மர் கேம்பஸ் எல்லாத்தையும் சுத்திட்டு திருப்பி இந்தியா வந்து முடிக்கிறதா இருக்காங்க. இது வந்து எதுக்கு நாங்க பண்றோம்னா, இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக, நம்ம நாட்டு பற்று, நாட்டு ஒற்றுமை எப்படி இருக்கணும்ன்றதுக்காக விழிப்புணர்வு நம்ம உருவாக்கணும். அதுக்காகலாம்
3: இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன பேசலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்து என்னவா?
4: சிறங்கா நாட்டிற்காக பணியாற்றுவோம். இந்தியாவின் தேசிய முதன்மை பெற்ற நிறுவனங்களில் ஒன்றாக விளங்கும் ஜிப்மரில் கல்வி பயில்வது எங்களுக்கு கிடைத்துள்ள வாழ்க்கை மட்டுமல்ல, அது எங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள பெரும் கடமையும் பொறுப்பும் ஆகும். நம் தேசிய கொடியை காணும் ஒவ்வொரு வேளையிலும் நம் உள்ளத்தில் ஓர் எண்ணம் எழுகிறது. நம் தாய்மார நமக்கு அளித்தவற்றை எண்ணுவதற்கு முன் நம் தாய்நாட்டிற்கு நாம் அளிக்க போவது என்ன? மருத்துவராக இருந்தாலும், செவிலியராக இருந்தாலும், ஆய்வாளராக இருந்தாலும், நலவாழ்வு பணியாளராக இருந்தாலும், எந்த துறையில் நாம் பணியாற்றினாலும், நமது அறிவையும் திறமையையும் உழைப்பையும் தாய்நாட்டின் நலனுக்காக அர்ப்பணிப்பதே நம் தலையாய கடமையாகும். ஜிப்மர் நாள்தோறும் எண்ணற்ற மக்களுக்கு மருத்துவ பணியாற்றுகிறது. ஆய்வுகளின் வழியாக புத்தம் புதிய அறிவை உருவாக்குகிறது. இளைய தலைமுறையினருக்கு அறிவையும் திறமையையும் அளிக்கிறது. சமூகத்தின் கடைக்கோடியில் வாழும் மக்களுக்கும் தரமான நலவாழ்வு சேவை சென்றடைய தன்னால் இயன்ற பங்களிப்பை செய்கிறது. இவை அனைத்தும் நம் தேசிய குடியின் கீழ் நடைபெறும் தாய்நாட்டு தொண்டே. இந்த ஹர்கத் திறந்தா இயக்கத்தின் வாயிலாக ஒவ்வொரு இல்லத்திலும் நமது தேசிய கொடி பறக்கட்டும், ஒவ்வொரு உள்ளத்தில் நாட்டுப்பற்று மலரட்டும், ஒவ்வொரு இளைஞரின் எண்ணமும் செயல்பாடும் நாட்டின் முன்னேற்றத்தை நோக்கி அமையட்டும். நம் கொடி நம் பெருமை, நம் நாடு நம்

0: கருத்து. கொடி உயரட்டும், இந்தியா வளரட்டும்.
1: ஓகே, இதுக்கு இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியை பத்தி, அதாவது ஹர் கர் திரண்டா அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரம், அதாவது வீடுதோறும் இந்திய தேசிய கொடி அப்படிங்கறத பத்தி இங்க இருக்கிற மாணவர்கள் ரொம்ப அழகா மக்கள் பேசிக்கிட்டாங்க.
2: மருத்துவராக பணிபுரிந்துட்டிருக்கேன். இந்தியாவின் 80வது சுதந்திர தினமான இன்று இந்த ஹர் கர் திரங்கா என்ற இயக்கத்தின் மூலமாக உங்க அனைவருக்கும் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.

0: மருத்துவமனையிலிருந்து மகப்பேர் மற்றும் மகளிர் மருத்துவத்துறையில் நான் வந்து மருத்துவராக பணிபுரிந்துட்டிருக்கேன். இந்தியாவின் 80வது சுதந்திர தினமான இன்று இந்த ஹர்கர் திரங்கா என்ற இயக்கத்தின் மூலமாக உங்க அனைவருக்கும் பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஹர் திரங்கா என்ற இந்த நிகழ்ச்சி பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் வந்து மூவர்ண கொடியை ஏற்றுறது, அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து உருவாக்குறதுக்காக தான் எங்களோட ஜிப்மர் வளாகத்துல நாங்க இன்னைக்கு வந்து வாக்கத்தான் அப்படின்ற ஒரு இவெண்ட் பிளான் பண்ணிருக்கோம். இதுல எங்களோட அட்மின் பிளாக்ல இருந்து நம்ம வந்து ஜிப்மர் வளாகத்தை சுத்தி நம்ம இங்க இப்போ இங்க இருக்க எல்லா மக்களுக்குமே நம்ம இப்படி ஒரு வந்து நிகழ்வு இருக்குன்றதை பத்தின ஒரு விழிப்புணர்வு தான் உருவாக்கணும். இதுல வந்து என்ன முக்கியமான சிறப்பு அம்சம்னா, இப்ப வந்து ஜிப்மர்ன்றது வந்து ஒரு INI, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற ஒரு பெருமை மிக்க நிறுவனம். இந்த இந்தியால வந்து பல்வேறு பகுதிகள்ல இருந்து எண்ணற்ற மக்கள் இங்க வந்து மருத்துவ சேவைக்காக வராங்க. ஸோ இப்போ காலையில சமயத்துல இங்க இருக்கிற இந்த மக்கள் கூட்டம் வந்து பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு ஜாதி மத எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் இருக்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துல நாங்க வாக் தான் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடத்துறப்போ நம்மளோட நாட்டுல இன்னைக்கு நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கு, எவ்வளவு தியாகங்கள் இருந்திருக்கு, எவ்வளவு போராட்டங்கள் இருந்திருக்கு, அதோட ஒரு சின்னமாதான் நம்ம நம்மளோட இந்த மூவர்ண கொடியை பாக்குறோம். அதோட சிறப்ப நம்ம எப்படி இருக்கு, நம்ம டெய்லி அதை எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா எடுத்து செயல்படுத்தலான்ற ஒரு விழிப்புணர்வு இயக்கமா தான் இதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில எங்களோட ஜிப்மரோட இயக்குனர் தான் வந்து இன்னைக்கு அவர் வந்து சீஃப் கெஸ்டா இருந்து இந்த விழாவை அவர் வந்து சிறப்பிக்கிறார்.
1: இந்த ஹர்கர் காரணம் என்ன இருக்கு எல்லாமே சொன்னீங்க, எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க, அதாவது இந்த ஜிப்மர் வளாகத்துக்குள்ளே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணும் இல்லையா? நம்ம வாக்கத்தான் அப்படிங்கிற நிகழ்ச்சி ஹர்கர் திரங்கா அப்படிங்கிற நிகழ்ச்சியை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். இது FM Bangalore 102.3.

0: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு, எல்லைகளை தாண்டி
1: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
0: துல்லியமான குரல் அழைப்புகள்,
1: அவசரகால SOS ஆதரவு,
0: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
1: நீடித்த நிலையான பேட்டரி,
0: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
1: மேலும் தகவல்களுக்கு 1-800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: ஜிப்மர் வளாகத்துல இன்னைக்கு வந்து வாக்கத்தான் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அங்க வந்து ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் அவங்க யார்கிட்ட பேச போறாங்க அப்படிங்கறத கேக்கலாம்.
3: எல்லா பகுதியிலிருந்தும் மாணவர்களும் வந்து படிக்கிறாங்க. அது மட்டும் அப்புறம் வந்து நோய்க்காக அனைத்து இடத்துல இருந்து மருத்துவ உதவி பெறுறதுக்காக எல்லாரும் வராங்க. அவங்களுக்கு வந்து மொழி, மாநிலம், மதம் போன்ற எந்த விதமான வேறுபாடும் இல்லாம நம்ம எல்லாரும் ஒரே தேசத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத காமிக்கிறதுக்காகவும் நாங்க வந்து இதை நடத்திட்டு இருக்கோம்.
4: இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இளைஞர்கள்ட்ட தேசப்பற்று, ஒற்றுமை வளர்த்து எந்த அளவு உதவும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
3: இங்க இருக்கிற எல்லாரும் இந்த வாக்கத்தானை பார்க்கும்போது எல்லாருக்கும் உங்க மனசுல வந்து நாமளும் இந்திய நாட்டை சேர்ந்தவங்க தான், எல்லாரும் நம்மள எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறத வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நாங்க வந்து மாணவர்கள், இங்க இருக்க எல்லா மாணவர்கள், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் வந்து ஒற்றுமையா வேலை செஞ்சாதான் இந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டை நடத்த முடியுங்கிறதையும் நம்ம வந்து உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறோம்.
4: சரிம்மா, இந்த நடைப்பயணம் எப்ப எங்கிருந்து தொடங்குது, எங்க இருந்து எது வரைக்கும் நடக்கும்?
3: காலையில 9 மணி அளவுல ஜிப்மர் அட்மின் பிளாக்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ் இந்த ஜிப்மர் சுத்தி நடந்து கடைசியா வந்து இங்க அட்மின் பிளாக்லயே முடிக்கிறோம். இத வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஜிப்மரோட டைரக்டர் வந்து சீஃப் கெஸ்டா வந்து ஆரம்பிச்சு வைக்கிறீங்க.
4: ஓகே, இந்த நிகழ்ச்சி என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க?
3: தேசிய கொடி அதுக்கப்புறமே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேவையான ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க கடைசியா கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறமேட்டு கொடியெல்லாம் ரெடி பண்ணி மக்கள் எல்லாம் சேர்த்து, அது மட்டும் இல்லாம மாணவர்கள் நிறைய பேரும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க.
4: இன்னைக்கு இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இதுக்கு உங்களுடைய பங்கு என்னவா இருந்துச்சு?
3: நான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணிருந்தேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நடுவுல வந்து எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது, எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருந்தேன்.
4: ஓகேமா, ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இன்னைக்கு இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி பத்தி நம்ம கூட இன்னொருத்தவங்க பேச இருக்காங்க, பேசலாம்.
5: அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண பொடி, இந்தியாவோட 80th சுதந்திர தினத்துக்காக இந்த ஹர் கர் திரங்கா அப்படின்னு ஒவ்வொரு வீட்டிலும் இந்த

0: மூவர்ண கொடி அப்படின்ற இந்த இயக்கத்து மூலமாக அதை நம்ம முன்னோட்டிதான் இந்த வாக்கத்தான ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நான் என் பேர் ஆக்சுவலா டாக்டர் நிதிஷ் நான் வந்து ஜிப்மர் மருத்துவமனையில நான் மதப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவத்துறையில நான் மருத்துவராக பணிபுரிகிறேன். இங்க எங்களை பணியாற்றும் ஒவ்வொரு நாளும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில இருந்து வரும் மக்களுக்கு நாங்கள் வந்து மருத்துவ சேவை செய்யறோம். அதே சமயம் வந்து மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சியில எங்களோட பங்களிப்பும் இருக்கு. இது எங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பா மட்டும் இல்லாம நாங்க எங்களுக்கு கிடைத்த ஒரு நாங்க இந்தியாவுக்கு செய்வங்க ஒரு பொறுப்பாகவும் தான் நாங்க இதை பார்க்கிறோம். பட் ஒரு மகப்பேறு மருத்துவரா என்னோட பணியினோட ஒரு முக்கியமான பகுதி ஒரு புதிய உயிரை இந்த உலகத்துக்கு பாதுகாப்பாக வரவேற்பது. ஒவ்வொரு முறையும் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை வந்து ஒரு குடும்பத்தின் எதிர்காலம் மட்டுமல்ல ஒரு நாட்டின் எதிர்காலமும் கூட. அந்த குழந்தைய பாதுகாப்பாக பிறப்பது எங்களுடைய பொறுப்பு. ஆனால் அந்த குழந்தை வளரும் போது பாதுகாப்பான சூழல், நல்ல கல்வி, தரமான சுகாதாரம், சமத்துவம், வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நாட்டை உருவாக்குவது நம் அனைவரின் பொறுப்பாகும். அதுதான் தேச சேவை. இன்று நம் சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது நமக்கு இந்த சுதந்திரத்தை பற்றி தந்த எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து நமக்காக ஒரு சுதந்திரமான இந்தியாவை உருவாக்கி தந்தார்கள். அவர்கள் செய்தது அவர்களுடைய தலைமுறைக்காக மட்டுமல்ல நமக்காகவும் சேர்த்துதான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவங்களோட தியாகத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறுதான் என்ன? அவர்களுடைய காலத்துல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவங்க போராடினாங்க. இன்று நாம் நமக்காக விட்டு சென்ற இந்த இந்தியாவை இன்னும் சிறந்த நாடாக மாற்றுவதற்காக நாம் உழைக்க வேண்டிய நேரம் இது. அதுதான் நமது தலைமுறையின் கடமையும் கூட. நமது தேசிய கொடியை பார்க்கும்போது அது வெறும் ஒரு மூன்று வண்ணங்களை கொண்ட ஒரு கொடி மட்டுமல்ல, அதுக்கு பின்னால் எண்ணற்ற தியாகங்கள், கனவுகள், போராட்டங்கள் இருக்கின்றன. அதனால்தான் ஹர் தங் இரங்கா, ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி என்பது வெறும் நமது வீடுகளில் கொடியை ஏற்றுவதற்கான ஒரு இயக்கம் மட்டுமல்ல, நம் மனதில் நாட்டை பற்றிய பொறுப்புணர்வை ஏற்றுவதற்கான ஒரு நினைவூட்டல். நம் எந்த துறையில இருந்தாலும் நம் பணியை நேர்மையாகவும் சிறப்பாகவும் செய்வதே நாட்டிற்கான சேவை. ஒரு மருத்துவரா ஒரு உயிரை காப்பாற்றுவது தேச சேவை. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனின் எதிர்காலத்தை உருவாக்குவது தேச சேவை. ஒரு விவசாயி நமக்காக உணவை உற்பத்தி செய்வது தேச சேவை. ஒவ்வொரு இளைஞரும் தன் திறமையை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதும் ஒரு தேச சேவை தான். நம் ஒவ்வொருவரும் நம் இடத்தில் சிறப்பாக செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுமே இந்த நாட்டின் முன்னேற்றத்தில் ஒரு சிறிய பங்களிப்பு. இந்த சுதந்திர தினத்தில் நமக்கு சுதந்திரத்தை தந்தவர்களின் தியாகத்தை நினைவு கொள்வோம். அவர்கள் நமக்காக செய்ததை போல நாமும் நம்மால் முடிந்ததை இந்த நாட்டிற்காக செய்வோம். ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி பறக்கட்டும், ஒவ்வொரு இதயத்திலும் தேசப்பற்று மலரட்டும். இன்று பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பெருமையுடன் வளரக்கூடிய ஒரு இந்தியாவை உருவாக்குவோம். நம் கொடி நம் பெருமை, நம் நாடு நம் பொறுப்பு. கொடி உயரட்டும், இந்தியா உயரட்டும். ஜெய் ஹிந்த். இன்னைக்கு பார்த்தோம்னா அகே முன்ன சொன்ன மாதிரி ஜிப்மர் என்ற ஒரு இடத்துல வந்து பல்வேறு தரப்பு சார்ந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படி வர சமயத்துல நாங்க எங்களோட அட்மின் பிளாக்ல இருந்து எங்களோட இந்த நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இங்க பல்வேறு மக்கள், பல்வேறு நோயாளிகள், பல்வேறு மருத்துவ மாணவ மாணவிகள் அவங்க எல்லாருமே வந்து கூடுகின்ற ரொம்ப பிஸியான இடத்துல எல்லாம் இந்த வாக்கத்தான்ல நம்மளோட தேசிய கொடியை பிடிச்சிட்டோம். நம்ம இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஸ்லோகன் அந்த மாதிரி அந்த குழப்பங்களைய சொல்லிட்டோம். நாங்க ஃபுல்லா ஒரு வாக்கத்தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதனால மக்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் ஒரு நாள்ல கிடைக்கல, அதுக்காக அதுக்காக போராடின எண்ணற்ற மக்களின் தாகத்தையும் சேவையையும் அந்த அந்த போராட்ட குணத்தையும் இதன் வாயிலாக நம்ம அவங்களுக்கு நினைவூட்டுறோம். அவ்வளவுதான்.
1: ஒரு மருத்துவ நிறுவனமான ஜிப்மர் நிகழ்வு மூலமா மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்துது?
0: ஜிப்மர்ன்றது வெறும் ஒரு மருத்துவ நிறுவனமா மட்டும் நம்மளால பார்க்க முடியாது. இது INI சான்று பெற்ற ஒரு நமது இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற ஒரு பெருமை மிக்க ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துல நம்ம வந்து மருத்துவ சேவையை தாண்டி பல்வேறு, அதாவது நாட்டின் பல்வேறு பகுதிகளில இருந்து வந்து படிக்கின்ற மாணவ மாணவிகள் இருக்காங்க. MBBS, நர்சிங், BDS அந்த மாதிரி பல்வேறு தரப்பினர் இருக்க மாணவ படிக்கிறாங்க. அது தவிர்த்து இது ஒரு ஆராய்ச்சி நிலையமும் கூட. அதனால இந்த இடத்துல நம்ம பண்ற ஒரு சின்ன விஷயம் கூட நாட்டிற்கு ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்கும். அந்த மாதிரி சமயத்துல இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே பத்தின ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுக்கறது இந்தியா முழுக்க இது வந்து சென்றடையன்றது எங்களுடைய நம்பிக்கை.
1: இன்னைக்கு இளைஞர்கள் நினைக்கிறேன்
0: கண்டிப்பா. இப்போ நம்ம எல்லாம் வந்து பள்ளியில எடுக்கிறப்போ வாரத்துக்கு ஒரு முறையாட்டா நம்ம பள்ளிகள்ல தேசிய கொடி ஏற்றுவோம். ஆனா இதுவே நம்ம ஒரு கல்லூரிக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு வேலைன்னு இருக்கிறப்போ எப்பொழுதுமே நம்மளுக்கு இந்த தேசிய கொடியின பற்றின அந்த விழிப்புணர்வோ இல்லைன்னா அதை பாக்குற சந்தர்ப்பமோ அமையறதில்லை. இந்த மாதிரி ஒரு சுதந்திர தினம், அப்புறம் வந்து ஒரு ரிபப்ளிக் டே, இந்த மாதிரி நாட்கள்ல

0: நம்மளோட கொடி மேல உயர உயர அப்பதான் நம்மளுக்கு நம்ம நாடு வந்து இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த ரொம்ப நம்ம எவ்வளவு நம்ம வந்து பிரிவிலேஜா இருக்கோன்றது இந்த ஒரு நாள்லதான் நம்மளுக்கு தெரியணும். அதாவது நம்ம நம்மளோட வரலாறு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தினமா இது அமையும். அதுக்கான ஒரு நினைவூட்டலா தான் இந்த தினத்தையும் இந்த நடைப்பயணத்தையும் நாங்க பாக்குறோம்.
1: ஓகே சார், ரொம்ப அழகா இந்த ஹர்தர் சிறந்தா அப்படிங்கிற ஓட்டத்தான பத்தி ஜிப்மர் வளாகத்துல நம்ம நிறைய பேசணும், நிறைய மாணவர்கள் நம்மளோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மீண்டும் இன்னொரு நம்ம புதுவை நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே சந்தியா, இது FM 92.8.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு ஜிப்மர் வளாகத்துல அந்த வாக்கத்தான் வந்து ஹர்கர் திரையாங்க அந்த வாக்கத்தான் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. எப்படிலாம் ஏற்பாடு பண்ணாங்க அப்படிங்கறத நிறைய விஷயங்களை வந்து ஆர்ஜே சந்தியா வந்து சொன்னாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கும், நிறைவா பாடல் வருது, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க புதுவை 102.8.

0: ரங்கா சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
1: சைபால்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டிய போட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை, அழுது அடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இது வரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கண்ணத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன், திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது, என் கையை வந்து குழந்தையோட கண்ணத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கண்ணத்தை கிள்ளிவிட்டுது. அதுதான்

0: அப்படி ஆயிட்டுது அப்படின்னார் கண்ணத்தை தடவிக்கிட்டே.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாட்டு மக்களிடையே உரையாற்ற உள்ளார். குடியரசுத் தலைவரின் இந்த உரை ஆகாஷ்வாணியின் தேசிய அளவிலான அனைத்து அலைவரிசைகளிலும் இன்று 7 மணிக்கு ஒளிபரப்பப்படும். மேலும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் முதலில் ஹிந்தி மொழியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கில மொழியிலும் ஒளிபரப்பப்படும். மேலும் அந்தந்த பிராந்திய அலைவரிசைகளில் பிராந்திய மொழிகளிலும் 9:30 ஒளிபரப்பாக உள்ளது. நாடாளுமன்ற இரு அவைகளும் நேற்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் 25 நாட்களில் 19 அமர்வுகளாக நடைபெற்ற பின்னர் நேற்று முடிவடைந்துள்ளது. மக்கள் பிரச்சினைகளை எழுப்புவதற்கான வாய்ப்புகளை உறுப்பினர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று அவையில் கூறினார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில், மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் ஒரு மசோதா மீது மட்டுமே இரு அவைகளிலும் விவாதங்கள் இடம்பெற்றதாக கூறினார். அறிமுக எம்பிக்கள் பலர் நாடாளுமன்றத்தில் பேசும் அனுபவத்தை பெற இயலவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இம்முறை மக்களவையின் செயல்திறன் 19% பதிவாகியிருப்பதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். குளிர்கால கூட்டத்தொடரிலாவது ஆக்கப்பூர்வ அணுகுமுறை ஒன்றை எதிர்க்கட்சிகள் கடைபிடிக்கும் என தாம் நம்புவதாக திரு ரிஜிஜு மேலும் குறிப்பிட்டார். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆடிப்புற தேர் திருவிழா இன்று காலை 8 மணிக்கு நடைபெற்றது. மேலும் வரும் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு முத்துப்பள்ளக்கு திருவிழாவும் நடைபெறவுள்ளது. சிரோமணி அகாலிதள தலைவரும் பஞ்சாப் மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சருமான திரு சுக்பீர் சிங் பாதல் நேற்று மகாராஷ்டிர மாநிலம் நாந்தேட் நகரில் உள்ள குருத்வாரா ஒன்றில் தாக்குதலுக்கு ஆளான போதிலும் சிறு காயத்துடன் உயிர் தப்பினார். திரு பாதலை கத்தியால் குத்த முயன்ற குருத்வாரா சிம்மந்தி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.

நேரம் 9:03. நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான காலை வணக்கத்தோடு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர் ஜே புவனேஷ். உங்களுக்கு விருப்பமான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க என்ன பண்ணா வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி 7598510505 என்ற எண் இருக்கு, வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பிடிச்ச சாங் அனுப்பி என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மீண்டும் இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாடலை கேட்டிருக்காங்க. காரைக்காலை சேர்ந்த விஜயராகவன் அவர்கள், வேட்டைவாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும்

0: அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 9:14:51. இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வில்முருகன் இவர்கள் எல்லாரும் கேட்டிருக்காங்க முத்து திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: BSNL ஓட புது செல்கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
2: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
1: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
2: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க.

நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க மாதவரம் சேர்ந்த சரஸ்வதி பத்மநாபன். பையால அந்த ஒரு சூப்பர் சாங் வருது.

நேரம் 9:27 22 ஆகிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க தேனி மாவட்டத்தை சேர்ந்த செந்தில்குமரன் அவர்கள், தெரி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:38 59 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேர விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கேட்கணும்னா 7598510505 என்ற எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க தூத்துக்குடியை சேர்ந்த சி பாலசுப்ரமணியன் அவர்கள், சிகரம் படத்துல இருந்து.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. கடலூரை சேர்ந்த ஜெயராஜ், ஜெயந்தி ஜெயபிரபா அவர்கள், ஹே ராம் திரைப்படத்திலிருந்து.

0: மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
1: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
0: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
1: இன்ற இணைவில் உங்கள் BSNL-உடன்
0: கண்டிஷன் சப்ளை.
2: நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க தேனி மாவட்டத்தை சேர்ந்த ராதப்பிரியா அவர்கள், குஷி திரைப்படத்தில இருந்து.
3: யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ

0: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
1: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
0: 60 Mbps வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
1: இணைப்பை பெறும்

நேரம் 9:56, 59 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணையவழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய பேரால சாங்ஸ் கேட்க முடியலன்னு வருத்தமா இருக்கும் எனக்கும் புரியுது. பட் ஈவினிங் மனம் விரும்பிய நிகழ்ச்சி இருக்கு, அதுல உங்களுக்கு பிடிச்ச சாங்க கேட்டு கால் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ யார் யாருக்கெல்லாம் அவங்க கேட்ட பாடல் வரலன்னு தெரிஞ்சுக்கலாமா? கிருஷ்ணாநகர் சேர்ந்த மணிகண்டன், கோவையை சேர்ந்த லூயிஸ் சிலவராஜ், ஆண்டிப்பட்டி ஆராதனா, தங்கப்பாண்டி, மணலி மாறன், வெற்றி மாறன், தமிழ் மாறன், கடலூர் சுரேஷ், திலகம் ரங்கநாதன், ராமசாமி, பொம்மியன் நாயக்கன் பட்டி செல்வம், பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன். இவங்களுக்கெல்லாம் சாங் போட முடியல, இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு

உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் பிராந்திய அலைவரிசைகளில் ஒளிபரப்பாக உள்ளது. அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி பிராந்திய அலைவரிசைகளில் இரவு 9:30 மாநில மொழிகளில் ஒளிபரப்பாகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுடெல்லியில் கைத்தறி சந்தை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். தொகுதி மறுவரையறை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கு ஏற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தமிழக சட்டப்பேரவையில் 12 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் அதே நிலை தொடர வேண்டும் என்று திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேலும் அவர், தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்பதே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என்றார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுவரை மசோதாவுக்கு எதிராக அவசர அவசரமாக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என தமிழக பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 400,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் அம்மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆய்வு மேற்கொண்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:12. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ரெயின்போ புதுவை 102.8. நீங்கள் அனைவருக்கும் சூப்பரான காலை வணக்கம். சுறுசுறுப்பும் சவாலும் சந்தோஷமும் கலந்த சூப்பரான ஷோ தான் கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. இங்க கேள்விகள் வரும் விதவிதமாக, பதில்கள் வரும் பட்டாசாக. சிந்திக்க தயாரா இருக்கீங்களா? விளையாடவும் தயாரா இருக்கீங்க அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்க. இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ஆர்வமா இருக்கீங்க. நாளைக்கு வந்து நம்மளுடைய இந்திய குடியரசு தினம் இல்லையா, 80th குடியரசு தினம். அதனால இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில வந்து இந்தியாவை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தான் வந்து நம்ம இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்க அதாவது நீங்க தெரிஞ்ச கேள்வி பதில்களை வந்து என்கிட்ட சொல்ல போறீங்க, இல்ல தெரியல அப்படின்னா நான் சொல்ல போற பதில வச்சு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எந்த நம்பருக்கு நீங்க வந்து உங்களுடைய தெரிஞ்ச கேள்விகளுக்கான விடையை வந்து எதுல சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல. வெளியூர் நேர்கள் அல்லது செல்போன் மூலமா கூப்பிடுறவங்க 0433 என்ற முன்குறிட்டையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். மறுபடியும் வந்து நம்பரை வந்து சொல்றேன், 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல. இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில வரும் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில மிதக்கும் தபால் நிலையம் இருக்கு, இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கறது வந்து நான் வந்து சொல்லணும். இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டும் அதுதான்.
2: சரியா தவறா?
1: ஆமாங்க, இன்னைக்கு நம்ம கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில சரியா தவறா அதுதான் நம்ம வந்து விளையாட போறோம். அதாவது நான் கேள்வியை வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், நிறைய பேர் இப்பவே வந்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன். இந்தியாவில மிதக்கும் தபால் நிலையம் இருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்றேன். இது வந்து உண்மை, ஆமாமா இருக்கு, எங்க இருக்கு அப்படிங்கிற

இதையும் சேர்த்து வந்து சொல்லுங்க. இல்ல இல்லம்மா, அந்த மாதிரிலாம் ஒரு தபால் நிலையம் வந்து கிடையாது, நம்ம வந்து இந்த மாதிரி நிலத்துல தான் தபால் நிலையம் வந்து இருக்கு அப்படிங்கறதையும், எந்த எது வந்து கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ உடனே நீங்க போன் எடுத்து எனக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆன்சரை வந்து சொல்லுங்க. அதாவது இந்தியாவில மிதக்கும் தபால் நிலையம் இருக்கு, உண்மையா பொய்யா? இதுதாங்க இன்னைக்கான நம்ம வந்து விளையாட போற கேம் வந்து சரியா தவறா நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

0: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
1: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
0: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
1: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
0: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
1: கண்டிஷன் சப்ளை.
2: நேரம் 10:11, 24 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம என்ன இன்னைக்கு விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா,
3: சரியா தவறா?
2: ஆமாங்க, சரியா தவறா, அதுதான் நம்ம வந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில மிதக்கும் தபால் நிலையம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலர் லைன்ல இருக்காங்க சொல்றதுக்காக. ஹலோ, வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம்.
2: காலை வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
2: ஓகே சண்முகசுந்தரம் சார், உங்களுக்கு என்ன ஆன்சர்னு தெரியுமா? நான் சொன்னது உண்மையா பொய்யா? ஸ்ரீநகர்ல இருக்க தால் ஏரியில இது இருக்கு. ஓகே, அப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மை அப்படிதானே? நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மை அப்படிதானே? ஓகே சூப்பர் சார். அதாவது எங்க நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் உண்மை, அதாவது தால் ஏரியில தான் இருக்கு அப்படிங்கற தகவலும் சொன்னதால சூப்பர் சார், கங்கிராச்சுலேஷன்ஸ். நன்றி சார்,
4: நன்றி.
2: நல்வாழ்த்துக்கள், உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் சார். கால் பண்ணதுக்கு நன்றி. நன்றி. நேர்களே, நம்ம வந்து ஒரு சோமசுந்தரம் சார் சொன்ன மாதிரி இந்தியாவில மிதக்கும் தபால் நிலையம் வந்து இருக்கு. அதாவது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஷ்மீர்ல இருக்க தால் ஏரியில தான் இந்த மிதக்கும் தபால் நிலையம் வந்து இருக்கு. ஓகே நேர்களே, அடுத்ததா கெட் செட் கோ நிகழ்ச்சியில வந்து சரியா தவறா, அதுல வந்து நம்ம அடுத்ததா நான் என்ன வந்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இந்தியாவில ஒரு மாநிலம் மட்டுமே வந்து ஒரு தீவு குழுமம் இருக்கு. அதாவது இந்தியாவில ஒரு மாநிலத்துல மட்டும்தான் தீவு குழுமம், அதாவது குரூப் ஆஃப் தீவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தீவு நிறைய தீவு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அது இருக்கு அப்படின்னு வந்து சொல்றேன் நான். இது வந்து சரியா தவறா அப்படிங்கறத வந்து நீங்க தான் எனக்கு கால் பண்ணி சொல்ல போறீங்க. 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல நான் வந்து கேள்வியை மறுபடியும் சொல்றேன். இந்தியாவில ஒரு மாநிலத்துல மட்டும்தான் தீவு குழுமம் இருக்கு, இது சரியா தவறா?

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 10:20 இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ப
1: சரியா தவறா.
0: ஆமாங்க, இன்னைக்கு சரியா தவறா அப்படிங்கதான் நம்ம வந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து முன்னாடி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவில ஒரு மாநிலத்துல மட்டும்தான் தீவு குழுமம் இருக்கு. அதாவது நிறைய பேர் வந்து தப்பா நீங்க வந்து நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது தீவு தனியா இருக்கு இல்லையா, நம்ம இந்த மாதிரி அந்தமான் மாலத்தீவு அந்த மாதிரி தீவுகள் இருக்கு இல்லையா, அததான் நான் வந்து சொல்ல வந்தேன். இந்தியாவில அந்த மாதிரி எத்தனை தீவு குழுமங்கள் இருக்கு அப்படிங்கறது தான் நான் கேட்க வந்தேன். இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து சொல்ல ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், வெளியூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கும் மேடம், ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஓகே சார்.

0: இப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா?
1: சரி, அந்தமானிக்கோ பத்துவு லட்சத்தீவு மேடம். சரி சரி, நீங்க சொன்னது கரெக்ட். ஹலோ, சரி சரி,
0: லைன் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.

0: ஓகே நேர்களே, அந்த காலர் வந்து திருப்பியும் லைனுக்கு வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம் சார். அந்தமான் லட்சத்தீவு, அதாவது ரெண்டு தீவு குழுமம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றீங்க.
1: ஆமா மேடம், ராஜகோபால் விலியனூர்.
0: ராஜகோபால் விலியனூர்ல இருந்து. ஓகே சார், ராஜகோபால் சார், அதாவது நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நான் வந்து ஒரு மாநிலம் அப்படின்னு வந்து சொன்னேன். அதாவது இது வந்து மாநிலம் கிடையாது, யூனியன் டெரிட்டரி. அதனால நம்ம வந்து இதுல ரெண்டு இருக்கு. நான் சொன்னது வந்து ஒண்ணுன்னு சொன்னேன், நீங்க வந்து ரெண்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. சூப்பர் சார், கரெக்ட். ஆமா சார், போன்ல ப்ராப்ளம் இருக்கு. ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி.
0: ஆமா நேர்களே, அதாவது இந்தியாவில் ஒரு மாநிலம் மட்டும்தான் தீவு குழுமம் இருக்கு அப்படின்னு வந்து நான் சொன்னேன், ஆனா அது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோபால் சார் வந்து சொன்னாரு. அதாவது இன்னொன்னும் இருக்கு மேடம், அதாவது அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீப் அப்படின்னு ரெண்டு யூனியன் டெரிட்டரி வந்து இருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு போனாரு. சூப்பர், அவங்க கால் பண்ணதுக்காக நன்றி. நேர்களே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு ரயில் நிலையத்திற்கு பெயரே இல்லை. இந்தியாவில் ஒரு ரயில் நிலையத்திற்கு வந்து பேரே கிடையாது. அப்போ இப்போ வந்து நம்ம சென்னை மாவட்ட சென்னை ஜங்ஷன், எழும்பூர் ஜங்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா. இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு ரயில் நிலையத்துக்கு பேரே கிடையாது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். இது வந்து சரியா தவறா அப்படிங்கிறது வந்து நீங்கள் எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். 2271760 மற்றும் 2271770 எண்களை.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: ஆமாங்க, சரியா தவறா அதுதான் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து அடுத்த முன்னாடி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்க ஒரு ரயில் நிலையத்திற்கு பேரே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இதுக்கு ஒரு காலர் வந்து லைன்ல இருக்காங்க, ஆன்சர் சொல்ல. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். பணிவான புன்னகரசி மேடத்துக்கு, காயத்ரி மேடத்துக்கு காலை வணக்கம்.
3: காலை வணக்கம்.
4: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்க மேடம். உங்க பேர் சொல்லுங்க.
4: வெண்ணிலா பேசுறேன் மேம்.
3: வெண்ணிலா மேடம், ஓகே. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
4: கடலூர்.
3: ஓகே வெண்ணிலா மேடம், நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா? இந்தியாவில ஒரு ரயில் நிலையத்திற்கு வந்து பேரே கிடையாது அப்படிங்கறது வந்து உண்மை அப்படின்னு சூப்பரா வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
4: நன்றி மேடம்.
3: நன்றி, நன்றி. ஓகே நேயர்களே, அதாவது அவங்க வந்து சொல்லிட்டாங்க, நான் நீங்க சொன்னது வந்து கரெக்ட். ஒரு ரயில் நிலையத்திற்கு வந்து பேர் இல்ல அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா வந்து எங்க இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்கு வங்கத்துல ஒரு ரயில் நிலையத்துல பேரே இருக்காது. அதாவது வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா, இந்தியாவோட மாநிலம் வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு ரயில் நிலையத்திற்கு வந்து பேரே கிடையாது அப்படிங்கறது வந்து உண்மை. ஓகே நேர்களே, அடுத்ததான் நான் வந்து என்ன ஒரு இதை சொல்ல போறேன் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் பாலைவனமும் பனிப்பாறைகளும் இரண்டுமே இருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்றேன். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் பாலைவனமும் பனிப்பாறைகளும், அதாவது இந்த இரண்டுமே அந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்றேன். இது வந்து சரியா தவறா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் எனக்கு கால் பண்ணி சொல்லணும். எந்த நம்பருக்கு அப்படின்னா, 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களில் தொடர்ந்து கேளுங்க. இந்த ஃபம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடரும்.
1: நேரம் 10:35, 48 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் கேட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு
2: சரியா தவறா,
1: ஆமாங்க சரியா தவறா, அதுதான் நம்ம வந்து விளையாடிக்கிட்டு

0: நேரம் 10:35 48 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் கேட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு
1: சரியா தவறா,
0: ஆமாங்க சரியா தவறா, அதுதான் நம்ம வந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து கடைசி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் வந்து பாலைவனமும் பனிப்பாறைகளும் இரண்டுமே இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா அப்படிங்கறது வந்து ஒரு காலர் லைன்ல இருக்காங்க சொல்றதுக்கு. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே சந்திரசேகர் சார், நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா?
2: கண்டிப்பா மேம், இந்தியால ஒரு மாநிலத்துல பனிப்பாறையும் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி இன்னொன்னும் இருக்கு,
0: பாலைவனமும் இருக்கு. எந்த மாநிலம்னு தெரியுமா? ஏதாவது க்ளூ கொடுங்க. எப்படி சொல்றது, பனி எங்கெல்லாம் நிறைய இருக்குமோ அங்க இருக்கு.
2: ஹிமாச்சல் பிரதேஷ்.
0: அப்படியே கிட்ட வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம்.
2: சிம்லாவா?
0: சிம்லா இன்னும் கொஞ்சம் மேல மேல
2: மேலயா
0: மேல. சந்திரசேகர் சார், அசாம். நீங்க அப்படியே ஈஸ்டுக்கு போயிடக்கூடாது, மேல நார்த். அதான் இவ்ளோ க்ளூ சொல்லிட்டு இன்னொரு க்ளூ கேக்குறீங்களே, நம்ம இந்தியாவில மேல அதான் இருக்கும்.
2: ஜம்மு அண்ட் காஷ்மீர்.
0: அதேதாங்க, வந்துட்டீங்க பாருங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் இந்த வந்து ரெண்டுமே இருக்கு, பாலைவனமும் பனிப்பாறைகளும் இருக்கு. பாலைவனமும் இருக்கு, அந்த இடத்துல வந்து பனிப்பாறைகளும் இருக்கு. அதாவது எங்க இருக்கும்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லடாக் அப்படிங்கிற யூனியன் பிரதேசத்துல குளிர்ந்த பாலைவனமும் பல பெரிய பனிப்பாறைகளும் இரண்டுமே இருக்கு. இது வந்து முன்பு வந்து மாநிலமாக இருந்துச்சு, இப்ப வந்து யூனியன் டெரிட்டரியா ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இமாச்சல் பிரதேசம் போன்ற மாநிலங்களுமே இது போன்ற குளிர்ந்த பாலைவனங்களும் பனிப்பாறைகளும் வந்து இருக்கு. ஆனா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் வந்து நம்ம இந்த ரெண்டுமே வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நேர்களே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு சொந்தமாக 10,000-க்கும் மேற்பட்ட தீவுகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்றேன். இந்தியாவுக்கு சொந்தமாக 10,000-க்கும் மேற்பட்ட தீவுகள் வந்து இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா அப்படிங்கறது வந்து நீங்க எனக்கு கால் பண்ணி சொல்ல போறீங்க. 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல.
3: Amen.

0: 14 अगस्त 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर परिवार जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में एक मिनट का मौन धारण करें।
1: எஃப்எம் ரெயின்போவின் கேட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு சரியா தவறா, ஆமாங்க சரியா தவறு, அதுதான் நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். கடைசியா நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவுக்கு சொந்தமாக 10,000 மேற்பட்ட தீவுகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து சரியா தவறா அப்படின்னு ஆன்சர் சொல்ல ஒருத்தர் லைன்ல வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? பலராம் சார், நான் சொன்னது வந்து கரெக்டா தப்பா?
2: தப்பு மேடம்,
1: தப்பு. அதாவது நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்ப எத்தனை தீவுகள் இருக்கும் பலராம் சார்?
2: நான் சொல்றேன் மேடம், அந்தமான் நிக்கோபார் தீவு தான் மேடம் இருக்குது. மத்த தீவுலாம் கிடையாது. அடுத்து போனாக்க இலங்கை இருக்குது.
1: மேற்பட்டீவுகள்லாம் இல்ல, வந்து கொஞ்சம் தான் இருக்கு. எனக்கு வந்து தெரிஞ்சு அந்தமான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் சொன்னது வந்து கரெக்ட் தான். நம்ம இந்தியாவில வந்து அந்த தீவுகள் 10,000 மேற்பட்ட தீவுகள் வந்து கிடையாது. எவ்வளவு தீவுகள் இருக்கு அப்படின்னா, 1,382 தீவுகள் மட்டும்தான் இருக்கு. 1,382 தீவுகள் தான் இருக்கு. இதுல முக்கிய தீவு வந்து தீவு கூட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல வந்து என்னென்னா, அந்தமான நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள், மற்ற குட்டி குட்டியா நிறைய தீவுகள் வந்து இருக்கு. உதாரணமாக நம்ம வந்து பிரம்மபுத்திரா நதியில இருக்க மஜூலி தீவு, அந்த மாதிரிலாம் நிறைய குட்டி குட்டி தீவுகள் வந்து இருக்கு இந்தியாவில. அதாவது இதோட மொத்தம் வந்து 1,382 தீவுகள் தான் இந்தியாவில மொத்தமா இருக்கு. நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படின்னு வந்து பலராம் சார் வந்து சொல்லிட்டாரு. நேர்களே, அடுத்ததான் நம்ம வந்து என்ன நான் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா உலகின் பரப்பளவுல 7வது பெரிய நாடாக

இருக்கு. இந்தியா வந்து உலகின் பரப்பளவுல 7வது பெரிய நாடாக இருக்கு. இதுதான் நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட். இது வந்து சரியா தவறா அப்படின்னு வந்து நீங்க தான் எனக்கு கால் பண்ணி சொல்லணும். இந்த நம்பருக்கு அப்படின்னா 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல

0: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
1: वंदे मातरम, प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
2: நேரம் 10:52. எஃப்எம் ரெயின்போவின் கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு
3: சரியா தவறா,
2: ஆமாங்க சரியா தவறா, அதுதான் வந்து விளையாடிட்டு இருக்கோம். நம்ம வந்து கேள்வி கேட்டு பாட்டு கேட்டுவே நம்ம வந்து டைம் போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கடைசி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் உலகின் பரப்பளவுல 7வது பெரிய நாடாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இது சரியா தவறா அப்படின்னு ஆன்சர் சொல்ல ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் கலைவாணி மேடம்.
4: ஓகே,
2: நான் கேட்ட கேள்வி வந்து நீங்க வந்து கேட்டீங்களா, நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு?
4: உலகின் பெரிய நாடு வந்து 7வது நாடு இந்தியா தான் மேம். சரிதான் மேம்,
2: சரிதான். அதாவது நான் சொன்னது வந்து சரிதான். அவங்க கலைவாணி மேடம் சொன்ன மாதிரி இந்தியா தான் வந்து உலகில 7வது பெரிய நாடாக இருக்கு. அதாவது பரப்பளவுல 7வது பெரிய நாடாக இருக்கு. இதோடைய மொத்த நிலப்பரப்பு வந்து தோராயமாக 3.29 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுல இருக்கு. வந்து இது உலகின் மொத்த நிலப்பரப்புல சுமார் 2.4% வந்து கொண்டிருக்கு அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பரப்பளவுல இந்தியா வந்து 7வது நாடா இருக்கு அப்படின்ற வந்து நம்ம பெருமை கொள்ளணும். ஓகேவா? நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து வரும் பாடலோட நிறைவு பெறுது. இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த மற்றும் நிலையத்திற்கு தொடர்பு கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் இப்போ ரெயின்போ சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். நிகழ்ச்சி நிறைவா பாடல் வருது, கேட்கலாம்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். கென்யாவின் நாடாளுமன்ற தலைவர் திரு மோசஸ் தலைமையிலான குழுவினர் புதுடெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்தனர். அப்போது பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், இரு நாடுகளும் நீண்ட நல்லுறவை பேணி வருவதாகவும், நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் தொழில்நுட்பங்களை புகுத்துவது குறித்து கென்யாவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக உள்ளது என்றும் குடியரசு துணைத் தலைவர் கூறினார். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் இன்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மூத்த குடிமக்களுக்கான

தேசிய கவுன்சிலின் 5வது கூட்டம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் 2ம் நிலை நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்தை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு கூறியுள்ளார். விஜயவாடா வாரணாசி இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை நேற்று அவர் தொடங்கி வைத்து பேசுகையில் இந்த விமான சேவை ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று தெரிவித்தார். 2026ம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல்துறை, தீயணைப்பு சேவை, ஊர்காவல் படை, குடிமை பாதுகாப்பு மற்றும் சிறைச்சாலைத்துறை ஆகியவற்றைச் சேர்ந்த 1057 பணியாளர்களுக்கு வீர தீர செயல் மற்றும் சேவைக்கான பதக்கங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் காவல்துறை பணியாளர்களுக்கு 272 மற்றும் தீயணைப்பு சேவை பணியாளர்களுக்கு 29 என மொத்தம் 301 வீர தீர செயல் பதக்கங்களுக்கான பட்டியலை உள்துறை அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் உலக அலைச்சறுக்கும் போட்டியில் ஜப்பான் வீரர்கள் அதிக வெற்றிகளை பெற்று முன்னணியில் உள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் திண்டுக்கல் அணி சேலம் அணியையும் சேப்பாக்கம் அணி மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் காலா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:27. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கபாலி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 11:19, 1 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 11:28:36. எஃப்எம் பிரெயின் போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் குக்கு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:33 56 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சகுனி திரைப்படத்திலிருந்து.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
0: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூவல் பேண்ட் வைஃபை,
0: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
0: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எனக்குள் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மேலி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் மயக்கமென திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் வீடுதோறும் தேசிய கொடியேற்றம் விழா குறித்த கண்காட்சியை இன்று காலை முறைப்படி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சி இன்று ஒரு நாள் மட்டுமே நடைபெறுகிறது. நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி சுதந்திர திருநாள் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில், இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர நாளை அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற தியாகிகள் தங்களின் ரத்தம் சிந்தி பெற்று தந்த இந்த விடுதலை நாளில் நம் முன்னோருடைய அறப்போராட்டத்தையும் அவர்களின் தியாகத்தையும் நினைவு கூர்ந்து இந்திய விடுதலையால் நாம் பெற்ற பலன்களை எண்ணி பெருமிதம் கொள்வதோடு அதன் பெருமையையும் தொடர்ந்து காப்பதில் பெருமை கொள்வோம் என்று வாழ்த்துச் செய்தியில் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவருமான பேராசிரியர் ராமதாஸ் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில், அந்நிய ஆதிக்கத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு இன்று தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் உலக அளவில் ஒரு முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நமது சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கவும் புதுமைகளை புகுத்தவும் 2047 ஆண்டின் இந்தியா ஒவ்வொரு குடிமகனுக்கும் வளமான, நிலையான

மட்டும் உள்ளடக்கிய நாடாக மாறுவதற்கும் இன்று நாம் அயராது உழைக்க உறுதியேற்போம் என்று பேராசிரியர் திரு ராமதாஸ் கூறினார். புதுச்சேரி வீராமண்டலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடம்பர தேர் திருவிழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் ஒரு மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வரலாறு பேசும் தருணம், கடந்த காலத்தின் சுவடுகளை நினைவு கூறும் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று என்ன நடந்தது? தோன்றிய ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சொந்த கதையை வரலாறாக ஏற்படுத்தியது. இப்போ அந்த வரலாறை கேட்கும் நேரம். முக்கியமான வரலாற்று சம்பவங்களை உங்களோடு பகிர வந்திருக்கும் நான் காயத்ரி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போவின் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து உலக பல்லி தினம், அதாவது லிசார்ட் இருக்கு இல்லையா நம் வீட்டில் சுற்றி தெரியும் பல்லியோட தினம் தான் இன்னைக்கு. புவியை அங்கீகரிப்பதற்கும் அதை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் ஒரு மாபெரும் உலகளாவிய முயற்சியின் ஒரு பகுதியாக விலங்கு மற்றும் தாவர வாழ்வை கௌரவிப்பதற்காக இந்த நாட்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து உலக தரவரிசை நிறுவனங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. உலக பல்லி தினம் வந்து இதிலும் இதுல வந்து ஒன்றாக கருதப்படுது. அதாவது உலக யானைகள் தினம் அப்படிலாம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அதே மாதிரி உலக பல்லி தினமும் கொண்டாடப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள தலங்களின் வெவ்வேறு சூழல் மண்டலங்கள்ல முக்கிய பங்கு வகிக்கும் இந்த வியக்கத்தக்க செதில்களுடைய உயிரினங்களை பற்றி நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம். நான்கு கால்கள், செதில் போன்ற தோல், நீண்ட உடல் மற்றும் அசையும் கண் இமைகள் போன்றவை கொண்டதுதான் பல்லிகள். உலகம் முழுவதும் காணப்படும் இந்த பல்லிகள் வந்து குறைந்தது 7000 வெவ்வேறு இன வகைகள் வந்து இருக்காம். அதாவது 7000 இன வகைகள் வந்து இந்த பல்லிகள்ல காணப்படுகிறது. பல்லியின் தோல்ல இருக்க சிக்கலான வடிவங்கள் ஆஸ்டிக்குகள் போன்ற கலாச்சாரங்களின் தொடக்க கால வடிவமைப்புகளுக்கு உத்வேகமும் அளித்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்காக இந்த உலக பல்லி தினம் வச்சு நம்ம வந்து பேச போறோம். தொடர்ந்து கேளுங்க இந்த ஃபம் ரெயின்போ புதுவை 102.8.

நேரம் 12:16:45. எஃப்எம் ரெயின்போவின் வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து உலக பள்ளி தினம் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து அதை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கோயில் சிற்பங்கள்ல பெரும்பாலும் பள்ளிகளின் வடிவியல்ல சிதில்களை பின்பற்றி, அதாவது பள்ளியோட உடம்புல இருக்க சிதில்கள் மாதிரி பின்பற்றி நிறைய கோயில்கள் வந்து அமைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம சமநிலையும் பாதுகாப்பையும் தரும் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. கம்போடியாவில சில பள்ளிகள் மறுபிறப்பின் புனித சின்னங்களாக அங்கோர்வாட் கோயில்ல செதுக்கப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளில் அறுவடை திருவிழாக்களின் போது பள்ளிகள் பள்ளிகளை வச்சு அவங்க அந்த திருவிழாக்களை கொண்டாடுறாங்களாம். பயிர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை குறிக்கும் விதமாக மக்கள் வந்து களிமண்ணால பள்ளி உருவங்களை உருவாக்கி வயல்களில் வைப்பாங்களாம். இந்தோனேசியாவில் பள்ளிகள் சில சமயங்களில் நல்ல அதிர்ஷ்டத்தின் பாதுகாவலராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சடங்குகள் போட அவங்க வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நேர்களே, என்னடா பள்ளி வச்சு இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம வீட்டில் வந்து நம்ம சாதாரணமாக நம்ம வந்து வீட்டில் பள்ளிகளை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வெளியூரில் வெளிநாடுகள்லாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த பள்ளியை வச்சு திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க. அது வந்து ஒரு அதிர்ஷ்ட ஒரு உருவமாக வந்து கருதுறாங்க. இன்னைக்கு உலக பள்ளிகள் தினம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 12:23:17. FM ரெயின்போவின் வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, August 14, 1947 வந்து இந்திய வரலாற்றுல ஒரு மறக்க முடியாத நாள் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபை வந்து 11:00 வந்து கூடியது. அதாவது டெல்லியில இருக்க கான்ஸ்டியூஷன் ஹால்ல நடைபெற்ற இந்த கூட்டம் தான் வந்து சுதந்திர இந்தியாவின் பிறப்பை வரவேற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அமர்வாக இருந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சுதேசதா கிருபாலினி அப்படிங்கிறவங்க வந்து வந்தே மாதரம் வந்து பாடினாங்க. அந்த கூட்டத்துல தொடக்கத்துல வந்தே மாதரத்தின் முதல் சரணம் வந்து பாடப்பட்டது. அதாவது இன்னைக்கியோட இரவுல, அதாவது 1947 August 14 அன்னைக்கு 11:00 வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து உரையாற்றியிருக்காரு. சுதந்திரத்திற்காக உயிரையும் உடைமையும் தியாகம் செய்து அறியப்பட்ட மற்றும் அறியப்படாத நிறைய போராளிகளை வந்து அவங்க நினைவு கூர்ந்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமா நம்ம வந்து இந்தியா விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து உரையாற்றியிருக்காரு. மேலும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
4: சிம் கார்டு இலவசம்,
3: அளவற்ற இலவச அழைப்புகள்,
4: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
3: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
4: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12th தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12th தேதி வரை மட்டுமே.
3: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
4: கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: நேரம் 12:30. எஃப்எம் ரெயின்போவின் வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து நம்ம August 14, 1947 என்னென்ன நடந்தது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம வந்து அடுத்ததா என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஜவஹர்லால் நேரு வரலாற்று சிறப்புமிக்க ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி அப்படிங்கிற உரையை வந்து நிகழ்த்தியிருக்காரு. நள்ளிரவு நெருங்கிய போது அவர் இந்திய சுதந்திரத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பதை பற்றி அவர் வந்து அந்த ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி அப்படிங்கிற உரையை வந்து ரொம்ப பிரபலமாக உரையாற்றினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நள்ளிரவு 12 மணிக்கு உறுப்பினர்கள் சுதந்திர இந்தியாவுக்கான உறுதிமொழி எடுத்துக் கொண்டனராம். தங்களது வாழ்க்கையை இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் சேவை செய்வதற்காக அர்ப்பணிப்பதாக அவர்கள் வந்து உறுப்பினர்கள் வந்து உறுதி ஏற்றிருக்காங்க. இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போவின் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 14, 1947 அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்ததான் வந்து அரசியல் நிர்ணய சபை சுதந்திர இந்தியாவின் சட்டமன்றமாக மாறியதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஆகஸ்ட் 14 இரவு முதல் ஆகஸ்ட் 15 நள்ளிரவுல அதிகாரம் இந்திய அரசுக்கு மாற்றப்பட்டதுடன்

சபை ஒரு சுயாட்சி சட்டமன்றமாக செயல்பட தொடங்கிடுச்சு. அது மட்டும் இல்லாம 565 சமஸ்தானங்கள்ல 562 இந்தியாவுடன் இணைய ஒப்புக்கொண்டதாம். அதாவது 565 சமஸ்தானங்கள்ல 562 சமஸ்தானங்கள் வந்து இந்தியாவுடன் நாங்க இணைந்துக்கிறோம் அப்படின்னு வந்து ஒப்புக்கொண்டாங்க. மீதி வந்து இந்த ஜுனாகத், ஹைதராபாத், காஷ்மீர் இந்த 3 சமஸ்தானம் மட்டும்தான் அப்ப வந்து இந்தியாவுடன் இணைப்பதற்கான ஆவணத்துல வந்து அவங்க கையெழுத்து போடல. அது மட்டும் இல்லாம டெல்லி முழுவதும் சுதந்திர கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் வந்து ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வீதிகளில் மூவர்ண கொடிகளால் ரொம்பவே அழகா அலங்கரிச்சு உலகின் பல பகுதிகளில்

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்ற உள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது. குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் 9:30 மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளார். இந்திய விமானப்படையின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவி சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன. 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்படவுள்ளது. சுதந்திர போராட்டத்தில் மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டிய வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டும் இந்த சுதந்திர தினத்தில் நினைவு கூறப்படுகிறது. மக்களின் ஆற்றல் எதிர்பார்ப்புகள் மற்றும் இளைஞர்களின் பங்களிப்போடு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உத்வேகத்தையும் இந்த பாடல் அளிக்கிறது. இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் முதலில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்பட்ட பின்னர் தேசிய கீதமும் பாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 15,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். 1,000-க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் விழா நடைபெறும் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழகத்தில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை நாளை ஏற்றி வைக்கிறார். இந்நாளையொட்டி சென்னை மாநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சுதந்திர தினத்தையொட்டி விமான நிலையத்தில் ஏற்கனவே 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை போலீசார் தற்பொழுது விமான நிலையத்துக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் தீவிரமாக சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். விமான நிலையத்திற்குள் வரும் ஒவ்வொரு கார், டாக்ஸி, வேன் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் முழுமையாக சோதனை செய்யப்படுகின்றன. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த தீவிர கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுதந்திர தினம் முடியும் வரை இந்த கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி. சுரேகா.

0: தில்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் தில்லி மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்த பிரதமரின் விஸ்வகர்மா திட்ட பயனாளிகள் 100 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த அழைப்பாளர்களுக்கு சுதந்திர தின விழா சிறப்பு மலர் வழங்கப்படும் என்றும் பின்னர் அவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் தையல் கலைஞர்கள், தச்சர்கள், பொற்கொல்லர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பயனாளிகளும் இந்த விழாவில் பங்குபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாரம்பரிய கைவினைக் கலைஞர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்த மரியாதை செலுத்தப்படுவதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தலைசிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் 92 பேருக்கு வழங்கப்படவுள்ளது. இதில் மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் 21 பேருக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படவுள்ளன. சிறப்பாக சேவையாற்றிய காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினருக்கான பதக்கங்கள் 64 பேருக்கு வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வீரதீர செயலுக்கான பதக்கம் 301 பேருக்கு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்திலிருந்து குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் 3 பேருக்கும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் 17 பேருக்கும் வழங்கப்படவுள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான வீரேந்தர் சிங் பசோயாவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை போதைப்பொருளுக்கு எதிரான உறுதியான கொள்கையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக முனைப்பான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் மற்றும் ஒட்டுமொத்த கட்டமைப்பை முறியடிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்துவோர் மீது எவ்வித ஈவு இரக்கமுமின்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் கடத்தல்காரர்களை சட்டத்தின் முன் நிறுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்நாள் நினைவூட்டுவதாக கூறியுள்ளார். நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணிக்காத்து வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்த நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த போராட்டத்தில் மன உறுதியுடன் செயல்பட்டு உயிர் தியாகம் செய்தவர்களை இந்நாளில் நினைவு கூறுவோம் என்று கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தேச பிரிவினை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்டுக்காக தங்களது இன்னுயிரை ஈந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தங்களது வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து பெரும் இன்னலுக்கு ஆளானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த துயர நினைவுகளை இளைஞர்கள் மனதில் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து செயலாற்ற வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டுக்காக மக்கள் அனுபவித்த சொல்லனா துயரத்தையும் வலியையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தியாகிகளின் உறுதிப்பாட்டையும் தியாகத்தையும் போற்றுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேச ஒற்றுமை, அமைதி, நல்லிணக்கம், மனித நேயம் ஆகியவற்றை இந்நாள் உணர்த்துவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி முன்னாள் அக்னி வீரர்களுக்கு வயது வரம்பிலும் தளர்வு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாரம்பரிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு 18 கோடியே 60 லட்சம் ரூபாயை யூனியன் பிரதேச

0: அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. சம்பா மாவட்டத்தில் உள்ள உத்தர்பேகானி சுற்றுலா தலத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை சீரமைக்கவும், கத்துவா மாவட்டத்தில் உள்ள பஷோலி கோட்டையை புனரமைத்து அழகுபடுத்தவும், அனுராக் மாவட்டத்தில் உள்ள நீர்வீழ்ச்சியை சீரமைக்கவும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அஸ்தானா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் தென்கொரியாவின் ஹீரே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-8 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் அரினா அனா செடிஷேவா இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றவுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அம்மா, உங்கள் சக்திக்கு இயன்றவரை நீங்கள் இந்த பணியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். நானா என்று பெருமூச்சு விட்டாள் அவள். நான் என்ன செய்ய முடியும்? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? நாமெல்லாம் மழை மாதிரி, ஒவ்வொரு மழைத்துளியும் விதையை போஷித்து வளர்க்கிறது. நீங்கள் மட்டும் படிக்கத் தொடங்கினால்... அவன் சிரித்துக்கொண்டே பேச்சை நிறுத்தினான். அங்கிருந்து எழுந்து அறைக்கும் மேலும் கீழும் நடந்தான். நீங்கள் படித்துதான் ஆக வேண்டும். பாவல் சீக்கிரமே வந்துவிடுவான். வந்தவுடன் அவன் உங்களை கண்டு அப்படியே திகைத்து போக வேண்டும். ஆமாம் அந்திரியுஷா, வாலிபர்களுக்கு எல்லாமே சுலபம்தான். ஆனால் என்னை மாதிரி வயதாகிவிட்டால் துன்பம் நிறைய, சக்தி குறைவு, அறிவோ முற்றிலும் இல்லை என்றாள் தாய். அன்று மாலை ஹஹோல் வெளியே சென்ற பிறகு தாய் விளக்கை ஏற்றிவிட்டு ஒரு காலுரை பின்ன முனைந்தாள். பின் உடனேயே எழுந்திருந்து சஞ்சல மனத்தோடு அறைக்குள் மேலும் கீழும் நடந்தாள். சமையல் கட்டில் நுழைந்தாள். கதவை சாத்தினாள். புருவங்களை சுருக்கி நெரித்தவாறே திரும்பி வந்தாள். ஜன்னலின் திரைகளை இழுத்து மூடிவிட்டு அலமாரியிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தாள். மீண்டும் மேஜை முன் சென்று அமர்ந்தாள். அவள் இவ்வளவுதான் முன்னேற்பாடுகள் செய்துவிட்டு உட்கார்ந்த போதிலும் அவள் கண்கள் மட்டும் அக்கம் பக்கம் பார்த்து திருக திருக விழிப்பதை அவளால் தடுக்க முடியவில்லை. புத்தகத்தை திறந்து எழுத்துக்களை முணுமுணுக்க தொடங்கினாள். தெரு பக்கத்தில் ஏதாவது சிறு சத்தம் கேட்டாலும் அவள் உடனே திடுக்கிட்டாள். புத்தகத்தை பட்டென்று மூடினாள். காதுகளை தீட்டி விட்டு கொண்டாள். பிறகு மீண்டும் அவள் புத்தகத்தை பார்த்து ஏதோ முணுமுணுத்தாள். கண்ணை திறந்தும் மூடியும் வாய்க்குள் சொல்லி பார்த்து கொண்டாள். நாம் வாழும் இந்த நிலத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. விருட்டென்று எழுந்து புத்தகத்தை அலமாரியில் செருகிவிட்டு கலக்கத்துடன் கேட்டாள், யாரங்கே? நான்தான். ரிபின் தன் தாடியை தட்டிக்கொண்டு வந்து சேர்ந்தான். நீ யாரெங்கே என்று முன்பெல்லாம் கேட்க மாட்டாயே, தனியாயிருக்கிறாயா? ஹஹோலும் இருப்பான் என்று நினைத்தேன். அவனை நான் இன்று பார்த்தேன். சிறைவாசம் இவனை கெடுக்கவில்லை என்றான் ரிப்பன். அவன் கீழே உட்கார்ந்து தாயின் பக்கமாக திரும்பினான். சரி, நான் வந்த விஷயத்தை பேசலாம். அவனது கவனம்

0: மிக்க புதிரான பார்வை அவள் உள்ளத்திலே புரியாத பயத்தை எழுப்பியது. பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்று ஆழ்ந்து கரகரக்கும் குரலில் சொன்னான் அவன். பிறப்பதற்கும் பணம் வேண்டும், சாவதற்கும் பணம் வேண்டும். புத்தகம் போடவும் பிரசுரம் வெளியிடவும் பணம் வேண்டும். இந்த புத்தகங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து பணம் வருகிறது என்பது உனக்கு தெரியுமா?
1: இல்லை, எனக்கு தெரியாது என்று அமைதியுடன் எனினும் ஏதோ சந்தேக உணர்ச்சியுடன் சொன்னாள் தாய்.
0: எனக்கும் தெரியாது. சரி, இன்னொரு விஷயம், இதெல்லாம் யார் எழுதுகிறார்கள்?
1: படித்தவர்கள்.
0: ஓஹோ, படித்த சீமான்கள்தானா என்றான் ரிப்பன். அவனது தாடி வளர்ந்த முகம் திடீரென சிவந்தது. சொல்லப்போனால் இந்த சீமான்கள் புத்தகங்களை எழுதி அதை வெளியே பரப்பிவிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் எழுதிய புத்தகங்களோ சீமான்களுக்கு எதிராக இருக்கின்றன. நீயே இதை யோசித்து எனக்கு விளக்கி சொல்லு. அவர்கள் எதற்காக தங்கள் பணத்தை பாழாக்கி புத்தகம் எழுத வேண்டும்? அந்த புத்தகங்களை கொண்டு சாதாரண மக்களை தங்களுக்கு எதிராகவே ஏன் தூண்டிவிட வேண்டும் இல்லையா?
1: தாய் படபடவென்று இமைக்குட்டி பயந்து போய் கூச்சலிட்டாள்.
0: நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? ஆஹா என்று கூறியவாறு அவன் ஒரு கரடியை போல திரும்பி உட்கார்ந்தான். அப்படி சொல்லு. நானும் உன்னை போலத்தான். இந்த நினைப்பு என் மனதில் பட்டதோ இல்லையோ உடனே என் உடம்பெல்லாம் குளிர்ந்து போயிற்று.
1: ஆமாம். நீ என்ன ஏதாவது புதிதாக கண்டுபிடித்திருக்கிறாயா?
0: ஆமாம், வெறும் ஏமாற்று என்றான் ரிப்பன். நம்மையெல்லாம் அவர்கள் ஏமாற்றிவிட்டார்கள் என்று நான் உணர்கிறேன். எனக்கு ஒன்றும் விவரம் தெரியாது என்றாலும் இதெல்லாம் வெறும் ஏமாற்று வித்தை, துரோக செயல். அதுதான் சங்கதி. என்னுடைய படித்த சீமான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெரிய சாமர்த்தியசாலிகள். ஆனால் நானோ உண்மையைத்தான் நாடுகிறேன். இப்பொழுதுதான் எனக்கு உண்மை புரிந்தது. இனி நான் இந்த சீமான்களை பின்பற்றவே மாட்டேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இவர்கள் என்னை கீழே தள்ளி என் எலும்புகளை ஒரு பாலம் மாதிரி உபயோகித்து அதன் மீது நடந்து சென்று விடுவார்கள்.
1: அவனது வார்த்தைகள் தாயின் உள்ளத்தை ஒரு பாப சிந்தையைப் போல் பற்றி பிடித்தது. அடக்கடவுளே என்று வருத்தத்தோடு சொன்னாள் அவள்.
0: பாஷாவுக்கு கூடவா இது புரியாமல் போயிற்று? மற்றவர்கள் எல்லோருக்கும் கூடவா?
1: அவளது கண் முன்னால் உறுதியும் நேர்மையும் நிறைந்த முகங்கள், இகோர், நிக்கோலாய் இவனாவிச், சாஷா முதலியோரின் முகங்கள் தோன்றி மறைந்தன. அவள் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது.
0: இல்லை இல்லை என்று தலையை குலுக்கிக் கொண்டே சொன்னாள் அவள். என்னால் இதை நம்ப முடியாது. அவர்கள் மனசாட்சி உள்ளவர்கள். நீ யாரை சொல்லுகிறாய் என்று ஏதோ யோசித்தவாறே கேட்டான் ரிப்பன். அவர்கள் எல்லோரையும் தான், நான் கண்டறிந்த அத்தனை பேரையும் தான். அம்மா, நீ இன்னும் சரியாக பார்க்கவில்லை. இன்னும் எட்டி பார்க்க வேண்டும் என்று தலையை தொங்குவிட்டு கொண்டே சொன்னான் ரிப்பன். நம்மோடு சேர்ந்து உழைக்கிறார்களே, அவர்களுக்கே இந்த உண்மை தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் நம்புகிறார்கள். தாங்கள் நம்பிக்கொண்டிருப்பதே உண்மை என்கிறார்கள். ஆமாம், அது அப்படித்தான். ஆனால் அவர்களுக்கு பின்னால் மற்றவர்கள் நிற்கலாம். தங்கள் சுயநலத்தையே பெரிதாக மதிக்கும் மனிதர்கள் நிற்கலாம். ஒரு மனிதன் தனக்குத்தானே எதிராக வேலை செய்வானா?
1: பிறகு அவன் ஒரு விவசாயியின் கடுமையான நம்பிக்கையோடு பேசினான்.
0: இந்த படித்த சீமான்களால் எந்த நன்மையும் என்றுமே விளையப் போவதில்லை.
1: நீ என்ன செய்வதாக நினைத்திருக்கிறாய் என்று மீண்டும் சந்தேக வயப்பட்டவளாய் கேட்டாள் தாய்.
0: நானா? இந்த தோழர்களோடு சேர்ந்து உழைக்க விரும்பினேன். அந்த மாதிரி வேலைக்கு நான் லாய்க்குதான். மக்களிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போதோ நான் விலகி செல்கிறேன். எனக்கு நம்பிக்கை அற்றுவிட்டது. எனவே நான் போகத்தான் வேண்டும்.
1: அவன் தலையை தொங்க போட்டுக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தான்.
0: கிராமங்களுக்கும் நாட்டுப்புறங்களுக்கும் போகப் போகிறேன். போய் அங்குள்ள சாதாரண எளிய மக்களை தூண்டிவிடப் போகிறேன். அவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க அவர்களே வழி தேடி முனைய வேண்டும். அவர்களுக்கு உண்மை புரிந்துவிட்டால் தங்கள் வழியை தாமே கண்டு கொள்வார்கள். அவர்களுக்கு உண்மையை புரிய வைப்பதுதான் என் வேலை. அவர்கள் தம்மைத்தாமே நம்ப வேண்டும். அவர்களுக்கு உதவுவதெல்லாம் அவர்களது சொந்த அறிவு.

0: ஆமாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: தினமும்
3: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையை அனைத்து ஆகாஷ்வாணி நிலையங்களும் ஒளிபரப்புகின்றன. நாடாளுமன்ற இரு அவைகளும் நேற்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில், மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் ஒரு மசோதா மீது மட்டுமே இரு அவைகளிலும் விவாதங்கள் இடம்பெற்றதாக கூறினார். அறிமுக எம்பிக்கள் பலர் நாடாளுமன்றத்தில் பேசும் அனுபவத்தை பெற இயலவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இம்முறை மக்களவையின் செயல்திறன் 19% பதிவாகியிருப்பதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். குளிர்கால கூட்டத்தொடரிலாவது ஆக்கப்பூர்வ அணுகுமுறை ஒன்றை எதிர்க்கட்சிகள் கடைபிடிக்கும் என தாம் நம்புவதாக திரு ரிஜிஜு மேலும் குறிப்பிட்டார். 2026 சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல்துறை, தீயணைப்பு சேவை, ஊர்காவல் படை, உரிமை பாதுகாப்பு மற்றும் சிறைச்சாலைத்துறை ஆகியவற்றைச் சேர்ந்த 1057 பணியாளர்களுக்கு வீரதீர செயல் மற்றும் சேவைக்கான பதக்கங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் காவல்துறை பணியாளர்களுக்கு 272 மற்றும் தீயணைப்பு சேவை பணியாளர்களுக்கு 29 என மொத்தம் 301 வீரதீர செயல் பதக்கங்களுக்கான பட்டியலை உள்துறை அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ரங்கநாதன் குடியரசுத் தலைவர் விருதுக்கு தேர்வாகியுள்ளார். சுதந்திர தினத்தை ஒட்டி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் 3 நாட்கள் கலை விழா நாளை மாலை புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் 6 மணி அளவில் துவங்குகிறது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து நடத்தும் இவ்விழா நாளை முதல் 17 திங்கட்கிழமை வரை 3 நாட்கள் காந்தி திடல், கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபம், மடுகரை மந்தவெளி திடல், உருவையாறு அரசு கலையரங்கம், திருக்கனூர் மாரியம்மன் கோயில் ஆகிய 5 இடங்களில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. கவிதை மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி இவங்க. துளியாய் ஆரம்பிச்சு பூங்காற்றாய் வீசி இப்போ இலக்கியத்துல ஒரு புயல் மாதிரி சுழண்டுட்டு இருக்கிற ஒரு சூப்பரான படைப்பாளி. 17 புத்தகங்கள், 45 மேல விருதுகள், இதுக்கெல்லாம் மேல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா புதுவை அரசின் அந்த பிரஸ்டீஜியஸான கலைமாமணி விருதையும் வாங்கி பெருமை சேர்த்திருக்காங்க. இலக்கியம், மேடை பேச்சு, பட்டிமன்றம், சோசியல் சர்வீஸ் இப்படின்னு பல தளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இயங்கிட்டு இருக்கிற திருமதி ஃபிலோ மார்கரெட் அவங்கதான் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நம்ம கூட இருக்காங்க. தமிழுக்கும் நம்ம சமூகத்துக்கும் தன்னோட சிறப்பான பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம கவிஞரை இப்போ நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ.
1: வணக்கம் மேம், என்னையும் அழைத்து என்னை பத்தி எல்லாம் பேசி எனக்கு நல்லது ஒரு அறிமுகத்தை தந்த உங்களுக்கு நன்றி. ஆகாஷவாணிக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுகள்.
0: சில பேருக்கு இந்த கவிதை எழுதும் திறமை அப்படிங்கறது நேச்சுரலாவே இருக்கும், சின்ன வயசுல இருந்தே எழுதுவாங்க. சில பேருக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும், அதுல ஆர்வம் அதிகமா இருக்கும், அந்த திறமைய வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எஸ், இன்னைக்கு நம்ம கவிதை எழுதும் ஆற்றல் பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். மேம், இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கவிதை எழுதும் ஆற்றல் அப்படிங்கறது எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லுங்க. அது பிறப்பிலிருந்தே வருமா இல்ல ஒரு சூழ்நிலையால உருவாகுமா அப்படின்னு சொல்லுங்க.
1: சில பேருக்கு பிறப்பிலிருந்தே வரும். நம்ம இவங்க எல்லாம் எழுதினாங்க பாத்தீங்களா, ஐயோ நான் ஊமையாச்சே, நான் எப்படி எழுதுவேன்னு போது இறைவன் ஒரு இதை எடுத்து கொடுக்கும்போது பாடினாரு இல்லையா, அந்த மாதிரி சக்தி எல்லாம் வந்து அந்த மாதிரி பிறவி கவிஞர்களுக்கு இருந்திருக்குது. அது அவங்க செஞ்ச பெரும் பேர். ஆனால் நம்மளை போல இருக்கிற சாதாரண மனிதர்களுக்கு இயற்கை காட்டிய சிலதுங்க எல்லாம் வந்து இது கவிதை பொருளாக எடுத்துக்கலாம் அல்லது நிகழ்வுகளை எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுடைய சொந்தங்க இதுங்களை வந்து சோகங்களையோ அதை எதுவே வந்து கவிதையில் எடுத்துக்கக்கூடிய அந்த ஆற்றலில் தான் நான் வந்து கவிதை எழுத ஆரம்பித்தேன். இறப்பு கவிதைகள் தான் இரங்கல் பாக தான் முதல் முதல்ல நிறைய எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுவாங்க நீங்கள் நல்லா எழுதுறீங்க, ஒன்று எழுதி கொடுங்க, அவங்க இறந்துட்டாங்க அவங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரில இருந்து வந்து சரி இறப்பையே எழுதிட்டுருக்கிறத விட சிறப்பையும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அந்த அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிறப்பையும் ஒரு குழந்தை பிறந்தவொடனே கூட எழுதலாம். இப்போ என் பேரை சொன்னால் எல்லாருக்கும் எழுதுறீங்க, எனக்கு ஏன் எழுதலன்னு கேட்டேன். எத்தனை வேணும்னா 200 வரி எழுதுங்கன்னு கேட்டான். அப்போ அந்த சமயத்தில் நான் வந்து அவனுக்கு 200 வரி எழுதி படித்து காமிக்கிறேன்ட்டு இதை என்கிட்ட கொடுங்க. படிக்க தெரியாத காலத்தில் அந்த குழந்தை 3 வயசில் கேட்குது, அந்த பேப்பரை கொடுத்தா இன்னும் பத்திரம் பட்டி வச்சுக்கிட்டு இருக்குது, அதுக்கு என்னன்னு இன்றைக்கி தெரியுமான்னா தெரியல. அந்த மாதிரியான ஒரு சிறப்பெல்லாம் வந்து இந்த கவிதையில் தான் கொண்டு வர முடியும். அதுதான் ஒரு கவிஞனுக்குரிய சிறப்பு. மற்றவங்களெலாம் கை தட்டும் போது அங்கே எல்லோரும் கை தட்டுறாங்களே நீங்கள் பேசும்போது, நானும் இப்படி பேசி கை தட்டும் வாங்குவேண்ணா அப்படின்னு கேட்குற ஒரு சிறப்பு வருது இல்லையா. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்மளை நாமளே கவிஞர்கள் கொண்டு வரும். கவிஞர்களுடைய அந்த இதே வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு தன்னை எடுத்துக்கொண்ட பொருளை சிறப்பாக கொண்டு போகும்போது தான் கவிஞனுடைய சிறப்பும் அங்கே வரும். அந்த கவிஞனுங்கிற பேரே வரும் அவனுக்கு. அவங்கள வச்சு எழுதலாம், அவங்கள வச்சு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இது வரும்.
0: இப்போ ஒரு கவிஞரோட கண்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்குது, சாதாரண மனிதர்களுக்கும் அந்த பார்வை எப்படி வேறுபடும் அப்படின்னு சொல்லுங்க.
1: கவிஞனுடைய கண் பார்க்குற பார்வை வந்து ஒவ்வொன்றுமே வித்தியாசம். உங்களை வந்து ஒரு சிலையாக பார்க்கலாம், உருவம், அதாவது உயிர் இல்லாத தான் பார்ப்போம், ஆனால் ஒரு கல்லை உயிரோடு பார்ப்போம். ஏன்னா அது வந்து சிலையாக ஆயிட்ட பிறகு அதுக்கு உருவத்தை கொடுத்துட்றாமா, அப்போ அது இப்படி பேசுனா இப்படி இருக்குமா, இந்த இடை இப்படி கொடுத்துருக்குறானே, இந்த கண்ணில் இப்படி ஒடிச்சிருக்கிறானே, இதில் எப்படி, அதெல்லாம் வந்து அவனுக்கு அது ஒரு இது ஒரு மூச்சு பொருளாக எடுத்தது எதுவுமே. அதே போல் புயல் அடிக்கும் போது அது அவனுக்கு வந்து ஒரு வேகமாக தெரியுது. காற்றா வீசும்போது தென்றலாக இருக்கும்போது அது உரசி போகும்போது அதனுடைய தன்மை அவனுக்கு வேறையா தெரியுது. ஆகவே அந்த எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அவனுடைய கண்கள் வந்து பார்க்குற விதம் அவனுடைய அந்த மனம் சொல்றது பாருங்களையா, நடா இப்படி அடிச்சிருச்சு எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சேங்கிறது. அப்போ இந்த காலத்துலன்னா மக்கள் திருந்த மாட்டாங்களா, ரெண்டு விதமான சிந்தனை. தவறுக்காக இது கடவுள் கொடுத்தாரா இல்லை இயற்கை நம்மளை தண்டிக்கிறதா, அணைகளை எல்லாம் இது கட்டி வச்சுட்டு அதுக்கு தண்ணி சேர முடியாத மாதிரி பண்ணிட்டு வயல்களை எல்லாம் இது பண்ணிட்டு அந்த இடத்துல மனையை கட்டி வச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சுன்னு இது பண்ணும்போது அது யாருடைய தவறு? கவிஞன் அதை கண்களை பார்த்து சொல்லுவான். இப்போ அதுதான் எனக்கு தெரியுது. இன்னைக்கு எப்படி நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வருது அப்படின்னு நான் யோசிக்கும்போது வயல்களெல்லாம் மனையாயிட்டுறது, அடுக்கு மாளிகை மனைகள் அந்த மாதிரி இது வந்து அதனுடைய இதை தான் கவிஞர் பார்த்து எழுதலாம். அவனுடைய கண்கள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து கவித்துவமாக பார்க்குது. அப்போ அதில் கொண்டு வரலாமா அப்படிங்கும்போது அவனுடைய பேனா அதை எழுதிடுது. அதுதான் அவனுடைய சிறப்பு.
0: தொடர்ந்து பேசலாம் ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம்.
2: चौदह अगस्त 1960

0: சில நேரங்கள்ல என்ன நினைத்தாலும் எழுத முடியாத ஒரு மனநிலை வரும் இல்லையா? இத வந்து எப்படி நீங்க கடந்து வந்திருக்கீங்க மேடம்?
1: சில சமயத்துல அப்படிதான் எழுதணும், உட்காரவும் எழுத முடியாது. ஏன் எனக்கு எழுத வரல, ஆனா மனசு சொல்லுது எழுதுன்னு சொல்லிட்டு, மனசு சொல்லுது எழுதுன்னு சொல்லிட்டேன். அந்த உட்கார்ந்த இடமா இல்லை, அந்த இடமா இல்லை, நம்ம சிந்திச்ச பொருளா? ஒரு சிந்தனை இல்லாமல் உட்காந்து எழுதலாம் நினச்சிட்டோம்னா வராது இல்லையா? எப்போ சிந்தனை வருதோ அப்போ தான் அங்கே ஓட்டம் வரும், அப்போ தான் அந்த சொற்கள் விழும். சில சமயத்தில் எழுதிட்டே இருப்போம், அந்த ஒரு சொல் கேட்கறது மாதிரி இருக்கும், உடனே அது வந்து விழாது. ஆனால் என்னடா இன்னைக்கு எல்லாமே தடங்களாக இருக்குதே அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வரும். கவிஞனுக்கு அது கண்டிப்பாக வரும். ஏன்னா அவனுடைய சிந்தனைகள் வந்து எப்போவுமே கவிதையிலே இருக்கிறது இல்லை. அவன் இயற்கையோடவும் இருக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையும் பார்க்கணும், தன்னுடைய உயர்வையும் பார்க்கணும், எல்லாத்தையும். அது பார்க்கும்போது சில சமயத்தில் அந்த தடுமாற்றங்கள் வரும் கவிஞனுக்கு. எல்லாருக்குமே அது உண்டு. நீங்கள் கண்ணதாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அப்படி தான் சொல்லுவார், இந்த இடத்துல போய் எழுதினா தான் எனக்கு கவிதை வரும் அப்படின்னு. அப்போ தான் இந்த இடத்துல இருந்தால் அவனுக்கு வராது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நம்ம வந்து அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும். கவிஞனுக்கு அந்த அது ஒரு உண்மையிலுமே அது வந்து நிகழ்ந்ததை தான், அது வந்து யதார்த்தந்தான். அது கவிஞனுக்கு வந்து சில சமயம் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை வருதுன்னா இதை பற்றி எழுதக்கூடாதுன்னு நினைக்கல, அவனுடைய மனம் வந்து அந்த எழுதக்கூடிய அந்த நிலையில் இல்லை. என்னன்னா அவன்தில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, அந்த பாதிப்பு வந்து அந்த எழுத்தை வந்து தடுக்குது அப்படிங்கிறது தான்.
0: இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு கவிதை எழுதி முடித்த உடனே அட இந்த கவிதையை நாம தான் எழுதணுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா?
1: சில கவிதைகள் அப்படி தான் வரும். ஒரு ஆன்மீக கவிதை எழுதினேன் எங்கள் மதத்தலைவருக்கு எழுதும்போது. அப்போ அவர் நான் எழுதினதை வந்து இதில் தான் மரபில் தான் நான் எழுதுறேன். அவர் அதை படித்து அவர் சொல்லும்போது நானாக படித்து தெரியும் போது சரி மரபில் எழுதிக்கிறேன் நல்லா இருக்குதுன்னு தான் படிக்கிறேன். ஆனால் அவர் படிச்சுட்டு எல்லோரும் முன்னால் அவர் வந்து சொல்லும்போது சொல்கிறாங்க, நான் வந்து அந்த அம்மாவை பார்க்கல கண்ணதாசனை பார்த்தேன்னு சொல்கிறார் பாருங்க. அப்போ அந்த இடத்துல வந்து என்னுடைய இது எப்படி ஓடி இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ அவரை வந்து எவ்வளோ தூரம் நான் உள்வாங்கி

0: எழுதியிருக்கிறேங்கிறதுல அப்போ தான் என்னுடைய சிறப்பை நானே உணர முடியுது. நம்மளாக உணர்ந்ததை விட அடுத்தவங்க சொல்லி உணர்த்தும் போது, ஓ நமக்கு கூட நமக்கு இது வருதா, நம்மளும் இப்படி எழுதியிருக்கிறோமா அப்படிங்கிறது வந்து அதுதான் யதார்த்தம். என்னை பொறுத்தவரைக்கும் அது யதார்த்தம். ஏன்னா எல்லா கவிதையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு தான் ஒரு கவிதை எழுதுவோம். சரி இது எழுதியிருக்கிறோம் பரவாயில்ல, இந்த இடத்துல இப்படி தான் இருக்குது, இதை வச்சுருக்கோம், அது அவனுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி முடிச்சுக்கோங்க. ஆனால் அடுத்தவங்களுடைய மனதில் எப்படி போய் அது பதியுது பாருங்கள், அந்த பாதிப்பு, அந்த பதிப்பு, அந்த சிறப்பு, அந்த மதிப்பு, அதுதான் எங்களுடைய குறிப்பு.
1: வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒருவர் எழுதும் ஆற்றலை எந்த அளவுக்கு தீட்டி கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்ப நிறைய பேர் புதுசா கவிதை எழுத பழகிறவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான நூல்கள் எல்லாம் அவங்க தேடி தேடி படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க.
0: படிக்கலன்னா எழுத முடியாது, உங்களுக்கு வார்த்தை கிடைக்காது. படிக்கணும். பெரிய பெரிய கவிஞர்கள் எதை பத்தி எழுதிக்கிறாங்க, அதை வந்து எப்படி கொண்டு போறாங்க, அதில் எந்த விதத்தில் அதை வந்து உருவப்படுத்துகிறாங்க, ஓமைகளில் பேசுகிறாங்களா, ஓ எதில் எதுலலாம் உருவப்படுத்தி எழுதுகிறாங்க, அந்த பொருளினுடைய தன்மையெல்லாம் எப்படி விளக்குறாங்க அப்படிங்கிறது அறியாமையில் வந்து உண்மை எழுத முடியாது. படிக்கலைங்கிற இதுக்கு இல்லை, படிப்பாளி இல்லைங்கிறத விட வாசித்து அறிந்தது வந்து இது நமக்கு தான் அதிகமாக கொடுக்கும். அப்போ அந்த பிறருடைய அந்த இதுங்கள்லாம் நம்மளை வந்து மாற்றும். அவங்க இப்படி தான் எழுதிக்காங்க, இது கொஞ்சம் குறைவாக இருக்குது அவங்க எழுதுனதில், அப்போ நம்ம இதை கொஞ்சம் சேர்த்து எழுதலாம். வருமா?
1: கண்டிப்பாக
0: கண்டிப்பாக வரும் இல்லையா? அந்த இடத்துல சரி இவங்க இதை குறைச்சிட்டாங்களே, நம்ம இதை கொஞ்சம் ஏற்றிட்டாங்கன்னா, சரி இது என்ன இந்த இடத்துல வந்து இப்படி ஏற்றி வச்சுட்டாங்களே, இப்படி தானே உண்மை, சரி நம்ம இதை குறைச்சி எழுதலாமே, ரெண்டு விதமானு வரும். அந்த ரெண்டும் இருந்தால் தான் வந்து அந்த அதுக்கு எதுக்கு வரது வரணும், இந்த வாசிப்பில் தான் வரும். நீ சொல்கிறதெல்லாம் கவிதை இல்லை, அவங்க எழுதுனதும் கவிதை இல்லைன்னு படித்து பார்க்கும்போது இடையில ஒன்று வருது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான கவிதை. அந்த அந்த விதை படுக்கிறதுக்கு அந்த வாசிப்பு வேணும். பொருள் தேடுறதுக்கு இல்லை, ஒரு வார்த்தைகளை சொல்லி எழுதுறதுக்கு, அந்த சொற்றொடர்களை கொண்டு வரதுக்குரிய நல்ல நல்ல நயமான சொற்களை வந்து தமிழ் சொற்களை தேடுவதற்கு, அதுக்கெல்லாம் வந்து அந்த வாசிப்புகள் ரொம்ப முக்கியம்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம்.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम वन की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.

0: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு, எல்லைகளை தாண்டி
1: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
0: துல்லியமான குரல் அழைப்புகள்,
1: அவசரகால SOS ஆதரவு,
0: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
1: நீடித்த நிலையான பேட்டரி,
0: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
1: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, FM ரெயின்போ புதுவை 102.8.
3: சமூக பிரச்சனைகளை கவிதையா எழுதணும் அப்படின்னா அது வெறும் ஒரு கோஷமா மட்டும் இல்லாம அது இலக்கியமா எப்படி நம்ம அதை தக்க வச்சுக்கிறது மேடம்?
4: ஸ்லோகன் ஒண்ணு எழுதுவாங்க, அதான் சொல்லணும், அந்த கோஷத்துக்காக ஒண்ணு எழுதுவாங்க இல்லையா, ஒழிக ஒழிகன்னு எழுதுவாங்க, வாழ்க வாழ்கன்னு எழுதுவாங்க, அதுதான் கவிதை. அது கவிதை கிடையாது. இந்த நிலையில் இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி இப்படி மனிதர்கள் கஷ்டப்பட்டாங்க, அதுக்காக இவர்கள் போராடினார்கள்.

0: நீங்கள் எழுதும்போது பாருங்கள், அந்த போராட்டம் எதுக்காக, எதுக்காக அவங்கள ஒழியன்னு சொன்னாங்க, எதுக்காக அவங்கள வாழ்த்தினார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த கவிதையில் கொண்டு வந்துடலாம். அந்த ஸ்லோகத்தில் வந்து அது வராது. ஸ்லோகங்கிறது வேறு, கவிதைங்கிறது வேறு. ஸ்லோகம் வந்து தற்காலிகமாக மனுஷரை வந்து தூண்டி விடுறது, உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய சில சொற்கள். ஆனால் கவிதைங்கிறது உணவு பூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடியதை, உள்ளதை உள்ளபடி எழுதுவது, தவறுகளை திருத்துவதற்கு எழுதுவது, இல்லது சிறப்புகளை உயர்த்துவதற்கு, இல்லை நடைமுறை இப்படித்தான் என்பதை சொல்வதற்கு எழுதுவது தான் கவிதை. ஸ்லோகம் வேற, கவிதை வேற.
1: புதுசாக எழுதுறவங்க மற்றவங்க எழுதுறத அதை ஒற்றி எழுதுற மாதிரி, அதாவது அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி அவங்களோட ஸ்டைல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதுற மாதிரி இல்லாமல் தனித்துவமாக இருக்கணும் அப்படி, அவங்கவுங்களோட கவிதை தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான எழுத்து நடையை உருவாக்கணும்னு சொல்லுங்க மேடம்.
0: சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களதே அப்படியே அச்சரிச்சாங்க அப்படிமா அப்படியே எழுதி இவங்க பேர் போட்டுருவாங்க. நடக்குது, நடந்திருக்குது, நானும் பார்த்துருக்குறேன். அது வந்து மகா தவறுல மிகப்பெரிய தவறு. ஏன்னா அடுத்தவங்க மூலையை நீ திருடக்கூடாது, உன் மூளையை தான் நீ யூஸ் பண்ணணுமே தவிர்த்து பிறருடைய மூளையை திருடுறது நீ திருட. திருட்டு வேலை நமக்கு தேவையில்லை. அதில் நீ கற்றுக்கிட்டு எழுதுகிற பாரு, அதில் நீ அறிவாளி. அப்போ உன் மூளை வேலை செய்யுது, அடுத்தவங்க வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாங்க, நீ எழுது இப்படி பண்ணு இப்படி செய்யன்னு செய்கிறாங்களே தவிர்த்து அவங்க எழுததே நீ எழுதி உன் பேர் போட்டுக்கிறதுல என்ன இருக்குது? அதில் நீ என்ன கவிஞன், கவிஞனுங்கிற பேரே உனக்கு இல்லாமல் போயிடுது இல்லையா? பல பேர் படிச்சிருப்பாங்க அந்த கவிதையை, சிறப்புடையதை தான் நம்ம பார்த்து எழுதுவோம் கற்றுக்குவோம். அப்போ அந்த சிறப்பில் என்னடா இவன் எழுதுனதை இவன் பேர் போட்டிருக்கானே, அப்போ அவன் எழுதுனானா இவன் எழுதுறா சந்தேகம் வரும். அப்போ வந்து எல்லாரும் படித்தது ஒன்று, தனியாக ஒருத்தன் போய் அதைப்பா இன்னொருத்தன் பேர் போட்டு எழுதுறது ஒன்று, அது செய்யவே கூடாது. அது வந்து உனக்கு வந்து படிக்கிறதுக்குரிய ஒரு இதாக இருக்கணும், எழுதுறதுக்குரிய ஒரு தூண்டுகோலாக இருக்கணுமே தவிர்த்து பிறருடைய கவிதையை திருடி எழுதுவதோ அல்ல அதை அப்படியே காப்பி அடித்து எழுதுவதோ. சில வார்த்தைகள் பிடிக்குதா உன் கவிதையில் சேர்த்திக்கலாம், வார்த்தைகள் தான் சேர்த்திக்கலாம், தமிழில் இருக்குது அதனால் நீ யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத யாரும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நீ அந்த வார்த்தையை எடுத்துக்குது இல்லையா? எல்லா இதை வந்து இந்த சொல் நல்லா இருக்குது, இதை நம்ம சேர்த்து நம்ம கவிதையில் எழுதலாம்னா எழுதலாம். ஆனால் அத்தனையுமே நான் தான் அப்படின்னுங்கிறது எப்படி ஓராங்க சத்தை நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி அந்த மாதிரி செய்யக்கூடாது. பிறருடைய பொருளை நம்ம கவிதை கற்றுக்கணுமே தவிர்த்து நம்மளுடைய சொந்த அறிவுகளை எழுதுறதான் வந்து நம்மளுடைய கவிதை, நம்ம பேயற்கக்கூடிய கவிதைகள். அதுல இருந்து நீங்க கத்துக்கணும், பாடம் கத்துக்கணுமே தவிர்த்து காப்பி அடிக்கிறது இல்லை.
1: அந்த தனித்துவமான எழுத்து அந்த நடையை எப்படி உருவாக்கணும்?
0: தனித்துவம் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு எது நல்லா வருது? இப்ப நான் பார்த்தேன்னா கொச்சை கழிப்பா தான் எனக்கு ரொம்ப வரும். அப்போ அதில் தான் நான் எழுதிட்டே போவேன். எங்கள் ஆசிரியர் சொல்லுவாங்க உங்களுக்கு இது நல்லா வருது இதுலேயே போங்க அப்படிம்பாரு. அப்போ அதுலேயே சிறப்பாக நம்ம போயிட்டுருக்கலாம். உங்களுக்கு எது நல்லா வருதோ இந்த அம்மா எழுதினா இதில் தான் எழுதுவாங்க, இது நல்லாயிருக்கும், ஓட்டம் நல்லாயிருக்கும், இந்த அம்மாவுடைய கருத்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எதில் வருதோ அந்த இதில் நீங்கள் அதில் தான் நீங்கள் தனித்துவம் பெற முடியும். நீங்கள் வந்து இந்த ஒரு இதில் எழுதியிருக்கிறீங்க, அதனால் நான் எழுதுகிறேன்னு பார்த்தா எனக்கு அந்த அறிவு இல்லை, கொஞ்சமாக இருக்கும். அதனால் அதில் வந்து நான் என்னோட தனித்துவம் எழுத முடியாது. உங்களுக்கு எது வருதோ அதில் நீங்கள் எழுதலாம். புது கவிதை தான் உங்களுக்கு எழுத வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் சிறப்பை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் எழுதும். அதுதான் உங்களுடைய தனித்துவம். உங்களுக்கு எது வருது துளிப்பாக எழுத முடியுமா? நான் கூட தான் துளிப்பான்னு ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அப்போ அந்த இதில் வந்து 500 எல்லாருக்கும் 100-100 போட்டால் நான் ஒரே புத்தகத்தில் 500 போட்டேன். அப்போ அந்த மாதிரி வரும்போது அது வேற. ஆனால் தனித்துவம் நம்மளை காமிக்கிறது இன்னைக்கு பேசக்கூடியது அப்படின்னா இந்த அம்மா எழுதுனாக்கா கொஞ்சம் கழிப்பால் எழுதுனது நல்லாயிருக்கும், 4 காயில் எழுதுனா நல்லாயிருக்கும் இவங்க இந்த அம்மா எழுதுனா. அப்போ எங்கள் ஆசிரியரை சொல்லுவார் நீங்கள் இதில் எழுதுறது நல்லா இருக்குது இப்படியே எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதுதான், உங்களை வந்து காமிக்க போகிறது, உங்களை வந்து காட்ட போகிறது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் அந்த மாதிரி எழுதும்போது தான் என் கவிதையை வந்து சிறப்பாக சொல்கிறாங்க. பரவாயில்ல இங்கே இப்படி எப்படி இப்படி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஓடுதுன்னா நான் அதெல்லாம் ஒரே இதில் எழுதிட்டு போகிறேன். அப்போ அந்த தனித்துவம் தான் என்னை வந்து சிறப்போட இதாக காமிக்கிது. நமக்குரியது நமக்குரியது தான், பிறருக்குரியது பிறருக்குரியது. அதை வந்து கடன் வாங்கி இப்போ செய்யணும்னு பார்த்தாக்கா பழக்கம் வரணும். பழக்கம் வந்துட்டால் தான் அந்த தனித்துவம் வரும். எதில் இருக்கிறோமோ அதுலேயே நிலச்சி நிற்கிறது நல்லது இல்லையா? ஒரு இதில் நில்ல அதில் ஸ்டாண்டாக நில்லுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த இதில் கான்கிரீட்டா நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய இதுல எது நல்லா வருதோ அதில் செய்யறது.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம்.
2: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: புது ஷோ நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கவிதை எழுதியதுக்கு அப்புறம், அதாவது ஒரு கவிதை எழுதிய பின்பு அதில் தேவையில்லாத வார்த்தையை நீக்குவது அப்படிங்கிறது கண்டிப்பா அவசியமா, அதை செஞ்சே ஆகணுமா? அதை பற்றின உங்களோட கருத்து என்ன?
1: அதை கவிதை எழுதிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே தூக்கி கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு எழுதிட்டீங்கன்னா நாளைக்கு திரும்பவும் படிங்க. அது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த இடத்துல இந்த இடத்த விட இது போட்டால் நல்லா இருக்குமே, தூக்கலாம். அந்த நேரத்தினுடைய மண்டையில் என்ன ஓடுது, சிந்தனையில் என்ன ஓடுது, அதை பற்றி தான் எழுதுவோம். ஆனால் அது மறுநாள் வரும்போது மாற்றம் நம்மளை வந்து கொண்டு வரும். அந்த சமயத்தில் வரும்போது தான் நம்ம சொற்களை மாற்றுவோம். மாற்றங்கள் வந்து செய்யணும். நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு அது வரிவும் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வரணும். அதில் ஏதாவது திருத்தம் இருக்குது தான் நீங்கள் செஞ்சுத்தான் வந்து அதை வந்து கவிதைன்னு அனுப்பணும். நான் எழுதி முடிச்சுட்டு தூக்கி போடுகிற தான் கவிதை அப்படின்னா அது கவிதை இல்லை. சில சமயத்தில் வந்து ஏற்றுக்குள்ளதாக இருக்குமானா இருக்காது. ஏன்னா நமக்கே அது சில சமயம் படிக்கும், ஐயோ இப்படியா எழுதிட்டோம். எவ்வளோ சிறந்த கவிதைங்க இருந்தாலும் ரெண்டாவது முறை படித்து பார்ப்போம். அதை வந்து நம்ம செய்யாமல் நம்ம தான் பெரிய மேதாமின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கவிதையினுடைய சிறப்பு போயிடுது. அப்போ நம்மளுடைய சிறப்பு அங்கே அடி வாங்குது. நம்ம எப்போ உயர்றோம், கவிதை சிறக்கும் போது தான் நம்ம உயர்றோம். அப்போ நம்ம உயர்ச்சிக்கு எது முக்கியம், அந்த சொல்லாட்சி எப்படி இருக்கணும், இதை போட்டால் இது நல்லா இருக்குமே. சில சமயம் 4 தடவை 5 தடவை 5 தடவை 6 தடவை நான் மாற்றிருக்கிறேன். என்னுடைய அப்போ ஐயாக்கிட்ட கேட்பேன், எங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்பேன், ஆசிரியர் இது வந்து கவிதை சிறக்கிறதுக்குரிய வழி, நீங்கள் அதை எப்படினாலும் செஞ்சு பாருங்கள், அது நல்லதான். மாற்றி எழுதுறது நல்லதான், இந்த மாற்றி போடுறதும் நல்லதான், அப்படியே போட்டு அப்படியே அனுப்பாதீங்க, அது செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது படித்து பார்த்துட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம், அதாவது உடனே படித்தோம்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எழுதணுன்னே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு படிங்களேன், வித்தியாசம் தெரியும். ஏன்னா புது நாளில் புது விதமாக ஒரு அந்த மூடில் இருப்போம். அந்த இதில் படிக்கும்போது அந்த வித்தியாசங்கள் வரும்போது அந்த கவிதைகளுக்கு கூடிய சொற்களை மாற்றுவது வந்து அவசியம் என்றால் மாற்றலாம். அது வந்து பொருளை மாற்றக்கூடாது, நம்மளுடைய கருத்துக்களை மாற்றக்கூடாது, கற்பனையினுடைய சொல்வ அந்த இதை வளர்த்த மாற்றக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து பார்த்தணும். திரும்பவும் படித்து பாருங்கள், அப்போ அந்த இடத்துல மாறுதா, திரும்ப மாற்றுங்க, இல்லை முதலே போட்டது சரியாக்குதா போட்டுக்குங்க, அப்படியானது இது. அதனால் வந்து திரும்ப படிக்கிறது வந்து காலத்தின் கட்டாயம் தான். அதுக்கு வந்து கால அவகாசம் எடுத்து நம்ம செய்யணும். அந்த கால அவகாசம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சிறப்புறாது.
0: பழமையான இலக்கியங்களை கற்பது அப்படிங்கிறது இன்றைய நவீன கலைஞர்களுக்கு எந்த வகையில் கை கொடுக்கும்?
1: பழமையான கலைஞர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய தமிழ் வந்து

0: நீங்க சிலது வாயில நுழையும் வாயில நுழையாது அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப எளிமையான இதுக்கு போயிட்டோம், தமிழே வந்து இதாகிப்போச்சு, தமிழனுடைய இது வந்து இதாகி. அந்த சமயத்தில் வரும்போது படித்து பார்த்து அவங்களுடைய சிறப்பை நம்ம உணர்ந்துக்கலாம். கண்டிப்பாக படிக்கணும். அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க, அதை எப்படி நம்ம விட்டுவிட முடியும்?
1: கண்டிப்பாக
0: இப்போ அந்த கருத்துலேருந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய சொந்த கருத்தை கொண்டு வருவோம். அப்போ அந்த இதுலேயே நம்ம எழுதணும். அப்போ தான் வந்து அது சிறப்பு பெருமை தடுத்து பழங்காலத்துன்னு சொல்லிட்டு தள்ளிடக்கூடாது. பழங்காலம் இல்லாமல் கற்காலம் வரல, கற்காலம் இல்லாமல் நவீன காலம் வரல. அதனால இப்படி வந்து தான் ஒவ்வொன்றும் வரும். அதனால பழமையை நீங்கள் அப்படி எப்போ எழுதினாங்க? அதை இந்த காலத்தில் வந்து சினிமா பாட்டுங்கள்லாம் பாரு, இந்த தாலாட்டிலலாம் அந்த இது கோல சத்தம் கொடுத்து தான் அந்த இது எழுதுவாங்க. அப்போ வந்து எச பாட்டு பாடும்போது எப்படி பாடுவாங்க? அது பொருளுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அங்கே பாடிட்டு வராங்க. அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணும். பழங்காலங்கள் நமக்கு வந்து உதவி தான் செய்யுது, ஆனால் அதை வந்து சொற்கள் நமக்கு புரியுமதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா அந்த காலத்து சொற்கள் வந்து கடினமான சொற்களாக நமக்கு இந்த காலத்தில் தெரியும். அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து அது வழக்கத்தில் இருந்தது. வழக்கத்தில் விட்டு மாறும்போது அது நமக்கு புதுசாக தெரியும். நான் சொன்ன மாதிரி தான் வலுவலுங்கிறது பாட்டு தான். பாட்டுங்கிறத வந்து மறந்து போன ஒரு சொல். அப்போ அதை வந்து இது பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நமக்கு தெரிஞ்சதை மட்டும் எடுத்துக்கலாம், ஆனால் வழங்காலத்து வந்து நம்ம வந்து அறிந்து கொள்வது அவசியம்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம்.

0: இப்போ நிறைய பேர் எழுதுறதுல ஆர்வமா இருப்பாங்க. எழுத்து துறையில் சாதிக்க நினைப்பவர்களுக்கு இவங்க வந்து இதெல்லாம் தவிர்க்கணும், அதாவது தவிர்க்க வேண்டிய மிகப்பெரிய தவறுகள் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க மேடம்?
1: எழுத்து துறையில் எழுதணும் அப்படின்னு சொல்லணும்னா தமிழ் சொற்களை எழுதணும், பேச்சு சொற்களை எழுதுனா அது வந்து எதுவும் வராது. ரெண்டு வழக்கு இருக்குது இல்லையா, எழுத்துல வந்து ஒன்று எழுதுவோம், பேச்சு வழக்கு ஒன்று இருக்கும், உட்காருங்க அப்படின்னு சொல்கிறோம், உட்காருங்கள் வாருங்கள் அந்த அழுத்தங்களை வந்து அது இதில் கொடுக்கணும். அந்த மாதிரி ரொம்ப முக்கியம். எழுத்துகளுடைய இது மாறி வருது, ரிஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சொற்களை யூஸ் பண்ணும்போது உண்மையிலேயே அந்த இது நல்லாவே இருக்கும். நமக்கு வந்து சரி, இவங்க வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதுறாங்க, இதுக்கேற்ற மாதிரி இது செய்கிறாங்க, இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க, இவங்களோட இது நல்லா இருக்குதே அப்படிங்கிற ஒரு சிறப்பு நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது எழுத்துக்களுடைய இதை பார்க்கணும். அந்த எந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இதுக்கு போகுதோ அந்த மாதிரி எழுதணும். சில பாடல்களில் வந்து வண்ண பாடல்களில் வந்து பேச்சு மாதிரியே பாடுவோம். சினிமா பாடங்கள்லாம் பாருங்கள், சில பாட்டுங்கள்லாம் வந்து பேசுகிற மாதிரியே பாடிட்டு போவாங்க. ஆனால் அது எழுத்தில் நீங்கள் வரும்போது அதை நம்ம படிக்கிறதோ அது இது பண்ணுறதோ என்னடா அது இப்படி எழுதிக்கிறானே அப்படின்னு கேட்போம். அப்போ எழுத்துக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது இல்லையா, எழுத்துக்கள் கொடுக்கும்போது எழுத்து வடிவத்தில் வந்து அந்த தூய்மை இருக்கணும், அந்த சொற்களினுடைய இதோ அந்த பொருளோ அது வந்து முழுமை பெற்றதாக இருக்கணும். தமிழ் சொற்களை வந்து நல்லதாக போடணும், காலத்துக்கேற்றமான சொற்களை போடுறது வந்து சிறப்பு தான்.
0: ஒரு நல்ல கவிஞராக உருவெடுக்கணும் அப்படின்னா கல்வி அறிவை தாண்டி வாழ்க்கை அனுபவங்கள் எந்த அளவுக்கு துணை புரியும் சொல்லுங்க மேம்?
1: கல்வி அறிவுங்கிறது வந்து நம்மளை அறிஞனாக்கு தெரிஞ்சிக்க வைக்கும். இவன் படித்தவன் இவன் படிக்காதவன் அந்த எழுத்துலேயே தெரிஞ்சுக்கலாம். ஆனால்

0: படிக்காதவங்க எழுதுவோம், நம்மளை கூட நல்லா எழுதுவாங்க, அது அனுபவம் அறிவு அவங்களுக்கு. அப்போ நமக்கு என்ன சேரணும், அனுபவமும் சேரணும். கல்வி மட்டும் பத்தாது, அனுபவமும் சேரணும். அனுபவம் சேர்ந்தால் தான் வந்து அந்த இது வந்து சுவை பெறும். அனுபவம் இல்லாத எதுவுமே இதுக்குதான் படாதுமா? ஒருத்தருடைய அனுபவத்தையோ ஒருத்தருடைய இதையோ கேட்காம ஒரு கவிதை எழுதினீங்களோ பேசுறீங்களோ, அந்த அனுபவம் இல்லாதது வந்து அழகு இல்லாதது தான். சிலை செஞ்சுட்டு கண் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சிற்பிக்கு அழகே அந்த கண்ணு வந்து திறக்கிறது தான், திறந்தமாக அந்த கண்ணை இது பண்றது தான் அது. அந்த அந்த ஃபினிஷிங் டச் தான் வந்து அனுபவம். அந்த அனுபவத்தை கொண்டு வர்றது வந்து கல்வி அறிவு தான். ஸோ இது இது ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்தது தான். அந்த அறிவு கல்வறிவு இல்லாதவனுக்கு வந்து அனுபவ அறிவினுடைய இது தெரியாது. அனுபவிச்சிட்ட பிறகு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட அதுக்கு தெரியறது கூட நம்ம கல்வி அறிவு வேணும். சரி சரி படிச்சுக்கான் தெரிஞ்சுக்கான் பாட்டேன் அப்பா, இது படிச்சு கூட தெரியலப்பா, கற்றுதான் தான் எடுத்துக்கணும், விழுந்தால் தான் எழுந்துக்கணும்னு தெரியும். இல்லை விழுகிறவர்களும் எழுந்துக்கணுங்கிறது தெரியாது. அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் தான் வந்து தெரியும். அதுக்கு வந்து நமக்கு அந்த அனுபவம் கண்டிப்பாக வேணும்.
1: கண்டிப்பாக மேம், இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டு நிறைய பேருக்கு வந்து எழுதணும், கவிதையெல்லாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக வந்திருக்கும். நேயர்களுக்கு நிறைவாக நீங்கள் என்ன மாதிரியான வழிகாட்டுதல், கவிதை எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல் நீங்கள் கொடுக்குறீங்க மேம்?
0: இதுவரையும் கேட்டதில்ல, சில பேர் சரி எழுதலாம், இந்த மாதிரி சொன்னதில் சில சரியாக இருக்குது, சில இது பொருந்தலை, அவங்கவுங்களுடைய தீர்மானங்கள், அது அவங்கவுங்களுடைய கருத்து முடிவுகள், அவங்க மன நிறைவுகளுடைய இதை பொறுத்து தான். அப்போ சரி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல படிங்க, எதில் எழுதலான்னு தீர்மானிங்க, எந்த பொருளில் எழுதுறீங்கங்கிறதுல அதில் வந்து நீங்கள் முதல்ல இது கொண்டு வரணும். அந்த பொருளுக்கு என்னென்ன கொடுக்கலாம், ஏன் அந்த பொருளை பற்றி நம்ம எழுதணுங்கிறதுல இருக்கணும். ஒரு கட்டுரைக்கு எப்படி எழுக்கணும், முகவரை எழுதணும் இல்லையா, அதுக்கப்புறம் பொருளுரை, அப்புறம் முடிவுரை, அந்த மாதிரி எது எழுதணுங்கிற மாதிரியான இதெல்லாம் அந்த பொருளுக்குடையதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். தேர்ந்தெடுத்துக்கிட்டு தான் கவிதையினுடைய வடிவத்தை கொடுக்கணும். மரபில் எழுதுறீங்களா, எதில் எழுதுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. எதில் எழுதினா உங்களுக்கு ஈஸியாக வரும், தவறு இல்லாமல் வரும். எழுதினதை படித்து பார்க்கணும், இல்லை யார்கிட்ட கொடுத்து திருத்தி பார்க்கணும். அதில் எல்லாம் வந்து வைக்கப்படவே கூடாது. அப்படி இருந்தால் தான் இந்த காலத்தில் வந்து ஒரு கவிஞர் கோயிலில் வரும். ஏன்னா எழுதுறவெல்லாம் கவிஞர்னு புது கவிஞர்கள் வந்து தெரிந்து எழுதணும், பல கவிஞர்களுடைய பாடல்களை படிச்சுட்டு எழுதணும். இல்ல நமக்கே இப்படி வரலாம், இப்படி எழுதினா நல்லா இருக்குதா அப்படிங்கறத வந்து மனத்திடத்தோட எழுதணும் அப்படிங்கறதான்
1: என்னுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. கண்டிப்பா இன்னைய நிகழ்ச்சி நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி மேம்.
0: எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி கூறி, வானொலிக்கும் நன்றி கூறி வழிபடுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாத காணிக்கை படத்திலிருந்து பாடல்.

கானகல் நிகழ்ச்சி தான் FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததான் உங்களுக்காக கண்ணதாசன் வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில பி சுஷிலா டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் பாலும் பழமும் படத்திலிருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: BSNL ஓட புது செல்ஃப் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
2: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
1: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
2: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: பாடிய பாடல் சாரங்கதாரா படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

அடுத்ததா கண்ணதாசன் வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து.

காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக கண்ணதாசன் வரிகள்ல டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் இரு வல்லவர்கள் படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: இன்னைக்கு நாம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பேசக்கூடிய விஷயம் ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர்கள். இதை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சிவராமகிருஷ்ணன் அவர்கள் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டரோட நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 நம்பருக்கு. நீங்க செல்போன் இல்ல வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பேசக்கூடிய டாபிக் ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரிகள்.

0: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர்கள் இதை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சிவராமகிருஷ்ணன் அவர்கள், வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ.
1: வணக்கம் மேடம்.
0: ஓகேங்க சார், இப்ப நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர்கள். சோ இதுனா என்ன அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கங்க.
1: ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர்கள்னா

0: நம்ம குடலில் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள், அதாவது கிருமிகள் வந்து வளர்ந்துட்டு இருக்கும். அந்த கிருமி வந்து பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை வைரஸாக இருக்கலாம், இல்லை ஃபங்கஸாக இருக்கலாம். இப்போ நம்ம வந்து நுண்ணுயிரிகள் இல்லை கிருமிகள்னு சொன்னோம்னாலே அது எல்லாமே நம்ம வந்து ஒரு பேடான ஒரு கெட்ட ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, குட் பாக்டீரியாவும் இருக்குது. அந்த நுண்ணுயிரிகள் வந்து நம்ம உடம்புக்கு நிறைய பலத்தையும் கொடுக்குது, நிறைய எனர்ஜியும் கொடுக்குது.
1: ஓகே ஓகேங்க சார். இப்போ வந்து நம்ம குடலில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இது எல்லாமே வந்து நன்மை பயக்குமா இல்லை தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளும் இருக்குதா?
0: அதுதான், நம்ம குடலில் வந்து நன்மை பயக்கிற நுண்ணுயிர்களும் இருக்குது, தீமை பயக்கிற நுண்ணுயிரிகளும் இருக்குது. ஆனால் நார்மலாக குடலுக்குள்ளே இருக்கிறது வந்து நன்மை பயக்கிற நுண்ணுயிரிகள் தான். அதாவது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி கிருமிகள் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும். அது எல்லாமே நல்ல கிருமிகள் தான், அது பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை வைரஸாக இருக்கலாம், இல்லை ஃபங்கஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தால் இருக்கலாம். ஆனால் மெயினாக பார்த்தோம்னா இருக்கிறது வந்து பாக்டீரியாஸ் தான் நிறையா இருக்கும். நம்ம குடலில் இருக்க செல்லை எடுத்துக்கிட்டோம்னா அதை விட 10 மடங்கு கிருமிகள் வந்து நம்ம குடலுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி ஜீன்ஸ் படி பார்த்தோம்னா நம்ம குடலில் இருக்க ஜீன்ஸை விட 100 மடங்கு அதிகமான கிருமிகள், அதாவது நுண்ணுயிரிகள் வந்து நம்ம குடலில் இருக்குது.
1: ஓகே, நம்ம வந்து இப்போ எது சாப்பிட்டாலும் வந்து அது வந்து ஜீரணமாகறதுக்கோ இல்லை செரிமானம் ஆகிறதுக்கோ இந்த நுண்ணுயிரிகள் வந்து பெரும் பங்கு வகிக்குது இல்லையா?
0: ஆமாம்.
1: இப்போ நம்ம குடல் ஆரோக்கியம் அப்படின்றது இந்த செரிமானத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: ஆமாம், நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த நுண்ணுயிர்களுக்கும் நல்ல ஒரு நீண்ட தொடர்பு இருக்கு.
1: ஓகே,
0: ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அந்த மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம், செரிமானத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உணவை சாப்பிட்டோம்னா பல்லால மென்று வயிற்றுக்குள்ள அனுப்புவோம், அப்போ வந்து அந்த உணவு குழாய் ஈசோஃபேகஸில் ஆரம்பிக்குது அந்த குடல். அதுக்கப்புறம் அந்த உணவு வந்து வயிற்றுக்குள்ளே போகுது, வயிற்றுலேருந்து பெருங்குடலுக்கு போய் சிறுகுடலுக்கு போய் மலமாக வெளியில் வருது. இப்போ அந்த இதுதான் வந்து உணவு பேசேஜுடைய மெத்தட். அப்போ வந்து இந்த பகுதி முழுக்கவுமே நமக்கு வந்து இந்த நுண்ணுயிரிகள் மைக்ரோபயோம் இருக்குது. பட் என்னென்னா எண்ணிக்கை தான் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிருமிகிட்ட இருக்கும், அதே வந்து அடிக்குடலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கிருமிகிட்ட இருக்கும், அதே பெருங்குடலில் பார்த்தோம்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிருமிகள் இருக்கும். இந்த கிருமியுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில உணவு சில உணவுப் பொருட்களை வந்து நம்ம வயிறால் செரிமானம் பண்ண முடியாது, அதாவது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தால் செரிமானம் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட உணவுகள் வந்து இந்த பெருங்குடலுக்குள்ளே போகும் பார்த்து இந்த நுண்ணுயிரிகள் இந்த மைக்ரோபயோம் தான் வந்து அந்த ஃபைபர் மாதிரி கண்டென்ட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணி ஃபேட்டி ஆசிட்ஸாக மாற்றி அதை வந்து நம்ம உடம்புக்கு எனர்ஜியாக கொடுக்குறாங்க.
1: ஓகே, இப்போ நார்மலாக ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனோட குடலில் எத்தனை வகையான நுண்ணுயிரிகள் வந்து இருக்குதுங்க சார்?
0: நான் ஆரோக்கியமாக ஒரு மனிதனான மனிதனுடைய குடலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 100 trillion நுண்ணுயிரிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோ கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் வந்து ஒரு குடலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பல குடும்பங்களாக பிரிஞ்சு இருக்கும். ஒன்று வந்து பாக்டீரியாஸ்னு சொல்லுவாங்க, ஃபர்மிக்யூட்டிஸ்னு சொல்லுவாங்க, கிளாஸ்டீடியா, லசிடோபாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல வகையான நுண்ணுயிரி குடும்பங்களாக இருக்கும். ஒன்று ஒன்று ஒவ்வொரு பார்ட்டில் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம குடலில் மெயினாக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாக்டீரியாஸு ஃபியூசிடோ பாக்டீரியம் சொல்கிற இந்த 2 வகையான நுண்ணுயிரிகள் தான் நம்ம குடலில் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அது வந்து செரிமானத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதால அந்த வகையான நுண்ணுயிரிகள் வந்து அதிகமாக இருக்குது நம்ம உடம்புல.
1: ஓகேங்க சார். இப்போ நமது குடலில் வந்து இருக்கக்கூடிய இந்த நுண்ணுயிரிகளோட சமநிலை ஏன் முக்கியம்? ஏன்னா இப்போ வந்து தீமை பயக்கிற இதுவும் இருக்கு, நன்மை பயக்கிற நுண்ணுயிரிகளும் இருக்கு. ஸோ இதோட சமநிலை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: ஆமாம், இந்த கட் டிஸ்பயோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கட் டிஸ்பயோசிஸ்னா என்னன்னா நீங்கள் கேட்ட அந்த சமநிலை
1: தான்.
0: இந்த சமநிலை வந்து ரொம்ப முக்கியம். முன்னாடி வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த நுண்ணுயிரிகளாலேய வேலை வந்து செரிமானம் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஆராய்ச்சிகள் வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னம்னா இட் இஸ் பியாண்ட் டைஜஷன், அதாவது செரிமானத்தை மீறின ஒரு சக்தி வந்து இந்த நுண்ணுயிரிகளுக்கு இருக்குது. இது சில சமயம் ஆச்சரியமாக இருக்கும். இந்த நுண்ணுயிரிகளால் ஒருத்தருக்கு வந்து நுண்ணுயிரிகளுடைய கண்டென்ட்டும் அதனுடைய குவாலிட்டியும் நல்லா கரெக்டாக இருந்துச்சுன்னா, குட் பாக்டீரியா வந்து நிறைய குடலில் நிறைய இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து ஒபிசிட்டி வராது, உடல் பருமை வராது, அதுக்கப்புறம் சுகர் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி, ஏன் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு கூட வாய்ப்பு கம்மி, மூளை பாதிப்பு வரதுக்கு இது கம்மி, ஸ்ட்ரெஸ் வராது, நல்ல தூக்கம் வரும். இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். நுண்ணுயிர் இருக்கத்தால குடல் இருக்கத்தால செரிமானத்துக்கு யூஸ் ஆகும்னு நினைப்போமே தவிர அந்த நுண்ணுயிர்கள் வந்து நம்ம ஹார்ட்டை போய் பாதுகாக்கும், நம்ம பிரெயினை போய் பாதுகாக்கும், லிவரை போய் பாதுகாக்கும் நம்ம நினைக்க மாட்டோம். பட் இதுதான் ஆராய்ச்சிகள் வந்து நமக்கு சொல்லியிருக்குது. ஸோ இந்த நுண்ணுயிர்களை வந்து நம்ம

0: கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் மெயின்டைன் பண்ணணும். அதாவது குட் பாக்டீரியாவை நிறையாவும் பேட் பாக்டீரியாவை கம்மியாகவும் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா தான் இந்த வகையான பெனிஃபிஷியல் எஃபெக்ட்லாம் நமக்கு கிடைக்கும்.
1: ஓகே, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன சார் செய்யணும்?
0: இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா மெயினாக வந்து உணவுகள் தான்.
1: ஓகே,
0: மெயினாக வந்து உணவுகள் வந்து நம்ம ப்ராப்பரான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம்னா இந்த குட் பாக்டீரியாவை வந்து நம்ம வளர்க்க இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணலாம்.
1: ஓகே,
0: உணவுகள்னு பார்க்கும்போது மெயினாக வந்து ஃபைபர் டயட் தான். எந்தெந்த உணவுகளில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குதோ அந்த மாதிரி உணவுகள் வந்து இந்த நுண்ணுயிரிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஃபைபர் டயட்டு தான் வந்து இந்த நுண்ணுயிரிகளை வந்து வளர்க்குற டயட்.
1: ஓகே, ஓகேங்க சார். இப்போ நார்மலாக இப்போ வந்து குழந்தைகள் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, ஸோ இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இந்த குடல் நுண்ணுயிர்கள் வந்து பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது?
0: பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, பெரியவங்களுடைய அந்த கட் மைக்ரோபயம் அந்த குடல் நுண்ணுயிர்களை செக் பண்ணி பார்த்ததில் அது வந்து ஒரு பேட்டர்னில் இருக்கிற மாதிரி நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தைகளுடைய நுண்ணுயிர்களை செக் பண்ணி பார்க்கும் பார்த்து அது வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குதுன்னு. இப்போ குழந்தைகளில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். கட் மைக்ரோபயமுடைய ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் அதனுடைய குவாலிட்டி, அதாவது அதில் இருக்க கிருமிகளுடைய குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து மாற்றம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அந்த ஒரு இன்றைக்கி வந்து ஒரு கிருமி இருக்குதுன்னா கொஞ்சம் நாள் கழிச்சுட்டு வேறு கிருமி மாறிட்டு இருக்கும். இதே அடல்ட்டில் பார்த்தோம்னா அந்த ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த அவங்க குடலில் இருக்க பேட்டர்ன் தான் அவங்களுக்கு வந்து அந்த கிருமி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கிருமியும் மாறுபட்டிருக்கும். இப்போ வந்து குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா என்ன கிருமி அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம்னா லாக்டோபேசிலஸ் அப்படின்ற கிருமி அதிகமாக இருக்கும். அதே பெரியவங்களுக்கு பார்த்தோம்னா ஃபியூசிடோ பாக்டீரியம், பாக்ட்ராய்ட்ஸு அந்த மாதிரி நுண்ணுயிரிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த லாக்டோபேசிலஸ் ஏன் அதிகமாக இருக்குதுன்னா இப்போ குழந்தைகள் என்ன அதிகமாக சாப்பிடுவாங்க?
1: சாக்லேட்ஸ் இந்த மாதிரி
0: சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா மில்க் நிறையா சாப்பிடுவாங்க. மில்க்கு சாஃப்ட் ஆகிட்டு போகிற வயசு குழந்தை வந்து மில்க் அதிகம் சாப்பிடுவாங்க. அப்புறம் சாஃப்ட் ஃபுட்ஸ் அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த லாக்டோபேசிலஸ் வந்து மில்கில் இருக்க புரதங்களை உடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி இந்த சாஃப்ட் ஃபுட்டை செரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே பெரியவர்கள் வந்து பல விதமான உணவுகளை சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணால் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பாக்டீரியா வந்து அவங்களுக்கு தேவைப்படும். மோஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை உடைக்கிற மாதிரி பாக்டீரியா அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ குழந்தைங்களுக்கு இருக்க நுண்ணுயிரிகள் வந்து மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய குரோத்தை ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ வந்து அந்த மில்கில் இருக்க ப்ரோட்டீன்ஸை உடைச்சி உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நல்லா வளரணும். அப்புறம் விட்டமின்ஸ் நிறைய உற்பத்தி பண்ணணும் அந்த கிருமிகள். என்ன விட்டமின்ஸ்னா விட்டமின் B1, B6, B12 அந்த மாதிரி விட்டமின்ஸை நிறைய உற்பத்தி பண்ணால் குழந்தை ஆரோக்கியமாக வேகமாக வளருவாங்க. அதே பெரியவர்களுக்கு இருக்க நுண்ணுயிரிகளுடைய வேலை என்னன்னு பார்த்தோம்னா இம்யூனிட்டி தான் மெயினாக. இம்யூனிட்டி அண்ட் டைஜஷன் நல்லா செரிக்க வைக்கணும். அதே சமயத்தில் அவங்கள இம்யூனாக, அதாவது நல்ல ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்றது தான் அந்த கிருமிகளோட வேலையாக இருக்கும். இதுதான் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், நுண்ணுயிரிகளில் இருக்க டிஃப்ரென்ஸ்.
1: ஓகேங்க சார். இப்போ வந்து நல்ல நுண்ணுயிரிகள் வளரணும்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அப்படிலாம் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, நிறைய ஃபைபர் கண்டென்ட் சேர்த்துக்கிட்டோன்ட்டு. ஆனால் இப்போ எந்த உணவுகள் வந்து இந்த நுண்ணுயிரிகளை பாதிக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இந்த நுண்ணுயிர்களுக்கு வந்து பேட் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த உணவுகளை வந்து ஒருத்தவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நுண்ணுயிரிகளுடைய கண்டென்ட்டும் சரி, குவாலிட்டியும் சரி, குவான்டிட்டியும் சரி, அளவும் சரி, அதனுடைய குவாலிட்டியும் குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா பேட் ஃபுட்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துரித உணவுகள் தான், பேக்டு ஃபுட்ஸு, பேக்டு ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து வெரி பேட் ஃபார் இந்த கட் மைக்ரோபியம். குடல் நுண்ணுயிரிகளுக்கு வந்து இந்த ஃபுட்ஸ் வந்து பேட். ஏன் பேட், ஏன் வந்து பேக்டு ஸ்நாக்ஸு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு கெமிக்கல் இருக்குது. அது என்ன கெமிக்கல்னு பார்த்தோம்னா பாலிசார்பேட் 80 அப்படின்னு ஒரு கெமிக்கல் அதில் இருக்கும். அந்த பாலிசார்பேட் 80 அந்த கெமிக்கல் என்ன பண்ணும்னா இந்த குடலுக்கு மேலே இருக்க அந்த மியூக்கோசான்னு சொல்லுவாங்க மேல் தோல் பகுதியை ரணம் பண்ணிடும். அப்படி ரணம் பண்ண பார்த்து என்ன ஆகும்னா அங்கே வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும், லீக்கி கட் அப்படின்னுவாங்க. அந்த குடலில் இருக்கிறத லீக் ஆகி குடலில் இருக்க பேட் பாக்டீரியாஸ்லாம் வந்து உடம்புக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து உடம்புக்கு கெடுதல் உண்டு பண்ணும். இது ஒன்று. ரெண்டாவது உணவு பார்த்தோம்னா ரிஃபைன்டு சுகர்ஸு. ரிஃபைன்டு சுகர்ஸ்னால் அது எதில் இருக்கும்னு பார்த்தோம்னா சோடா, இந்த கேண்டீன் சொல்கிற சாக்லேட்டு, இனிப்பு பதார்த்தம், அப்புறம் பேக்டு ஃபுட்ஸு, இதில் வந்து இந்த ரிஃபைன்டு சுகர்ஸ் இருக்கும். இது ஏன் கெட்டது அப்படின்னு பார்த்தோம்னா

0: அதில் வந்து எக்ஸஸ் சுகர்ஸ் நிறைய சுகர் இருக்கும். அந்த சுகர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா பேட் பாக்டீரியாவை நிறைய வளர்க்க வச்சிடும்.
1: இப்போ
0: நம்மளுடைய ஐடியா வந்து நல்ல நுண்ணுயிரிகள் வந்து அதிகமாக இருக்கணும், கெட்ட கிருமிகள் வந்து கம்மியாக இருக்கணும். பட் இந்த மாதிரி ஃபுட்ஸு, சோடா, பேக்கரி ஃபுட்ஸு, கேண்டி அதெல்லாம் சாப்பிட்டோம்னா இந்த பேட் பாக்டீரியா அதிகமாகி குட் பாக்டீரியா கம்மியாகிடும். மூணாவது வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸு, நிறைய ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட் சாப்பிட்றோம்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா சூக்ரோலோஸும் சாக்கரினும் அதிகமாக இருக்கும். இந்த சூக்ரோலோஸும் சாக்கரினும் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகும்னு கேட்டோம்னா அதில் இருக்க சுகர்ஸ், எக்ஸஸ் சுகர் வந்து பேட் பாக்டீரியாவை ஜாஸ்தியாக வளர வைக்கும். நாலாவது வந்து ஃப்ரைடு ஃபுட்ஸு. இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸில் வந்து ரீஹீட்டடு ரீயூஸ்ட் ஆயில்ஸு, திரும்ப திரும்ப ஆயில்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அது வந்து ஏனோரோபிக் பாக்டீரியா, அதாவது ஆக்சிஜன் தேவைப்படாத ஒரு கெட்ட கிருமியை வந்து அதிகம் வளர்க்கும். ஸோ வந்து இது வந்து ஃப்ரைடு ஃபுட்ஸில். அப்புறம் ப்ராசஸ்டு மீட்டு, இந்த ரெட் மீட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பதப்படுத்தின மாமிசத்தை சாப்பிடும் பார்த்து என்ன ஆகும்னா டிஎம்ஏஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ஒரு கெமிக்கல் அதில் இருக்கும். அந்த கெமிக்கலாக மாறி அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிக பண்ணி அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கை கூட அது உண்டு பண்ணும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேர்களே, இன்று நேர்லி சைபாலில் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
2: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
1: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
2: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
1: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
2: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
1: இன்ற இணைவில் உங்கள் BSNL உடன்.
2: கண்டிஷன் சப்ளை.
3: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர்கள் பத்தி. நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சிவராமகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் வந்திருக்காங்க சார், பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் பட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: ஓகேங்க சார், உங்களோட க்வெஸ்சன் சார் கிட்ட கேளுங்க.
4: டாக்டர், உடலுக்கு வந்து இந்த நல்ல உயிரிகள், நல்ல நுண்ணுயிரிகள் அப்படிங்கறது ஃபைபர் மூலியமாக வளரும் அது அப்படிங்கிறீங்க. ஸோ என்ன மாதிரியான ஃபைபர் உணவுகள் அப்படிங்கறத சாப்பிடலாம்? அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை எடுக்கும் பொழுது நுண்ணுயிரிகளினுடைய அந்த செயல்பாடுகள் அப்படிங்கறது எப்படி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும்? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
5: சரிங்க சார்,
4: தேங்க்யூ.
5: இந்த ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க. இந்த ஃபைபர் டயட் வந்து ஏன் வந்து இந்த கட் மைக்ரோபயம், அதாவது குடல் நுண்ணுயிர்களுக்கு முக்கியம், ஏன் வந்து எப்படி அது உதவுது அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஃபைபர் டயட் எப்படி உதவுது அப்படின்னு கேட்டோம்னா, அது வந்து ஒரு உணவாக இந்த நல்ல கிருமிகளுக்கு, கட் மைக்ரோபயம், குட் பாக்டீரியாஸ்க்கு வந்து அது ஒரு உணவாக இருக்குது. எப்படின்னு கேட்டோம்னா, நம்ம உணவு சாப்பிட போகும் சாப்பிட்டோம்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து முக்காவாசி பொருட்களை வந்து நம்ம வயிறும் குடலும் செரிச்சிடும். அதே வந்து இந்த ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நார் சத்து, இதை வந்து நம்மளுடைய உடம்பால் குடலால் செரிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, நேராக வயிற்றுலேருந்து குடலுக்கு போய் அங்கே செரிக்காமல் பெருங்குடலுக்கு போயிடும். அப்போ அந்த பெருங்குடலில் இந்த ஃபைபரை வந்து யார் செரிக்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நல்ல கிருமிகள் தான், குடலில் இருக்க நல்ல கிருமிகள் தான் டைஜஸ்ட் பண்ணும். டைஜஸ்ட் பண்ணி என்ன ஆகும்னு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட், SCFA அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடாக மாற்றிடும். அந்த மாறினது வந்து அந்த கிருமிகளுக்கு உணவாகவும், கொஞ்சம் அந்த கிருமிகள் வந்து அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடை உணவாக எடுத்துக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வளர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல், நம்ம என்ன நார் சத்து சாப்பிட்றோம் அப்படின்றத பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கிருமிகள் வந்து குடலில் வளரும். ஸோ அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நார் சத்துக்களை சாப்பிட்டோம்னா, நிறைய நல்ல கிருமிகள், விதவிதமான நல்ல கிருமிகள் வந்து குடலில் வளர்ந்து நம்ம இம்யூனிட்டியை வந்து அதிகமாக்கும். ஸோ வந்து நார் சத்து சாப்பிட்ணும். அதே மாதிரி பலவேறு வகையான நார் சத்துக்களை சாப்பிட்டோம்னா, இன்னுமே நிறைய நல்ல கிருமிகள், பல வகையான நல்ல கிருமிகள் வந்து குடலில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி

0: ஆசிடை வந்து இந்த குடலில் இருக்க நுண்ணுயிரிகள் தான் உற்பத்தி பண்ணும். அது வந்து நம்மளுடைய குடலில் இருக்கிற ரணங்களை புண்ணை ஆத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அழற்சின்னு சொல்லுவாங்க, அந்த அழற்சியை குறைக்கிறதுக்கு இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ண உற்பத்தி பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நல்ல நுண்ணுயிரிகள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நல்ல நுண்ணுயிரிகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த குடலில் இருக்க அந்த கட் பேரியர், அதாவது இந்த குடலுக்கும் ரத்தத்துக்கும் இருக்கிற தொடர்பை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிடும். இல்லைனா அந்த பேரியர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா குடலில் இருக்க தேவையில்லாத அசுத்தங்களும் தேவையில்லாத கெட்ட கிருமிகளும் ரத்தத்துக்குள்ளே போயிடும். ஸோ இந்த நல்ல கிருமிகள் தான் அதுக்கு வந்து ஒரு அரணாக அமையுது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நல்ல கிருமிகள் இந்த ஃபைபர் சாப்பிட்றதால நிறைய வளர்ந்துடுச்சுன்னா கெட்ட கிருமிகள் வளரத்த கம்மி பண்ணிடும். ஏன்னா அந்த இடத்த அந்த ஆக்குப்பை பண்ணிக்கும், குட் பாக்டீரியாஸ் வந்து அந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிறதால அங்கே வந்து பேட் பாக்டீரியா கெட்ட கிருமிகள் வளர்கிறதுக்கு இடம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது வளராது. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு குடலை நம்ம ஆரோக்கியத்தை நம்ம இது பண்ணலாம், ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம்.
1: ஓகேங்க சார். இப்போ இதே மாதிரி இந்த உணவில் வந்து நம்ம தயிர் மோர் இதில் மாரி புளித்த உணவுகளில் வந்து நல்ல பாக்டீரியா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து குடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதா?
0: ஆமாம், நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கு வந்து இந்த புளித்த உணவுகள் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிட்லாம், ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தயிர் சாப்பிட்லாம், மோர் சாப்பிட்லாம். அந்த தயிரில் வந்து இந்த லாக்டோபெசிலஸ் அப்படின்ற ஒரு கிருமி இருக்கும், அந்த கிருமி வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பால் பொருட்களை வந்து செரிக்க வைக்கிறதுக்கெலாம் இந்த லாக்டோபெசிலஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி கிருமி வளரணும்னா நம்ம வந்து இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸு, தயிர், மோர் அதெல்லாம் வந்து நிறையா சாப்பிட்ணும். அதில் வந்து இந்த ப்ரோபயோட்டிக்ஸு அந்த நல்ல இது மட்டும் இல்லாமல் மற்ற நல்ல கிருமிகளும் அதில் நிறையா இருக்கும்.
1: ஓகேங்க சார்.
0: அது இல்லாமல் இந்த நம்ம ரொட்டீனாக சாப்பிட்ற இட்லி தோசை, அந்த இட்லி மாவு தோசை மாவுலாம் நம்ம வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி தான் புளிக்க வச்சு தான் சாப்பிட்றோம். அப்போ அதுவுமே ஒரு ஃபெர்மெண்டட் ஃபுட் தான், அதுவுமே புளிக்க வச்சதால் அதில் வந்து நிறைய நுண்ணுயிரிகள் வளர்ந்து போயிருக்கும். அதில் இருக்க ப்ரோபயோட்டிக்ஸும் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. கஞ்சி சாப்பிடுவாங்க சில பேர், நீராகாரம் சாப்பிடுவாங்க, ஃபெர்மெண்டட் ரைஸ் சாப்பிடுவாங்க சில பேர், அதெல்லாம் வந்து நிறைய ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் வந்து இந்த குட் பாக்டீரியாஸ் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நிறையா இருக்கும்.
1: ஓகேங்க சார். இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க, இந்த ப்ரோபயோட்டிக்கும் இந்த ப்ரீபயோட்டிக்கும் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, இது என்ன அப்படின்றத பற்றி சொல்லுங்கள்.
0: நம்ம நிறைய தடவை இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்ன்ற பேரை கேள்விப்பட்டிருப்போம். நம்ம டாக்டர்கிட்ட போகும் பார்த்து ஏதாவது வயிறு பிரச்சனைக்காக போவோம், இல்லை செரிமான பிரச்சனைக்கு போவோம், இல்லை டயரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு போவோம். டாக்டர் வந்து மாத்திரைகள் எழுதி கொடுத்துட்டு ப்ரோபயோட்டிக் எழுதியிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பேரை வந்து நம்ம நிறைய தடவை நம்ம லைஃப்பில் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ப்ரீபயோட்டிக்கும் இருக்கும், அந்த மருந்து மாத்திரை அட்டையை படித்து பார்த்தோம்னா ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரோபயோட்டிக்னா நல்ல கிருமிகள், லைவ் பாக்டீரியா, ஒரு நல்ல கிருமி. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லாக்டோபெசிலஸ்ஸு, பாக்டீராய்ட்ஸு, இந்த மாதிரி நல்ல கிருமிகள் வந்து அந்த மாத்திரைகளில் இருக்கும். அது வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அது நம்ம குடலில் போய் அந்த நல்ல கிருமிகள் பல்வேறு லட்சங்களாகவும் பல்வேறு கோடிகளாகவும் வளர்ந்துடும். ஸோ அப்போ ப்ரோபயோட்டிக்ன்றது குட் பாக்டீரியா, குட் பாக்டீரியாவை நம்ம அப்படியே சாப்பிட்றோம். ப்ரீபயோட்டிக்னா என்னென்னு அப்படின்னு கேட்டோம்னா ஃபுட் ஃபார் தி குட் பாக்டீரியா, அந்த நல்ல கிருமிகளுக்கான உணவு. அதில் வந்து என்ன இருக்கும்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஃபைபர் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபைபர் சாப்பிட்டோம்னா அது ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடாக மாறும், அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் வந்து நல்ல பாக்டீரியாவை வளர வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்தோம். அந்த மாதிரி ஃபைபர் தான் நிறைய வந்து அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் ஃபைபர்ஸ் தான் அந்த ப்ரீபயோட்டிக்கில் இருக்கும். அதாவது ப்ரோபயோட்டிக்ன்றது குட் பாக்டீரியா, ப்ரீபயோட்டிக்ன்றது ஃபுட் ஃபார் த குட் பாக்டீரியா, குட் பாக்டீரியாவுக்கான உணவு.
1: ஓகேங்க சார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதிக சர்க்கரையோ இல்லை பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து குடல் நுண்ணுயிர்களை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பாதிக்கும்?
0: அதான் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி பதப்படுத்தின உணவுகள் வந்து நம்ம குடலை வந்து ரொம்ப பாதிக்கும். அந்த பதப்படுத்தின உணவுகளில் மெயினாக இந்த ப்ராசஸ்டு மீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ்டு மீட்டை வந்து நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, அது வந்து நிறையா வந்து கெடுதலை உண்டு பண்ணுது. ஏன் கெடுதலை உண்டு பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா, ட்ரைமீத்தைல் அமினோ ஆக்சைடு அப்படின்னு ஒன்று இருக்குது, TMAO அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ராசஸ் மீட்டை வந்து அந்த குட் பாக்டீரியாஸு பேட் பாக்டீரியாஸ்லாம் வந்து அதில் டைஜஸ்ட் பண்ண இது பண்ண

0: பார்த்து இந்த டிஎம்ஏஓ அதிகமாகி அது வந்து கொலஸ்ட்ராலாக மாதிரி ரத்தத்தில் ரத்த குழாயை வந்து ஸ்டிஃபன் பண்ணி அதில் வந்து மாரடைப்பை கூட உண்டு பண்ணுது. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, இந்த பேக்டு மீட்ஸு இதெல்லாம் நம்ம அதிகம் சாப்பிடக்கூடாது. அது சாப்பிட்டோம்னா நம்ம குடலுக்கு மட்டும் இல்லை, இருதயத்துக்கு மூளைக்குமே கெடுதல் தான்.
1: ஓகேங்க சார். இப்போ வந்து இப்போ நிறைய இந்த ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர்கள் நம்ம உடம்புல நிறைய இருக்கு. இப்போ நம்ம அடிக்கடி வந்து தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பொதுவாகவே சொல்கிறாங்க. இப்போ இந்த தண்ணி எடுத்துக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா?
0: ஆமாம், தண்ணி வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புலேயே கிட்டத்தட்ட ஒரு 60% நம்ம பாடி வெயிட்டில் செல்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா 60-70% வந்து வாட்டர் தான் இருக்குது, தண்ணி தான் இருக்குது. குடலுக்கும் தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் வந்து பல்வேறு விதமான செல்கள் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த குடலுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ரத்தத்துக்கு போகிறது வர்றது அதுக்கெலாம் நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் எதை நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா தண்ணி தான், வாட்டர் தான். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுட்டும் தேவை, வாட்டரும் தேவை. அப்போ தான் வந்து ஃப்ரீ மூமெண்ட்டும் இருக்கும், குடலில் வந்து ஃப்ரீ மூமெண்ட்டும் இருக்கும். அந்த டிரான்சிட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்லோ டிரான்சிட்டு ஃபாஸ்ட் டிரான்சிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் வந்து இந்த தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு 3-4 லிட்டர் தண்ணி வந்து நம்ம நல்லா தாராளமாக குடிக்கலாம்.
1: ஓகேங்க சார். இப்போ நார்மலாக இந்த குடல் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் என்ன தொடர்பு இருக்குது?
0: குடல் ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நம்ம முன்னாடி வந்து இந்த மெட்டபாலிசம் செரிமானத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து இந்த இம்யூனிட்டின வந்து எதிர்ப்பு சக்தி, அது வந்து நம்ம நுண்ணுயிரிகள் வந்து ஒரு பெரிய ஒரு வேலை பண்ணுறாங்க. என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா இந்த பேரியர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, காம்படிட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவதுனா இப்போது நம்ம குடலில் வந்து எப்படியும் அந்த இடத்துல கிருமி வளரும், ஏன்னா வந்து அது அழுக்கெலாம் சேர்ற இடம் குடல்ன்றது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த குட் பாக்டீரியா, நல்ல கிருமிகள், நல்ல நுண்ணுயிரிகள் வந்து நிறைய இருந்துச்சுன்னா, நம்ம முன்னாடியே பேசின மாதிரி கெட்ட கிருமிகள், அதாவது இந்த டைரியா உண்டு பண்ணுற கிருமிகள், வயிற்றுப்போக்கு உண்டு பண்ணுற கிருமிகள், சால்மோனெல்லா ஷிஜெல்லா அந்த மாதிரி கிருமிகள் வந்து அந்த இடத்துல சேராது. சப்போஸ் அந்த இடத்துல நல்ல கிருமிகள் இல்லைன்னா அந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்கும் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேட் பாக்டீரியா கெட்ட கிருமி வந்து அந்த இடத்துல உட்காந்துரும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் எஃபெக்ட். இப்போ நம்ம நிறையா ஸ்மோர் சாப்பிட்றோம், தயிர் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்து என்ன ஆகும்னா நிறைய குட் பாக்டீரியா இருக்கும். அப்போ பேட் பாக்டீரியா கெட்ட கிருமி வரத்துக்கு இடமே ரொம்ப கம்மியாக இருக்கும், கெட்ட கிருமி வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த நல்ல நுண்ணுயிரிகள் இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுன்னா இந்த பேட் கிருமியே வந்தால் கூட அதை அழிக்கிறதுக்கு ஒரு கெமிக்கலை உண்டு பண்ணும், அதுக்கு பேர் பாக்டீரியோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த குட் பாக்டீரியா அந்த நல்ல நுண்ணுயிரிகள் வந்து உற்பத்தி பண்ணும் பாக்டீரியோசின்ஸ். ஏதாவது ஒன்று ரெண்டு கொஞ்சம் பேட் பாக்டீரியா இருந்தாலும் கெட்ட கிருமிகள் இருந்தாலும் இந்த பாக்டீரியோசின்ஸ் வந்து அதை அழிச்சிடும். இதுதான் வந்து இம்யூனிட்டியை வந்து நம்ம நல்ல நுண்ணுயிரிகள் வந்து பாதுகாக்கிற விதம்.
1: ஓகேங்க சார். இப்போ பொதுவாகவே வந்து இந்த குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து நம்மளோட உடல் எடையை வந்து பாதிக்குமா?
0: ஆமாம், ஒபிசிட்டி வந்து இந்த இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒருத்தர் வந்து உடல் பருமனாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய குடல் நுண்ணுயிரிகள் வந்து ப்ராப்பராக இல்லைன்னு அர்த்தம்.
1: ஓகே,
0: இது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். உடல் எடைக்கும் இந்த கிருமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம நினைப்போம், பட் ஆனால் ஆய்வுகள் வந்து அதுக்கு வந்து சம்பந்தம் இருக்கிறத வந்து நமக்கு தெரிவிக்குது. எப்படின்னா பண்ணியிருக்காங்கன்னா லண்டனில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அது வந்து நல்ல ஹைட் ஃபார் வெயிட் கரெக்டாக ஒருத்தர் ஃபிட்டாக இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய அந்த குடலில் இருக்க மலத்தை எடுத்து செக் பண்ணி என்னென்ன கிருமி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. ரொம்ப உடல் பருமனோடு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கிருமி மலத்தை எடுத்து செக் பண்ணி என்னென்ன கிருமி இருக்குதுன்னு பார்த்து நல்லா ஃபிட்டாக ஹைட் ஃபார் வெயிட் கரெக்ட் வெயிட் மெயின்டைன் பண்ணுறவருக்கு நிறைய நல்ல கிருமிகள் வந்து நிறையா இருக்குது. பாக்டீரியாய்ட்ஸ் இருக்குது, ஃபியூசோ பாக்டீரியம் இருக்குது, லாக்டோபேசிலஸ் இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது. அதையே வந்து உடல் பருமன் இருக்கிறவருக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா அப்படியே உல்டாவாக இருக்குது. அவங்களுக்கு வந்து பேட் பாக்டீரியாஸ் ஃபியூசிடோ பாக்டீரியம்னா நிறைய 2 மடங்கு அதிகமாக இருக்குது, கிளாஸ்டீடியெல்லாம் 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ தான் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கட் மைக்ரோபயம் இந்த நுண்ணுயிர்கள் வந்து நம்மளுடைய உடல் எடையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அரண்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: மோடி ஹர் பரிவார் கோர் மே பிஜ்லி பனாக்கர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹதா.
3: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார், அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணைய

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ரொம்ப சூப்பரா கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டாபிக்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர்கள். இதை பத்தி புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சிவராம கிருஷ்ணன் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார், தொடர்ந்து பேசலாம். சார், இப்ப வந்து நீங்க நார்மலா இந்த குடல் நுண்ணுயிர்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கும் இந்த அலர்ஜிக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: ஆமாம், இந்த குடல் நுண்ணுயிர்களுக்கும் அலர்ஜிக்குமே ப்ராப்ளம் இருக்கு, நிறைய தொடர்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக இந்த குடல் நுண்ணுயிர்கள் வந்து நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி, ஒருத்தருக்கு வந்து ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் நுண்ணுயிர்கள் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து சின்ன வயசுலேயே வந்து அந்த குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும் பார்த்து எந்த நுண்ணுயிரும் இருக்காது, கிளீனாக இருப்பாங்க. அவங்க டெலிவரி ஆக போகும் பார்த்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நுண்ணுயிர்கள் குட் பாக்டீரியாஸ் வந்து என்வாயர்மெண்ட்டால் அவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இது ப்ராப்பராக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அலர்ஜி, ஆஸ்மா ப்ராப்ளம் அதெல்லாம் வராது. சப்போஸ் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகலைன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மாதிரி தோல் ப்ராப்ளம், எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அலர்ஜி ப்ராப்ளம், ஆஸ்மா ப்ராப்ளம், அடிக்கடி தும்புறது, அடிக்கடி இந்த ரன்னிங் நோஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரைனைட்டிஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். மெயினாக வந்து இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் வந்து ஒரு 5 வயசுக்குள்ளே வந்துடும். அப்புறம் வந்து இந்த தோல் வியாதிகள், அலர்ஜி ப்ராப்ளம் வந்து ஒரு 2-3 வயசுக்குள்ளே வரும். அப்புறம் இந்த ரைனைட்டிஸ்ன்னு சொல்கிற மூக்கொழுகிறது, அடிக்கடி தும்பறது, இதெல்லாம் ஒரு 8 வயசுக்கு மேலே வரும். இதை வந்து ஏட்டோபிக் மார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் இந்த ஏட்டோபிக் மார்ச் வருது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ப்ராப்பராக அந்த நுண்ணுயிர்கள் வந்து ஃபார்ம் ஆகாததால் தான் இந்த ஏட்டோபிக் மார்ச் வருது. அது இந்த குடலில் இருக்க நுண்ணுயிர்கள் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அதில் வந்து பல்வேறு விதமான நுண்ணுயிர்களுடைய அட்டாக் வந்து குடலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அலர்ஜன்ஸ்லாம் உடம்புல இருக்குது அப்படின்றத நம்ம குடல் சென்சிடைஸ் பண்ணி, நம்ம உடம்பும் சென்சிடைஸ் பண்ணி வச்சுக்கும். நம்ம ரொம்ப எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக ஹைஜீனாக இருக்கிறோம், குழந்தை ஐசோலேட்டடாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த நுண்ணுயிர்கள் வந்து அதிகம் ஃபார்ம் ஆகாது. அப்படி ஃபார்ம் ஆகாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த நுண்ணுயிர்களுடைய அட்டாக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படின்னா அந்த பிற்காலத்தில் அந்த குழந்தைங்களுக்கு அலர்ஜி அதெல்லாம் வர்றது, ஆஸ்மா அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்குலாம் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது.
0: ஓகேங்க சார், இப்போ இந்த குடல் நுண்ணுயிர்கள் வந்து சரியா இல்லைன்னா என்னென்ன மாதிரி நோய்கள்லாம் நம்ம உடம்ப வந்து தாக்கும்?
2: இந்த குடல் நுண்ணுயிர்கள் வந்து சரியாக இல்லைன்னா மெயினாக வந்து இதை 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து செரிமான பிரச்சனை. செரிமான பிரச்சனை வந்து இந்த குடல் நுண்ணுயிர்கள் ப்ராப்பராக இல்லைன்னா வரும். அது இல்லாமல் மற்ற மெட்டபாலிசம் சம்மந்தமான பிரச்சனைகளும், ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். குடல் நுண்ணுயிர்கள் சரியாக இல்லைன்னா வயிற்றில் வந்து பார்த்தோம்னா ஐபிஎஸ், ஐபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு வயிற்று வலிச்சு வலிச்சு லூஸ் மோஷன் போயிட்டுருக்கோம், சில சமயம் மோஷன் போனால் பிளட்டு போகும், அந்த மாதிரி நிறைய வயிற்றில் நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம், டைஜஷன் ப்ராப்பராக இருக்காது. இது இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன வரலாம் அப்படின்னு கேட்டோம்னா, சுகர் வரலாம், நம்ம முன்னாடியே பேசின மாதிரி உடல் பருமன், ஒபீஸ் ஆகிடலாம், ஒபிசிட்டி வரலாம். அவங்களுக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை வரும், நம்ம பார்த்தோம், ஹார்ட் பிரச்சனை வரலாம். அப்புறம் மூளையில் வந்து டிப்ரெஷன் வரலாம். அப்புறம் வந்து நடுக்கல் நோய்கள்லாம் வரலாம். அப்புறம் முட்டி ப்ராப்ளம், ரொமட்டாய்டு ஆத்திரைட்டிஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி முட்டி ப்ராப்ளம் வரலாம். ஸோ வந்து இது குடலில் தான் அந்த நுண்ணுயிர் இருக்குது, பட் ஆனால் பார்த்தோம்னா அது ப்ராப்பராக இல்லைன்னா கிட்டத்தட்ட உடம்புல பல்வேறு வகைகளை பாதிக்குது.
0: ஓகேங்க சார், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நல்ல குடல் நுண்ணுயிர்கள் வளரணும்னா என்னென்ன உணவுகள்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்கணும்?
2: இந்த நல்ல நுண்ணுயிர்கள் வந்து வளரணும்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், அதில் வந்து இந்த ப்ரோபயோட்டிக், இந்த குட் பாக்டீரியா, லிவிங் பாக்டீரியா நிறையா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம மோர் சேர்த்துக்கலாம், அப்புறம் வந்து தயிர் சேர்த்துக்கலாம், அதில் வந்து லாக்டோபேசிலஸ் இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் புளிக்க வச்ச இட்லி மாவு, தோசை மாவு, அதெல்லாம் நிறையா இது இருக்கும்ன்ட்டு. அது இல்லாமல் பருப்பு வகைகள்லாம் நிறையா சாப்பிட்லாம், பருப்பு வகைகள் சாப்பிட்லாம், பீன்ஸ் வகைகள், ராஜ்மா, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். ஏன் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, அதில் வந்து நல்ல கிருமிகள் இருக்குதான்னு கேட்டோம்னா, அதில் நல்ல கிருமிகள் இல்லை. அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டோம்னா, நிறைய

0: டயட்ரி ஃபைபர் இருக்குது.
1: ஓகே.
0: ஸோ அப்போ அந்த ஃபைபர் வந்து குடலுக்குள்ளே போகும் பார்த்து அது வந்து செரிக்காமல் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போய் அங்கே டைஜஸ்ட் ஆகி ஸ்மால் செயின் ஃபேட்டி ஆசிட் ஆகி இந்த நல்ல கிருமிகளுக்கு உணவாக மாறிடும். ஸோ அப்போ நம்ம தயிர் மோர்லாம் சாப்பிடும் பார்த்து நிறைய நல்ல கிருமிகள் உள்ளே போவோம். இந்த மாதிரி பீன்ஸு, டால்ஸு, மில்லட், சிறுதானியங்கள்லாம் சாப்பிடும் பார்த்து ஃபைபர் நிறைய உள்ளே போய் அந்த கிருமிகளை வேகமாக வளர வைக்கும். ஸோ இது ஒன்று. இது இல்லாமல் இந்த நம்ம வந்து பூண்டு சாப்பிட்லாம், பூண்டு, மஞ்சள், மிளகு, அதுக்கப்புறம் வந்து குர்குமின் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய சாப்பிட்டோம்னா அது வந்து நம்ம உடம்புல அந்த குடலில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன், அதாவது அந்த ரணத்தை வந்து ஆற்றும். அந்த ரணம் ஆரம்பம் பார்த்து இந்த குட் பாக்டீரியா வந்து வேகமாக வளரும். இது இல்லாமல் வெங்காயம் சாப்பிட்லாம், ஆனியன், கார்லிக்கு, பூண்டு, வெங்காயம் சாப்பிடும் பார்த்து அதில் இனுலின் நிறைய இருக்குது. அந்த இனுலின்னு ஒரு வகையான ஃபைபர், அந்த ஃபைபர் வந்து ஒரு சில நல்ல கிருமிகளுக்கு வந்து உணவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிருமிகள் வந்து கொஞ்சம் வேகமாகவும் ஃபாஸ்ட்டாக நிறைய வளர ஆரம்பிக்கும். பன்னீர் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட உணவுகளில் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த நல்ல கிருமிகள் வந்து குட் பாக்டீரியாஸ் வந்து நிறைய வளரும்.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम वन की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.
1: நம்ம ஹலோ டாக்டரோட நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரிகள் பத்தி. நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சிவராமகிருஷ்ணன் அவர்கள். சார், இப்ப நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் குடல் நுண்ணுயிர்கள் பத்தி நிறைய விஷயங்கள. இந்த கட் பிரெயின் ஆக்சஸ் அப்படின்னு சொல்றாங்களே சார், அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க.
0: இந்த கட் பிரெயின் ஆக்சஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம குடலுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்குது. குடலுக்கும் மூளைக்கும் டைரக்டா ஒரு நரம்பு கனெக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல, அது வந்து ஒரு சுத்து வளைப்பு பாதை தான். இதை எப்படி நம்ம வந்து இது பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஃபாஸ்டர் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து இந்த குடல் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கு வந்து குடல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் கொடுத்து டைரியா மாதிரி வரலாம், இல்லை மூமெண்ட் கொடுக்காம மலம் கடிக்காமல் இருக்கலாம், வயிற்று வலி வரலாம். இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கட் மைக்ரோபியம் வந்து ப்ராப்பராக இல்லை, இந்த நல்ல நுண்ணுயிரிகள் வந்து ரொம்ப கம்மியாக ஃபார்ம் ஆகிருக்குது, அதனால தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த நல்ல நுண்ணுயிரிகள் வந்து குடலில் மூமெண்ட்டை கொடுக்குது, அதே மாதிரி குடலுக்கு வந்து அந்த இம்யூனிட்டியை கொடுக்குது, அந்த ஸ்ட்ரெஸ் குறைபாடுகளை குறைக்குது. ஸோ வந்து ஒரு நல்ல தூக்கம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் தான் நிறைய நல்ல கிருமிகள் வந்து குடலில் வளரும். அதே மாதிரியே நல்ல நுண்ணுயிரிகள் வந்து நிறைய இருந்தால் தான் மூளைக்கு ஏற்படுற தேய்மான பிரச்சனை, நடுக்கல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம். ஸோ வந்து குடலுக்கும் மூளைக்கும் டைரக்ட் கனெக்ஷனே இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து நம்ம கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
1: ஓகேங்க சார், இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி வந்து இந்த குடல் நுண்ணுயிர்களை வந்து பாதிக்குது?
0: ஆமாம், ஸ்மோக் பண்ண பார்த்து என்ன ஆகுனா நிறைய வகையான ஒரு அந்த கெட்ட பொருட்கள் வந்து நம்ம குடலுக்குள்ளே என்ட்ராயிடும். மெயினாக நைட்ரேட்ஸ் மாதிரி கெட்ட பொருட்கள் வந்து குடலுக்குள்ளே என்ட்ராயிடும். இந்த மாதிரி பொருட்கள் வந்து இந்த மேலே இருக்க இந்த மியூக்கோசல் பகுதியை, குடலில் இருக்க மியூக்கோசல் பகுதியை அழிச்சிடும். அது அந்த அழிக்கும் அந்த மாதிரி அழிக்கும் பார்த்து இதில் இருக்க அந்த நல்ல பாக்டீரியாவும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக போயிடும். ஆல்கஹால் மாதிரி பொருள் சாப்பிட மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, ஆல்கஹாலே வந்து ஒரு வகையான டாக்ஸின் தான். அந்த மாதிரி டாக்ஸின் வந்து குடலுக்குள்ளே போகும் பார்த்து அதில் இருக்க குட் பாக்டீரியாஸ், நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, பாக்டீராய்ட்ஸ், ஃபியூசோ பாக்டீரியம், லாக்டோபசிலஸ், அந்த மாதிரி பாக்டீரியாஸை குறைச்சி அதே கெட்ட பாக்டீரியாஸ்லாம் இருக்கிற கிருமி நோய்வாய்களை உண்டு பண்ணுற கெட்ட பாக்டீரியாலாம் வந்து அதிகப்படுத்திடும். அதனால் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்லேருந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது, குடலுக்கு நல்லது.
1: ஓகே, கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா நீங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: இந்த கட் மைக்ரோபயம், அதாவது வந்து குடல் நுண்ணுயிர்களை வந்து இப்போ வந்து ஒரு உறுப்பாகவே கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன் அப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்த குடல் நுண்ணுயிர்கள் வந்து அது ஒரு குடும்பம், அது வந்து ஒரு கார்டன் மாதிரி, ஒரு தோட்டம் மாதிரி. இந்த ஒரு தோட்டத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், பழம் கிடைக்கும், பூ கிடைக்கும், அதுலேருந்து நல்ல மருந்து கிடைக்கும், மெடிசன் இது கிடைக்கும், அதில் வந்து களை இருக்கும், வீடு இருக்கும். அது மாதிரி தான் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற இந்த கட் மைக்ரோபயம் ஒரு தோட்டம்.

0: அதை நம்ம ப்ராப்பராக பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கலாம்னா, நம்மளுக்கு இம்யூனிட்டி கிடைக்கலாம், எனர்ஜி கிடைக்கலாம், சக்தி கிடைக்கலாம். பட் அதில் வந்து ஏற்படுற கலைகள் மாதிரி இந்த கெட்ட பாக்டீரியாஸ் நிறைய வரும் பார்த்து வியாதிகள் நமக்கு நிறைய வரும். ஸோ நல்ல உணவுகள், ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸு, அதாவது தயிர், மோர், இட்லி, தோசை, பருப்புகள், இதெல்லாம் நிறைய சாப்பிட்டோம்னா இந்த குட் பாக்டீரியா நிறைய வரும். இந்த குட் பாக்டீரியா நிறைய வளர்ந்துச்சுன்னா குடலுக்கும் நல்லது, அது மட்டும் இல்லாமல் முழு உடம்புக்கே நல்லது.
1: ஓகேங்க சார், எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி சார்.
0: நன்றிகள்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4 மணி, எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு அழகான குட் ஈவினிங் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே சாண்டி. என்ன நிகழ்ச்சிக்காக அப்படின்னா கட் கேமரா ரோலிங்காக. கட் கேமரா ரோலிங்க்கு கட்டோட நான் ரெடி, கேமரா இல்லாமல் ரோல் பண்ண நீங்க ரெடினா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, 2271770. இன்னைக்கு என் கூட யாரு ஜாயின் பண்ணியிருக்காங்க
2: அப்படின்னு சொல்லவே தேவையில்ல. சோ கண்டினியூஸா பேசிட்டு இருக்கனா உங்க ஆர்ஜே ஆஷா தான். கட் கேமரா ரோலிங்க்கு ஃபர்ஸ்ட் வந்து கூட சாண்டியோட வந்து நாங்க ரெண்டு பேரும் காம்போல பண்ண போறது நினைச்சா எனக்கே கொஞ்சம் அப்படியே பக்கு பக்குன்னு தான் இருக்கு. சரி, இருந்தாலும் வந்து எப்படியோ நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்த்துக்களோட நம்மளும் ஷோக்குள்ள போயிடலாமா?
1: சிறப்பாக என்ன கட்டா இருக்கும்
2: இப்படிலாம் சடனா சொன்னீங்க, நீங்களே இப்பதான் வந்தீங்க, என்ன கட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு நேயர்களுக்காக? நேயர்கள் மாதிரி நானும் ரொம்ப பிளாங்காவே இருக்கேன். என்னென்ன கட்ஸ் நீங்க போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம்.
1: கேட்டுடலாமா?
2: ஓகே,
3: ஒண்ணு பண்றீங்களா? சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில்ஸ் பிஸியா இருக்கேன். நன்றி நன்றி. நல்வர் நல்வர்.
1: எப்படி இருக்கு கட்டு?
2: ஓகே, நானும் அதே மாதிரிதான், இவ்வளவு பிஸியாவும் தான் நானும் இருக்கிறேன். சோ பல வேலைகள் வந்து எனக்காக அப்படியே சுத்தி சுத்தி கொட்டி கிடக்குது, எதை செய்யறதே தெரியல, நான் கொஞ்சம் பிஸியா தான் இருக்கிறேன். சோ நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இந்த கட்டை யார் பேசுவான்னு கேக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு.
2: ஆவலா இருக்கீங்க, சரி ஓகே. ஓகே நேர்களை, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கட் கேமரா ரோலிங்ல உங்களோட திறமைகள் அப்படியே வந்து வெளிப்படுத்தணுமா? நாங்க உங்க திறமையை பார்க்கறதுக்கு நாங்க ரொம்ப அவலா இருக்கும். சோ மறக்காம கால் பண்ணுங்க 2271760 நம்பருக்கு. நீங்க செல்போன் இல்ல வெளியூர்ல வந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் டயல் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங்க்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஒண்ணு பண்றீங்களா? சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில்ஸ் பிஸியா இருக்கேன். நன்றி நன்றி. நல்வர் நல்வர்.
2: நேரம் 4:09. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 கட்டோட ரெடி. இப்ப கட்டுக்கு பேசுறதுக்கு ஆள் ரெடின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: ஓகே, ஆள் வந்தாச்சா? ஓகே, ஹலோ, வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க?
4: வணக்கம், கேக்குதா?
3: கேக்குதாவா? நல்லா கேக்குது, சொல்லுங்க.
4: ஆனந்தாங்க, என்ன ஐயப்பன்?
3: ஓகே, சொல்லுங்க சார், ரெடியா இருக்கீங்களா?
4: அதுக்கு முன்னாடி எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள்.
3: ஓகே, நன்றி நன்றி. உங்களுக்கும் சார் சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள்.
4: சரி, டயலாக் ஒரு அடி போடுங்க.
3: டயலாக் ஒரு தடவை போட்டுடலாமா? ஓகே.
1: ஒன்னு பண்றீங்களா? சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில்ஸ் பிஸியா இருக்கேன். நன்றி நன்றி. நல்வர் நல்வர்.
2: சார் கேட்டீங்களா?
4: கேட்டேன்.
2: எங்க பேசுங்க பாபு.
4: ஒண்ணு பண்றீங்களா? சாயங்காலம் பேசட்டுமா? இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன்
2: சார். ஹைலைட்டே அந்த பிஸிஸ் தான்.
4: என்னது?
2: ஹைலைட்டே அந்த பிஸிஸ் தான்.
4: ஆ,
2: அந்த பிஸிஸ் பிஸிஸோட சொல்லுங்க. பிஸி இல்ல, பிஸிஸ்.
4: ஆ, ஒண்ணு பண்ணட்டுமா? சாயந்தரமா பேசட்டுமா? ஹைலைட்டே பிஸிஸா இருக்கு.
3: கொஞ்சம் லைட்டா பிஸிஸா இருக்கு.
4: பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ,
2: அவர் பேர் தான்
4: தமிழ்.
2: அவர் பேர் தான் ஐயப்பன் சார்.
4: ஆமா,
3: ஓகே, சூப்பர் சூப்பர் சார். நன்றி நன்றி
4: நன்றி.
2: இந்த பிசிஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: ஆக்சுவலா இந்த பிசிஸ்ன்ற பேரு எனக்காகவே வந்த மாதிரி இருக்கு. சோ நான் அந்த அளவுக்கு ரொம்ப பிஸி.
2: நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப பிஸி
3: இல்ல, பிஸி இல்ல, பிஸிஸா இருக்க.
2: இந்த மாதிரி நீங்க இந்த எப்பயாவது கால் ஏதாவது வந்துச்சுன்னா ரொம்ப பிஸிஸா இருக்கேன் அப்படி சொல்லி கட் பண்ணிருக்கீங்களா?
3: ரொம்ப பிஸிஸா இல்ல, கொஞ்ச நேரத்துல நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அந்த கொஞ்ச நேரம்ன்றது ரொம்ப நேரம்ன்றது அவங்களுக்கு தெரியாது.
2: அது மாதிரி எவ்வளவு லாங்கா கழிச்சு கூப்பிட்டுருக்கீங்க?
3: ஓகே, ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எல்லாம் கூப்பிட்டுருக்கேன்.
2: நீங்களாவது ரெண்டு நாள் தான், நல்லா 2-3 மாசம் கழிச்சு கூப்பிட்டுருக்கேன்.
3: ஓகே, எதுக்கோ கால் பண்ணிருப்பாங்க. ரெண்டு நாள் கழிச்சு நீங்க கால் பண்ணிருந்தீங்க, ஆனா என்னன்னு தெரியல, அந்த டைம்ல கொஞ்சம் லைட்டா பிஸியா இருந்தேன் அப்படின்னா எதுக்கு கால் பண்ணன்றதே மறந்ததுக்கு அப்புறம் நீங்க கால் பண்ணீங்கன்னா நான் என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க.
2: சரி, நேர் ஒருத்தவங்க கால்ல இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யாரே இங்க இருந்து பேசுறீங்க?
2: நாங்க நல்லா இருக்கோம் மேம். நீங்க நேரில் இணைஞ்சிருக்கீங்க?
5: ஆமா மேடம்.
3: சொல்லுங்க, நீங்க என்ன டயலாக் சொல்ல போறீங்க? பிசிஸ் டயலாக் போயிடலாமா இல்ல புதுசா எங்களுக்கு வேணும் அப்படின்றீங்களா? போட்டாலும் தமிழ் செல்வி மேம் வந்து எப்படி போலாம் நீங்க போடுங்க. நான் பேசுறது நான் ரெடியா இருக்கிறேன்
5: அப்படின்றீங்களா?
3: சொல்லக்கூடாது, தமிழ் செல்வி மேம் உள்ள வந்ததாலே அவ்வளவுதான்.
2: அதுதான்
1: ஒண்ணு பண்றீங்களா? சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில்ஸ் பிஸியா இருக்கேன். நன்றி நன்றி. நல்வர் நல்வர்.
6: நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன்.
7: இத்தனை பட்டுன்னு திருந்தலே குரு.
2: மேம் கேட்டீங்களா?
3: அவங்களே கட்டி கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. மேடம் சிரிச்சிட்டீங்களா? நீங்க சிரிச்சு
5: முடிச்சிட்டீங்கன்னா
3: ரெடியா நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம். ஆமா, இதுக்காகவே பாருங்க உங்களோட சோகத்தை

0: வந்து போக்குறதுக்காகவே நாங்க 4 மணிக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் இங்க ரெண்டு பேரும் இருப்போம். ஓகே,
1: கட்டோட இருப்போம்.
0: ஆமா, கட்டோட இருப்போம்.
1: அதாங்க ஹைலைட்.
0: ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங்.
2: ஒன்னு பண்ணட்டுமா? ம், சாயங்காலமா பேசட்டுங்களா?
0: அப்படியா, அப்புறமா பேசுறீங்களா? ஏன் இப்ப பிஸியா இருக்கீங்களா?
1: நீங்க சிரிச்சதுல நாங்க மறந்துட்டோம்.
2: நான் ரொம்ப வெக்கப்பட்டேன், வேதனை பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், சர்மாயப்பட்டேன். ஏம்மா ஏம்பா, இத்தனை மட்டும் தெரிஞ்சலையே? நீங்க
0: தெரிஞ்சலையே? நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு சான்ஸ் குடுக்கலையே? என்ன பண்றது, ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தானே இருப்பாங்க. அப்ப கஷ்டப்பட்டுதான் ஆகணும், துக்கப்பட்டுதான் ஆகணும், துயரப்பட்டுதான் ஆகணும். என்ன பண்றது? என்னங்க?
2: Definitely.
0: Oh, super, super. இப்பதான் ஃப்ளோக்குள்ளே வந்திருக்கீங்க.
2: ஆமா மேடம்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் மேம்.
2: என்னடா நடக்குதுங்க, நான் மேல வந்துட்டேன்டா.
0: டேய், என்னடா நடக்குதுங்க டேய் அப்படின்ற மாதிரி.
2: நீங்க
1: ஃபார்முக்கு வந்துட்டீங்க.
0: ஆமா, சூப்பர் சூப்பர் மேம், தேங்க்ஸ் ஃபார் காலிங்
2: மேடம். அந்த சிரிப்பு தான் மேடம் கேக்க இனிமையா இருக்கு காதுல, இந்த சிரிப்பு.
0: அப்படியா? அப்ப நம்ம ஒரு நபர் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாமா? நிறைய கட்ஸ்க்காக நம்ம சந்தியா வந்து, ஓகே சாண்டி வந்து நிறைய கட்ஸ் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்காக அடுத்தடுத்து. சோ அடுத்தடுத்து நீங்களும் வந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்க, உங்க திறமைகளை காமிக்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2271770 நம்பருக்கு. நீங்க செல்போன் இல்ல வெளியூர்ல வந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
3: நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன்.
4: இத்தனை பட்டுன்னு தெரிஞ்சலே குரு.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 4:21 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக அடுத்ததா ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். அல்ல, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: உங்கள் இருவருக்கும் வணக்கம் சொல்வது இளமங்கலம் ஆறுமுருகன். அதுக்கு முன்னாடி சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
2: உங்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி மேடம் உங்களுக்கு இருவருக்குமே.
2: தேங்க்யூ சார். சொல்லுங்க, என்ன கட்டு வந்து பேச போறீங்க?
1: ஒண்ணு பண்றீங்களா? சாயங்காலமா பேசட்டுமா?
2: அப்படிங்களா?
1: கொஞ்சம் லேட்டா வந்தாலும் பிஸியா
2: இருக்கேன். சோ ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க பாக்கலாம். அந்த டயலாக உங்க
0: ஸ்டைல்ல ஒரு ஃப்ளோக்கு வாங்க, ஒரு ஃப்ளோல வாங்க.
1: ஒண்ணு பண்றீங்களா? சாயங்காலமா பேசட்டுமா? கொஞ்சம் லைட்டா பிஸியா இருக்கேன்.
0: பிஸியா இருக்கேன். எல்லாம் அந்த பிஸியில தான் இருக்கீங்க. பிஸிஸ்க்கு வாங்க.
1: நான் அசிங்கப்பட்டேன், துன்பப்பட்டேன், வெக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்டேன், இதெல்லாம் பட்டு நீ தெரிஞ்சலையாடா?
2: அது நாங்க கேக்குற இதெல்லாம் பட்டு இன்னும் நீங்க தெரிஞ்சலையா? ஓகே, சூப்பர் சூப்பர் சார். கண்டினியூஸ் அப்படி ரெண்டு டயலாக் அடிச்சிங்க பாத்தீங்களா? அதுதான். ஹலோ
1: மேம், உங்க இருவருக்குமே மாலை. நன்றி
2: நன்றி நன்றி சார்.
0: அடுத்ததான் ஒரு நேயர் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் பட்படையில் இருந்த சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலம் சார். நீங்க நேரலையில நேரா இணைஞ்சிருக்கீங்க.
3: தெரியும் தெரியும், நீங்க பேசும் போதே கண்டுபிடிச்சிட்டேன்.
2: இது கூட தெரியாம இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு இல்ல சார்? என்ன பேச போறாங்க, எவ்வளவு நேரம் பேசுவாங்க, இது எல்லாத்தையும் நாங்க வந்து அந்த மிஷினே வந்து காமிச்சு கொடுத்துரும். இப்ப நான் சொல்லுவா, நீங்க எந்த டயலாக் பேச
3: போறீங்கன்னு
2: சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேச போறீங்க?
3: ஆமா, எனக்கு இன்னொரு பேர் பண்ணிக்காம என்ன பேசுறது?
2: ஓகே, உங்களுக்காக டயலாக் போட்டுடலாம்.
4: நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன், இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு.
2: ஓகே, கேட்டீங்களா சந்திரசேகர் சார்?

0: கேட்டேன் கேட்டேன்.
1: ஓகே போயிடலாமா, கட் கேமரா
2: ரோலிங்.
0: நான் துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன்,
2: கவலைப்பட்டேன்,
0: நான் துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன்,
2: வேதனைப்பட்டேன்,
0: திருப்பியும் நான் துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். ஆனா இத்தனை
1: பட்டம் இத்தனை பட்டம் திருந்தனிய குருவே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே ஓகே ஓகே. உங்க ஃப்ளோல வாங்க சிரிச்சுக்கிட்டே.
0: நான் துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன்,
1: ஒத்துக்கவே மாட்டோம், ஒத்துக்கவே மாட்டோம். சிரிச்சுட்டே பேசணும், வரணும் டயலாக் எல்லாம் சிரிச்சுட்டே தான் வரணும், ஒரு இடத்துல கூட கேப் விழவே கூடாது.
0: சூப்பர்.
1: ஓகே நெக்ஸ்ட். கோபமா?
0: நான் துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன்.
1: இத்தனை பட்டும் திருந்தலையே குருவே நீங்க. ஓகே நெக்ஸ்ட்.
0: அடுத்து நான் துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன்.
2: வெக்கப்பட்டு பேசுற மாதிரியே இருக்கு.
1: இத்தனை பட்டும் திருந்தலையே குருவே.
2: இது மாசா இருக்கு.
0: இது இப்ப பேசுகாமீங்க.
3: துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன்.
1: என்ன குருவி இவ்வளவு பட்டு நீங்க திருந்த வேலையே குருவி, இன்னும் எப்பதான் நீங்க திருந்த போறீங்க?
0: வேற லெவல், வேற லெவல்.
1: ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார், சூப்பர் சூப்பரா வந்து பேசுனீங்க, நன்றி நன்றி.
0: தேங்க் யூ, பை பை
1: பை. ஓகே அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வாழைப்பட்டா மலையின் கலா பேசுறேன் மேம். இருவரும் நலமா?
1: நலமா இருக்கேன் கலா மேம்.
2: நீங்க நலமா?
4: நலமா இருக்கேன் மேம் நானும்.
1: ஓகே கலா மேம், எதுல கலக்க போறீங்க, எந்த டயலாக் சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்க
4: மேம். ஃபர்ஸ்ட் டயலாக் லிட்டில் சொல்லுவாரா, லைட்டா சொல்லுவாரா மேம்? ஒரு
1: அவர் வந்து லிட்டில் தான் சொல்வாரு.
2: லிட்டில் பிஸியா இருக்கேன்.
1: ஆமா
4: லிட்டில் பிஸி. ட்ரை பண்ணீங்களா?
1: ஆ ஓகே ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க.
2: கட் கேமரா ரோலிங், ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ஆக்சன்.
4: நான் பேசுறீங்களா? லிட்டில் பிசிஸ். நன்றி, நல்வரவு, நல்வரவு.
1: நன்றி நன்றி, நல்வரவு.
4: நன்றி, நல்வரவு.
1: ஓகே செகண்ட் டயலாக் போயிடலாமா?
4: ஓகே மேம்.
1: ஓகே ரெடி கட் கேமரா ரோலிங்.
4: அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன்,
1: கஷ்டப்பட்டேன்.
4: நினைக்கிறேன்
1: அதனாலதான் தூக்க கலக்கத்துல கம்மியா பேசுறீங்களா? நான் கூட என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சேன். ஓகே ஓகே
4: இருவருக்கும் வாழ்த்துக்கள் மேம்.

0: நன்றி நன்றி. ஓகே, நம்ம கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு நிறைய டயலாக்ஸ் வந்து உங்களுக்காக அடுத்தடுத்து நாங்கள் ப்ளே பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பேசி கலக்கலாம். ஸோ நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770 நம்பருக்கு. நீங்கள் செல்ஃபோனில் வெளியிலிருந்து டயல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
1: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
0: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
4: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
0: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
4: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
0: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
4: கண்டிஷன் அப்ளை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன்.
3: இத்தனை பட்டுன்னு தெரிஞ்சாலே குரு.
4: ஒண்ணு பண்றீங்களா, சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில்ஸ் பிஸியா இருக்கேன். நன்றி நன்றி. நல்வர் நல்வர்.
5: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே ஆஷா
6: அண்ட் சாண்டி.
5: ஓகே, நிகழ்ச்சியில இப்ப அடுத்ததா ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்
5: வணக்கம் சார்.
6: தண்ணபடி சார், நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க, எந்த டயலாக் பேச போறீங்க?
7: ஃபர்ஸ்ட் டயலாக் பேசறேன்.
5: ஃபர்ஸ்ட் டயலாகா? ஓகே, ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் டயலாக்குக்கு சார். ஓகே, ரெடி, கட் கேமரா
6: ரோலிங்.
7: அப்புறம் பேசலாங்களா? கொஞ்சம் பிஸி.
5: எங்க கிட்ட தான் சொல்றீங்களா அப்புறமா பேசலாம்ட்டு? இல்ல பக்கத்துல இருக்கிட்ட தான் சொல்றீங்களா?
7: நான் கொஞ்சம் பிஸி.
5: அவர் வந்து பட்டம் பட்டம் சொல்லுவாரு, அப்ப நீங்க படல, அதனால பட்டு பட்டுலயே நிறுத்திட்டீங்க.
6: இல்ல சார், வந்து அவர் பட்டாருன்னு சொல்றாருன்னு
5: நினைக்கிறேன். ஓஹோ, உங்க கையில இருந்து நாங்க ஒரு டைலாக வர வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், துயரப்படுறோம், துக்கப்படுறோம். ஓகே ரெடி, அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த செகண்ட் டைலாக்க நீங்க சொல்றீங்க, பட்டன்ற டைலாக். ஓகே ரெடி, கட் கேமரா ரோலிங்.
7: கஷ்டப்பட்டு
5: பட்டேன்,
7: நாங்க
5: எங்களுக்கே சொல்லிக்கிறோம், இவ்வளவு பட்டு நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு வரலன்னா ஏன் கூட மாட்டீங்க அப்படின்னு நாங்க நாங்களே திட்டிக்கிறோம். ஓகே,
7: என்ன திட்டீங்க திட்டீங்க
5: சாச்சா? இல்ல இல்ல சார், உங்களுக்கு வந்து நீங்க எப்படி பேசினாலும் நீங்க பேசலாம், அத பத்தி ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? உங்க கிட்ட இருந்து நாங்க டயலாக வர வைக்கணும், அதுதான் எங்களோட வேலை, அதனாலதான் இவ்வளவு மெனக்கட்டுறோம். ஓகே ரெடி, நீங்க எதுல ஒரு டயலாக் வச்சிருப்பீங்களே, பேசுங்க. அவங்க நம்மள வச்சு ஃபன் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா நம்ம அவங்கள வச்சு ரொம்ப ஃபன் பண்றோம் நினைக்கிறோமோ. ஓகே, அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். லைனுக்கு வந்துட்டீங்க, சொல்லுங்க யாரு?
8: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
5: நல்லமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: எப்படி இருக்கீங்க?
8: நேத்து 9 மணிக்கு வந்தீங்க, சோ கூல் பார்ட்னர், சூப்பரா பண்ணீங்க.
5: நன்றி நன்றி
6: வச்சிருக்கங்க.
5: அதுதான் அதுதான் நம்மளோட மக்கள், அப்படிதான். எனக்குன ஒரு மக்கள், எனக்குன ஒரு
8: உலகம் மட்டும் நான், நீங்களும் அப்படி இல்ல. பட்டாசு போல கேள்வி ஏதாவது கேள்வி கேட்டீங்க, இப்ப பார்த்தா நல்ல கட் கேமரா சூப்பரா.

0: அப்புறம் பேசுறீங்களா? கொஞ்சம் லிட்டில் பிஸியா இருக்கேன். ஓகே ஓகே, நன்றி நன்றி, நல்வரவு நல்வரவு. அதான் டைலாக்.
1: ஐயா சாந்தரத்தை விட்டுட்டீங்களே.
2: இல்ல ஃபர்ஸ்டே அப்படிதான் வரும். நான் சாந்தரமா பேசட்டுமா? அப்புறமா பேசுறேன்.

0: அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வேதனைப்பட்டேன், வெக்கப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், பலமா காத்தடிக்குது, மரம் அங்கிட்டும் இங்கிட்டும் அசையுது, பூவெல்லாம் தானா உதிருது. அதான் 4 மணி ஷோ கட் கேமராவுக்கு கதாநாயகி 2 பேரும் வந்தாச்சு.
1: நன்றி.
2: ஓகே, கட் கேமரா ரோலிங் இன்னும் முடியறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஸோ நீங்களும் டயல் பண்ணி உங்களோட திறமைகள்லாம் காமிக்கலாம். ஸோ அதுக்காக நாங்கள் ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு.
3: ஒன்னு பண்றீங்களா, சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில் பிஸியா இருக்கேன். நன்றி நன்றி. நல்வர் நல்வர்.
4: நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன்.
5: இத்தனை பட்டு திருந்தலே குரு.
6: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
7: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஒண்ணு பண்றீங்களா? சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில்ஸ் பிஸியா இருக்கேன். நன்றி நன்றி. நல்வர் நல்வர்.
2: நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன்.
3: இத்தனை பட்டு திருந்தலே குரு.
4: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே ஆஷா அண்ட் ஆர்ஜே சாண்டி. ஓகே, அடுத்ததா யார் வந்திருக்காங்க கேட்டுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுற மேம், எப்படி இருக்கீங்க இருவரும்?
6: மிக்க நலம்.
4: ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்.
5: நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன், இவ்வளவு பட்டு தெரிஞ்சலையே ப்ரோ.
4: அப்படியே நீங்க அதே ஃப்ளோல அப்படியே லைன் மாறாம கரெக்டா சொன்னீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க எங்க நிக்கிறீங்க?
5: நன்றிங்க.

0: விழுப்புரம்
1: மாவட்டம்
2: ஓகே, சொல்லுங்க இந்த டயலாக்ல வந்து நீங்க கலக்க
0: போறீங்க. இப்பதான் சொல்லலாம் டயலாக் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், கலைவாணி மேடம் சொல்லிட்டாங்க.
2: அவங்க டயலாக் ரெடி பண்ணி வைக்கல, நாங்க போட்டு டயலாக் தான் அவங்க பேசுறாங்க.
0: எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், அது சொல்லிட்டாங்க. அது வேணா தேவையில்லை.

0: மேடம்.
1: அப்படிதான் கிடையாது, அதாவது அவங்க ஸ்டைல்ல அவங்க சொன்னாங்க, உங்க ஸ்டைல்ல நீங்க சொல்ல போறீங்க.
0: ஏய், நான் அசிங்கப்பட்ட, அவமானப்பட்ட, வெக்கப்பட்ட, வேதனைப்பட்ட, துக்கப்பட்ட, துயரப்பட்ட, கஷ்டப்பட்ட, காலப்பட்டோம், இவ்வளவு பண்ணி திருந்தலையா நீ?
1: எப்படி நீங்க இது யாருக்கும் சொல்ற மாதிரி இருக்குதே, யாருக்கு சொல்றீங்க? நம்ம ரெண்டு பேருமே இல்ல, யாரும் அங்க பக்கத்துல இருக்கிறாங்க.
0: வடிவேல் சார பார்த்து ஒரு காமெடின்னு பேசுவாரு.
1: ஓகே ஓகே, நான் நினைச்சேன் பக்கத்துல யாரையும் புடிச்சு வச்சுதான் பேசுறீங்க போல
0: இருக்குன்னு. ஒரு காமெடி ஒண்ணு, இது பஸ் காமெடி. வீட்டுக்கு வாங்க.
1: நாங்களே வந்து அந்த ஒரு கட்ல வந்து ஒரு நாலு லைன் இருக்கும், அதையும் நாங்க 40 தடவை எழுதி உட்காந்து அத வரை எங்கடா நம்ம லைவ்ல பேச சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நாங்க மாங்க மாங்க உட்காந்து மக்க பண்றோம். நீங்க இவ்ளோ லெந்த் டயலாக், அதுவும்
2: ஆப்போசிட்ல பக்கத்துல நிக்கிற மாதிரி பேசுறாரு,
1: சீன்ல இருக்கிற மாதிரி பேசல, சீனுக்குள்ளேயே போய் பேசுறாரு நான் ஸ்டாப்பா. நாங்களும் நடுவுல ஏதோ பிரேக் பண்றோம், சரி போயிட்டே இருக்குது வண்டி நிக்காம, நினைக்கிறேன் பஸ்லயே போயிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேன். ஓகே சார், சூப்பர் சூப்பர், நிறைய டேலண்ட் இருக்கு சார், இதெல்லாம் அப்படியே விட்டுறாதீங்க, மேலும் இதை மெருகேத்தி வேற லெவலுக்கு கொண்டு போகணும் நீங்க. ஓகேவா? நன்றி நன்றி சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். என்னமா ஒரு டயலாக், இவ்வளவு பெரிய டயலாக் எல்லாம் மூச்சு விடாம நம்மளால பேச முடியாது. நாக்கு இங்க வந்து டான்ஸ் ஆடுது. ஆனா இவ்வளவு பெரிய டயலாக் வந்து உண்மையாலுமே அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லிக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. யாராவது வந்திருக்காங்களா வரலையா? ஓகே ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவாக உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி இருக்கு. நிறைய நிறைய புது புது நேர்களை நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ஓகே, நிறைய பேர் வந்து கால் பண்ணி அவங்களோட திறமைகளை ஃப்ரீயா பேசலாம். ஏன்னா யாரும் நம்மளை என்னன்னு கேட்க போறது கிடையாது. போன் இடுங்க, டயல் பண்ணுங்க, எங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் காலிங். நம்ம எல்லா நேர்களுக்கும் ஒரு பெரிய நன்றிகளை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவாக பாடல் கேட்டுட்டு வாங்க.
3: सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
4: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
5: தினமும்
1: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
6: ஏய், இங்க நான் தான் கிங். இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
1: பாட்டு பாடவா?
7: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
7: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
1: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
7: மனம் விரும்புதே.

0: வணக்கம் நேர்களே, டைம் கரெக்டா 5:01 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நான் உங்க ஆர்ஜே ஆஷா வந்தாச்சு. சோ வழக்கம் போலவே நம்ம ஆர்ஜேஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பீச்சுக்கு போயிட்டு அங்க இருந்து ஷோ பண்றாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு எந்த பீச்ல எந்த ஆர்ஜே போயிருக்காங்க, என்னென்ன மாதிரியான ஃபன் கேம்ஸ், என்னென்ன மாதிரி எல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போலவே நானும் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். சோ அவங்க கிட்டயே பேசிடலாம். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம். எனக்கு வந்து அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே நீங்க ராக் பீச்ல தான் இருக்கேன். நான் டேக்காக மக்கள் நிறைய லீவுக்காக வந்திருக்காங்க. அண்ட் வெளியூர்ல இருந்தும் நிறைய பேர் நம்ம பாண்டிச்சேரியை லைக் பண்ணி வந்திருக்காங்க. அந்த மாதிரி பெங்களூர்ல இருந்து வந்த ஒரு கப்பல் உங்க நேம்
2: பிரியதர்ஷினி
1: மேம், எங்க இருந்து இருங்க?
2: பெங்களூர்ல
1: பாண்டிச்சேரி ஒரு நாள் நீங்க இப்ப இன்விசிபிள் ஆயிருங்க விஷயம் பண்ணலாம். அது வந்து இப்ப நடைமுறையில பண்ண முடியாத ஒரு விஷயம், இன்விசிபிள் ஆகி பண்ணலாம்னா எந்த விஷயம் பண்ணுங்க?
2: இன்விசிபிள் ஆகி பண்ணோம்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா வந்து அதுக்கு தகுந்த கண்டிஷன் போட்டிருக்கேன். சோ யாருக்கிட்ட ஜாஸ்தி இருக்கோ

0: உங்க வாழ்க்கையை வந்து இப்போ ஒரு சினிமா படமா எடுக்கலாம்னா அதோட டைட்டில் என்ன வைப்பீங்க? இப்ப இருக்கிறது உங்க லைஃப் நினைச்சு பார்த்து சொல்லுங்க.
1: வாழ்க்கையே சினிமா படம் எடுக்கணும்னா ஓகே,
0: லேடி டைகர். லேடி டைகர், வா சூப்பர். உங்களால ஒரு வாரம் மொபைல் இல்லாம இருக்க முடியுமா?
1: டெஃபினெட்லி நாட், டெஃபினெட்லி நாட்.
0: சரி, உங்களுக்கு ரொம்ப பயம் தர ஒரு விஷயம் என்ன இந்த உலகத்துல?
1: சரி,

0: சிஸ்டம் நான் எப்படி வரைக்கும் பண்ணிட்டாங்க, இனிமே இவங்க கிட்ட பேசி நம்ம ரிவர்ஸ் கவுண்டிங் சொல்றீங்களா? 20 லக்கம் மிஸ்டேக்லாம் சொல்லுங்க. சரியா? 1 2 3 ஸ்டார்ட். 20 19 18 17 16 15 13 11 7 5 4 3 2 1. ஓகே, எங்களுடைய எஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது சாங் பாட முடியுமா? உங்க கன்னடா சாங்கா இருந்தாலும் ஓகே, தமிழ் சாங்கா இருந்தாலும் ஓகே. தமிழ் தெரியுமா? தமிழ் சாங் ஏதாவது பாடுறீங்களா? நேயர்கள் ரொம்ப ரசிப்பாங்க.
1: சின்ன சின்ன ஆசை, கிடைக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, புரிந்து விட்ட ஆசை, வெண்ணில விட்டு முத்து விட ஆசை, இந்த பூமி முத்து விட ஆசை.
0: உங்கள் மனதுடன்

0: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
1: वंदे मातरम, प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
3: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
2: 5000 GB டேட்டா,
3: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூயல் பேண்ட் வைஃபை,
2: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
3: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன், மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
2: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: சென்னை, அதனால வீக்கெண்ட் இல்ல எப்பயாவது 3 days லீவ் இருக்கு அப்படின்னா உடனே ஒரு வீக்கெண்ட் கேட்ட வேணா வந்து அது பாண்டிச்சேரி தான்.
5: உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் பாண்டிச்சேரியில ஸ்பெஷலா? இந்த பீச்ல,
4: பீச்ல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப கிளீனா இருக்கும். அப்படியே உட்காந்துட்டோம்னா அப்படியே மெடிடேட் பண்ற மாதிரி அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த ஒரு பீசெட் மாதிரி இங்க வந்தா ஃபீல் பண்ணும்.
5: நீங்க மேம்? சின்ன வயசுல இருந்தே வர அப்பா அம்மா வந்து இந்த அரவிந்த ஆசிரமம் நிறைய கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க வந்தா இங்கேயும் பீச்சும் வந்துட்டு போறது.
6: உங்க பேர் பாப்பா?
5: அன்பிர் கிணியால்.
6: அன்பிர் கிணியால், வா, சூப்பரா இருக்கு. கடைக்குட்டி சிங்கம்ல வர ஹீரோயின் பேர் அன்பிர் கிணியால்.
5: மேம் உங்க பேர் மேம்?
6: சரணா.
5: சரணா மேம், நீங்க எத்தனை வருஷமா இங்க பாண்டிச்சேரி வரீங்க?
6: பசங்களுக்கு சின்ன
5: வயசுல இருந்தே வந்துட்டு இருக்கீங்க.
6: பக்கத்துல எங்கேயாச்சும்
5: ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாராவது?

0: வர கிடையாது. இந்த பாண்டிச்சேரிக்காகவே வரீங்க, பாருங்க நம்ம மணக்குள விநாயகருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. நாங்க இப்ப அலையோடு விளையாட அப்படின்னு ஒரு ஷோக்காக எஃப்எம் ரெயின்போல இருந்து வந்திருக்கோம் சார். ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து ஃபன்னியா தான் கேட்க போறோம். சோ நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண ரெடியா?
1: கண்டிப்பா.
0: இப்ப நான் கேட்க போறதுக்கு எல்லாம் ராங் ஆன்சர் பண்ணுவோம் சார். இந்தியாவோட தலைநகரம் என்ன?
1: சென்னை.
0: சென்னை, சூப்பர். சூரியன் எந்த திசையில் உதிக்கும்?
1: மேற்கு.
0: நீங்க தப்பா ஆன்சர் சொல்லணும், சப்போஸ் ரைட்டா சொல்லிட்டீங்கன்னா நேயர்களுக்காக ஒரு பாடல் பாடணும். சோ யோசிச்சு சொல்லுங்க, இது வரைக்கும் வின் பண்ணிட்டே வரீங்க. நம்ம பீச்ல கடல்ல என்னெல்லாம் இருக்கும்?
1: கடல்ல இருக்கும் பாம்பு இருக்கும்.
0: இருக்குமே, நீங்க சரியான சொல்லிட்டீங்க. நீங்க நேயர்களுக்கு ஒரு பாட்டு பாடி காமிக்கணும்.
1: எவ்வளவு பாட வராது.
0: சரி விட்டு கொடுத்துடலாம். சரி போர்த்து கொஸ்டின் போயிடலாம். பூனைக்கு எத்தனை கால்கள் சார்?
1: மூணு கால்.
0: மூணு கால், சூப்பர். ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள்?
1: ஆறு நாள்.
0: ஐயோ சார் வின் பண்ணிட்டாரு. அடுத்தது நம்ம இப்ப மேம் கிட்ட போலாம். மேம் இப்ப உங்ககிட்ட ஒரு வேர்ட் சொல்றோம் மேம், அதுல ஒரு அஞ்சு சாங்ஸ் பாடணும் மேம். அஞ்சு சாங்ஸ் இல்ல, ரெண்டு சாங்ஸ் வச்சுக்கலாம். மழை.
2: அழடா மழடா அனல் மழடா, அழகா சிரிச்சா புயல் மழடா.
0: என்ன பாட்டு?
2: மழை துளி மழை துளி மணிர் சங்கம்.
0: நிலா பார்க்க கூடாது, கொஸ்டின் பேப்பர்லாம் நான் மாத்தி மாத்தி கேட்கறேன். நிலா.
3: வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா.
0: ஆ சூப்பர். இன்னொன்னு
3: நிலவே வா வா.
0: ஓகே மேம், இப்போ ஒரு சினிமா படத்தோட ஒன் லைன் சொல்ல போறேன், அது என்ன படம்னு கண்டுபிடிக்கிறீங்களா? ஹீரோ வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அவங்களோட மம்மியும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். அவங்க ஹீரோவோட ஒய்ஃப் வந்து ஒரு ரொம்ப பயந்த சுபாவம், அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர். அப்ப அவங்க ஸ்கூல் டீச்சர் ஆகும்போது அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க ரொம்ப பிரேவா அந்த குழந்தைங்களை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வராங்க. என்ன படம்
4: இது? வந்து விஜயகாந்த்.
0: அதுல பாட்டு கூட சூப்பரா இருக்கும்.
4: விஜயகாந்த் மீனா எல்லாம் நடிப்பாங்க. நேம் வந்து கரெக்டா
0: தெரியல. சரி
4: சேதுபதி
0: ட்ரை பண்ணிட்டு. தேங்க்யூ மேம். ஓகே இப்ப உங்ககிட்ட வந்துடலாம் மேம். நீங்க என்ன மேம் உங்ககிட்ட வந்து எல்லாமே வந்து கற்பனை கொஸ்டின் மேம். அந்த கற்பனை கொஸ்டின் கேட்க போற, அதை நீங்க என்ன ஆன்சர் பண்றீங்கன்னு பாக்கலாம். பேப்பர் எல்லாம் கீழே விழுதே காத்துல பறிச்சது இருந்தாலும் நம்ம அலையோட விளையாடு ஷோவை சூப்பரா கொண்டு போக போறோம். இப்ப பீச்சுக்கு வந்திருக்கீங்க பாண்டிச்சேரிக்கு. திடீர்னு உங்க பேக்ல பாக்குறீங்க ஒரு கோடி ரூபாய் இருக்கு. என்ன மேம் பண்ணுவீங்க அதை வச்சு?
1: இங்கே எல்லாம் பீச் ரெசார்ட் எதுனா வாங்கி
0: வாங்கிடுவீங்க? ஐயோ இந்த மாதிரி ஒரு ஆன்சர் இது வரைக்கும் நான் கேட்டவங்க யாருமே சொன்னதில்லை. செம மேம், அப்படியா? வாங்கி இங்க வந்து வாடகை விட்டுருவீங்க. அதுல எங்களுக்கு வந்து எப்பவும் ரெயின்போல இருந்து வர உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பீங்க. கண்டிப்பா
4: வந்தீங்க.
0: ஓகே, உங்க கூட இப்ப ஒரு பேய் வருது, செல்ஃபி எடுப்பீங்களா இல்ல இந்த குழந்தை கூட்டு ஓடிடுவீங்களா?
4: பேயின் வர நம்பிக்கை
0: இல்ல. ஓகே, ஒரு டைம் டிராவலர் மிஷின் கிடைக்குது இப்போ. அந்த மிஷின்ல ஏறி நீங்க எந்த இயருக்கு வேணாலும் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா நீங்க எந்த இயருக்கு போகும்?
4: காலேஜ் டே.
0: காலேஜ் டேஸ். எந்த இயர் முடிச்சீங்க காலேஜ்?
4: 2015.
0: பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நான் மேரி
4: பண்ணிருக்கேன்.
0: சரி, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன?
4: நான் கோபப்படும் போது அமைதியா இருப்பாரு.
0: மம்மியா இவங்க?
4: மாமியார்.
0: மாமியார். ஏன்னா மம்மி எதிர்த்தா அது பேச முடியாதே, தைரியமா பேசுறீங்களே அப்படின்னு பாக்குறேன். இப்ப உங்க மாமியார் தான் உங்களை பெருமையா நினைக்க போறாங்க, ஏன்னா உங்க பிள்ளைய பத்தி நீங்க பெருமையா சொல்றீங்க. சொல்லுங்க.
4: அதான் நான் கோபப்படும் போது அமைதியா இருப்பாரு, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. உடனே ஆர்ஜூ எல்லாம் பண்ண மாட்டாரு என்கிட்ட.
0: ஓகே, இப்ப உங்களுக்கும் ஒரு சினிமா சிச்சுவேஷன் தான், ஒரு ஒன் லைன் சொல்ல போறேன், என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். நீங்களும் வந்துருங்க, ஏன்னா க்ளூ எடுத்து கொடுப்பீங்கல்ல. சினிமாவை பத்தி என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் லவ் பண்றாங்க சென்சுவல் எல்லா படத்துலயும் வர மாதிரி. ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு நினைச்சுன்னு ஹீரோயின் அவங்கள லவ் பண்றாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பாடி பில்டர் தான், அது தெரிஞ்ச உடனே பிரேக்அப் பண்ணிடுறாங்க. கரெக்ட் கரெக்ட். என்ன படம்?
4: இதுக்குதான்
0: என்ன படம் வரும்? அடிக்கடி சொல்ற ஒரு குறையான விஷயம், ஒரு நிறையான விஷயம் என்ன சொல்வீங்க? குறையெல்லாம்
4: இல்லன்னு பசங்களை பத்தி நானே சொல்லே கிடையாது.
0: அப்படியா? வீட்டுலதான் அவங்க மருமகளா வந்துட்டாங்க.
4: அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட எனக்கு தெரியாது. எல்லாமே அவங்க காலேஜ் சொல்ல முடிஞ்சது. எனக்கே
0: சத்தா. சரி, உங்க பசங்களை பத்தி உங்க ஃபேமிலியில இருக்க குழந்தை எத்தனை பசங்க?
4: ரெண்டு பேர் தான்.

0: ரெண்டு பேர், பொண்ணு பையனா? ஓ, இவங்களா? சார் வந்து உங்களோட சன் தான் பெரிய கருமகன். ஓகே ஓகே ஓகே. உங்களை பத்தி உங்க சார் இப்ப இவர் இருக்காரு, இவரை பத்தி ஒரு நல்ல விஷயம், இவர் மாத்திக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க?
1: கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பாரு, அதை மட்டும் மாத்திக்கணும். எல்லாத்துக்குமே மோட்டிவேஷனா இருப்பாரு.
0: சூப்பர் சாருக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்களேன்,
1: ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓகே, இப்ப வந்து நம்ம மேம் கிட்ட வந்துலாம். தமிழ் எல்லாம் படிக்க தெரியுமா மேம்?
0: படிக்கணும்.
1: நீங்க ஏதாவது எங்க நேயர்களுக்காக டங் ட்விஸ்டர் சொல்ல முடியுமா? ஃபைவ் டைம் சொல்லணும், மிஸ்டேக் இல்லாம ட்ரை பண்றீங்களா?
0: ட்ரை பண்றேன்.
1: முடியும் நினைக்கிறேன், கண்டிப்பா உங்களால முடியும். ரெடி ஸ்டார்ட், 1 2 3 நேர்களே கேளுங்க. ஒரு அழகான அம்மா நமக்காக வந்து இப்ப டங் ட்விஸ்டர் ஃபைவ் டைம்ஸ் மிஸ்டேக்கே இல்லாம சொல்ல போறாங்க.
0: பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் 10 மிளகாய். பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் 10 மிளகாய். பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் 10 மிளகாய். பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் 10 மிளகாய். பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் 10 மிளகாய்.
1: இப்ப சேர் பண்ணிடுங்க மேம்க்கு. எங்க நிகழ்ச்சியை ரொம்ப அழகா சிறப்பிச்சு கொடுத்தீங்க. தொடர்ந்து எங்க பாண்டிச்சேரிக்கு வாங்க. எங்க நேர்களுக்காக யாராவது பாட்டு பாட முடியுமா? ஆனா சூப்பர் போறீங்களா? ஓகே, உங்க எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே, அட்வான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பேப்பம் ரெயின்போ நேர்களே, நம்மளோட அலையோட விளையாடு ஷோ ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கீங்க பீச்ல. அடுத்தடுத்து பேசுறதுக்காக நேர்கள் ரெடியா இருக்காங்க. சோ தொடர்ந்து பேசலாம். பேப்பம் ரெயின்போ புதுவை 102.8 என்ற உங்கள் மனதோடு.
2: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
3: பாரத் சர்க்கார் கா லக்ஸ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
5: சிம் கார்டு இலவசம்,
4: அளவற்ற இலவச அழைப்புகள்,
5: 4 1 GB டேட்டா, 100 SMS,
4: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
5: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
4: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
5: கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: Everybody, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
7: மாடு சுத்தம் மனுஷத்தின் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க. மாடு சுத்தம் மனுஷத்தின் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்கமுக்க.

0: neck.
1: Hey, இங்க தாதா கிங். கண்ணா இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: பாட்டு பாடவா?
3: வேணாம் வேணாம்.
2: பாட்டு கேட்கவா?
4: இது ஓகே.
5: மனம் விரும்புது
4: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி.

0: புதுச்சேரி, என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: August 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर, परिवार, जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में 1 मिनट का मौन धारण करें।
4: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி
5: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி
4: துல்லியமான குரல் அழைப்புகள்
5: அவசரகால SOS ஆதரவு
4: கடினமான நீடித்த வடிவமைப்பு
5: நீடித்த நிலையான பேட்டரி
4: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
5: மேலும் தகவல்களுக்கு 1-800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
6: சென்னை தங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நாங்க காரைக்குடி கனக

let's go.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: BSNL ஓட புது செல்கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
4: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிடு.
3: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
4: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
5: யாருமே வெட்டப்படாம பேசினாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ மட்டும் பார்த்து வெட்டப்படுங்களா? ஓகே ஓகே, நான் தான் தப்பா சொல்லிட்டேன் மக்களே. இவங்க எல்லாம் ஃபேமிலிஸ் போல. சரி ஓகே, நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போல இருந்து வந்திருக்கோம். அலையோடு விளையாடுன்னு ஒரு ஷோ. இதுல இருந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரிக்கு நீங்க எத்தனாவது தடவை வரீங்க?

0: பாண்டிச்சேரி எவ்வளவு பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இறங்கி ஒரு பாட்டு பாடணும், பீச் சிச்சுவேஷன் கேட்ட மாதிரி என்ன டான்ஸ் ஆடுவீங்க? என்ன பாட்டு? நான் மெலோடியா பாடுவேன்.
1: என்ன
0: பாட்டு? போயிடலாம். ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து இமேஜினேஷன் பண்ணி கேட்க போறேன். அது ஒரு இமேஜினேஷன் தான். அந்த மாதிரி நடந்தா நீங்க என்ன பண்ணுங்க? நான் ஆளுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு கொஸ்டின் கேட்க போறேன், நீங்க ஆன்சர் பண்ணணும். சரி, உங்களுக்கு லைனாவே வரலாம். ஒரு நாள் இன்விசிபிள் ஆயிருங்க, மறைஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது வேணாலும் பண்ணலாம்னா.

0: இறங்கி ஒரு பாட்டு பாடணும் பீச் சிச்சுவேஷன் கேட்டமா என்ன டான்ஸ் ஆடுவீங்க? என்ன பாட்டு? நான் வந்து மெலோடியா பாடுவேன். என்ன பாட்டு? இப்ப நம்ம ஷோக்குல போயிடலாம். ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து இமேஜினேஷன் பண்ணி கேட்க போறேன். அது ஒரு இமேஜினேஷன் தான். அந்த மாதிரி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆளுக்கு ஒரு அஞ்சு க்வெஸ்சன் கேட்க போறேன், நீங்க ஆன்சர் பண்ணணும். சரி, உங்களுக்கு லைனாவே வரலாம். ஒரு நாள் இன்விசிபிள் ஆயிருங்க, மறைஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் எதுவுமே எனக்கு இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ஆசை இல்லையா? அப்ப எல்லாமே இப்படி வெளிப்படையாவே பண்றீங்க, அதனால இன்விசிபிள் ஆகி பண்ணணும்னு எந்த அவசியம் இல்ல. சரி, இப்ப உங்களுக்கு இந்த பீச்ல போயிட்டே இருக்கீங்க, ஒரு 500 கிடைக்குது, அதை வச்சு என்ன பண்ணுவீங்க?
1: ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன்.
0: ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. பயமா எல்லாம் இருக்காதா? ஐயோ, எப்படி இந்த காசு கிடைச்சது, யாரோட அப்படிங்களா? அதெல்லாம் பாத்துக்கலாம். கடவுளா? ஓ, சூப்பர். யார் இதை பதில் சொல்லுங்க? எது கொடுத்தாலும் கடவுள் கொடுக்கறது பாங்க அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஓகே, உங்ககிட்ட ஒரு டைம் டிராவல் மிஷின் கொடுக்குறேன். கொடுத்து இந்த இயர்க்கு நீங்க போய் என்ஜாய் பண்ணலாம். இல்ல, இந்த இயர்க்கு நான் போகணும், எனக்கு ஒரு ஆசை இருக்குமா? எந்த இயர்?
1: 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும்.
0: உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன், இப்போ அதேதான், இந்த வீட்டுல இப்ப இறங்கி ஒரு பாட்டு பாடலாம், என்ன பாட்டு உங்களுக்கு வரும் சொல்லுங்க? நீங்க ஒரு பாட்டு
1: பாடலாம்.
0: சரி, இண்டிபெண்டன்ஸ் டேனா உங்களுக்கு நினைவுக்கு வர ஒரு படம் சொல்லுங்க. நாட்டுப்பற்று மிக்க ஒரு படம், தமிழ் படம். ஓகே, ரெண்டு க்வெஸ்சன் இவங்க வந்து சொல்லல, ஃபைனலா உங்ககிட்ட வரலாம். உங்ககிட்ட வர கடவுள் இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு வரம் கேக்குறாரு. என்ன வரம் கேட்பீங்க?
1: அது எங்க கடன், ஃபேமிலி கடன் மட்டும் அடைக்க சொல்லுவேன்.
0: ஃபேமிலி கடன் அடைக்க சொல்லுவீங்க. ஓகே, அடுத்தது உங்களுக்கு ரொம்ப பயம் தர விஷயம் எது?
1: பயம் தர? ஆனா எல்லா விஷயத்துக்குமே பயப்படுறேன்.
0: எல்லா விஷயத்துக்குமா?
1: ஃபியூச்சர் நினைச்சு,
0: ஃபியூச்சர் நினைச்சு பயப்படுவீங்க. ஓகே ஓகே, அது மாதிரி பயப்படாதீங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் பிரைட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? டோன்ட் வரி அபவுட் தி ஃபியூச்சர். ஓகே, உங்களால ஒரு நாள் ஃபுல்லா இந்த ஒரே ஒரு ஃபுட் இருந்தா எனக்கு போதும், இதை சாப்பிட்டே நான் உயிர் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா எந்த ஃபுட்? ரிலேட்டிவா கூட இருக்கட்டும், இதுல அதிகமா யாரு போய் சொல்லுவான்? உங்களை மட்டும் விட்டுருங்க. அதிகமா என்ன அவர் சொன்ன அதிகபட்சம் போய்
1: சொல்லுவா? என்னன்னா என்ன பிடிச்சிருக்கும் சொல்லுவா. அதே மாதிரி வேற ஒரு பொண்ணு கேட்டா என்ன பண்ணுவா?
0: அதிகமா பொய் செல்வாளா? உங்களுக்கு பையனா ஒரு க்வெஸ்சன், தூக்கமா சாப்பாடா உங்களுக்கு குடிச்சது? சாப்பாடு. நான் எனக்கும் சாப்பிடணும்ல, அந்த மாதிரியா? ஓகே, உங்களுக்கு உங்ககிட்ட இப்ப மொபைல் டேட்டா போயிடுச்சுன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதுக்கு நல்லா ஆசையா பாத்துட்டே இருக்கீங்க, மொபைல் டேட்டா இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? போன் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, லவ் ஆர் மணி எது உங்களுக்கு முக்கியம்? லவ் தான் முக்கியம். ஓகே, உங்களை பத்தி உங்க அம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம்? என் பொண்ணு இப்படிப்பா அப்படின்னு பெருமையா சொன்னா
1: பொய் சொல்ல மாட்டா, எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பா.
0: ஒரு விஷயம் மாத்தணும்னு அம்மா உங்களுக்கு சொல்றது?
1: கோவப்படாத,
0: கோவம் அதிகமா படிக்கும். வாங்க, நீங்க உங்களுக்கு பீச்சுக்கு வர்றது உங்க லவர் கூட வர பிடிக்குமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலயே சொல்லிட்டீங்க. இப்ப ஒரு பாடலுக்கு உங்களை டான்ஸ் ஆட சொன்னா என்ன பாட்டு பாடுவீங்க? என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க? இனிஷியேஷன் தானே சாங். ஓகே, உங்க அண்ணன் வந்து ஒரு சினிமா பட கதாபாத்திரத்துல ஒப்பிட சொன்னா எந்த படத்துல வர ஹீரோ? சரி, உங்க வாழ்க்கைக்கு ஒரு பட தலை போச்சுமா? இது வரைக்கும் எத்தனை வயசு உங்களுக்கு?
2: 22.
0: இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்கல்ல, இத பேஸ் பண்ணி உங்க வாழ்க்கைக்கு ஒரு சினிமா பட டைட்டில் வைக்க சொன்னா என்ன டைட்டில் வைக்கலாம்? உழைப்பாளி அவரு, அதனால உழைப்பாளின்னு உங்களுக்கு பேர் வச்சிடலாம். ஓகேவா? உங்ககிட்ட வந்துடலாமா? உங்ககிட்ட வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன் எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு, அதனால நான் இப்ப கேட்க போறதுனா நீங்க மாத்தி மாத்தி ஆன்சர் பண்ணணும். உங்களோட

0: அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சர் பாகிஸ்தான். உங்களுக்கு சூரியன் எந்த திசையில் உதிக்கும்? நம்ம வீட்டுல உள்ள என்ன இருக்கும்? என்னடா இந்த குரூப், பலமான குரூப்பா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. நம்ம நேர்களும் ஹாப்பியா இருக்காங்க. சரி, லவ் ரிலேட்டடா ஒரு சாங், காதல். நல்ல காதல் தொடங்க. காதல் அவங்க மம்மி வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். ஹீரோட வைஃப் வந்து ரொம்ப பயந்த சுபாவம், அவங்க டீச்சரா இருப்பாங்க. அப்ப அவங்க ஒர்க் பண்ற பள்ளியை வந்து டெரரிஸ்ட் கைப்பற்றிடுவாங்க. அவ்வளவு ஒரு மைந்தாங்கொழியா இருந்தவங்க அந்த பிள்ளைங்களை காப்பாத்தணும்னு ரொம்ப போல்டாயி டான்ஸ் எல்லாம் ஆடி எப்படியோ வந்து எண்டில் அவங்க ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட அந்த குழந்தைங்களை காப்பாத்திடுவாங்க. என்ன படம்? தமிழ் படம், கொஞ்சம் மிடில் படம். விஜயகாந்த் சார் தெரியல. சரி, ஓகே, எல்லாம் ரொம்ப யங்ஸ்டரா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு வந்து இதை பத்தி தெரியல. படம் வந்து சேதுபதி ஆகி பேசிக்க நம்ம தங்கச்சு போயிடலாம். திரும்ப கூப்பிட்டுங்களா பேப்பர? யார் பேச போறீங்க? தமிழ் யாருக்கு தெரியும்? எந்த எந்த தங்கச்சு பண்ண போறீங்க? பாத்தே சொல்லலாம். அவ்வளவு எல்லாம் பயப்படாத, பாத்தே சொல்லலாம். குழந்தைகளுடன் விளையாட சுலபமாகவும். அது வந்து எப்படிமா ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. ரொம்ப டைம் தெரியல. சரி, இந்த எப்போ நேர்களுக்காக ஒரு சாங் சேர்ந்த மாதிரி பாடுங்களா? எல்லாரும் சேர்ந்த மாதிரி. ஓகே, சூப்பரா ஃபன் பண்ணீங்க. கேரளாவில இருந்து வந்து நம்ம பாண்டிச்சேரி பீப்புளுக்காக இவ்வளவு அழகா வந்து ஃபன் பண்ண நம்ம மேயர்களுக்கு எப்ப ரெயின்போவின் சார்பாக வச்சு ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க அடையோடு விளையாடி ஷோவை. இன்னும் நிறைய ஃபன்னியஸ்டான மூமெண்ட் எல்லாமே நம்ம ஷோல இருக்க போகுது. தொடர்ந்து கேளுங்க எப்ப ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
1: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
2: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.
3: பைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின்

We're gonna blow the speakers, baby. Once again, Vijay.

0: வெல்கம் பேக். டைம் கரெக்டா 5:54 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை. இன்னைக்கு நம்ம ராக் பீச்ல இருந்து ஆஜி சோனி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் யார் கூட பேசுறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ
1: ஹலோ, வெல்கம் வெல்கம் வெல்கம். அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக அகைன் நம்ம ஒரு வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் கூட தான் பேச போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்காங்க. சார் வணக்கம் சார், உங்க பேர் சார்?
2: என் பேர் கணபதிமா.
1: கணபதி சார்.

0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: திருப்பூர்ல இருந்து வர்றேம்மா.
0: என்ன விஷயமா பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கீங்க?
1: சித்தன் மருத்துவமனைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை.
0: இப்ப பீச்சுக்கு வர காரணம் என்ன சார்?
1: கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் இருந்துட்டு அப்புறம் போலாம் அப்படின்ட்டு.
0: நடந்ததுன்னா இப்ப உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் பீச்ல கிடைக்குது, உங்க பேக்ல யாரோ வச்சுட்டு போயிடறாங்க, என்ன பண்ணுவீங்க சார்?
1: எடுத்துக்கொண்டு கவர்மெண்ட் ஆபீசர்ட்ட கொடுத்துட்டு போயிருக்கேன்.
0: சூப்பர், வெல்டன் சார். நான் இந்த பதில எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். வெரி குட். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து நீங்க மறைஞ்சுக்கலாம், நீங்க உங்களை யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன விஷயம் பண்ணுவீங்க?
1: யாருக்கும் என்ன தொந்தரவு கொடுக்காம ஒரு இடத்துல இருந்து
0: பாத்துக்கிட்டு
1: இருக்காங்க.
0: ஓகே, உங்க வாழ்க்கையை ஒரு சினிமா படமா எடுத்தா என்ன பெயர் வைக்கலாம் சார்? என்னன்னு யோசிக்கிறாங்க.
1: முடிவுமா எடுத்துட முடியுது,
0: கடைசி முடிவு அப்படின்னு வைக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் நடிகை, அந்த காலத்து நடிகர் நடிகை?
1: எம்ஜிஆர்.
0: நடிகை? உங்களுக்கு பாடல் ஏதாவது பாட தெரியுமா? சினிமா பாடல்கள் அவ்வளவு எல்லாம் வராது. ஓகே, நீங்க மொபைல் எல்லாம் யூஸ் பண்றது உண்டா
1: சார்?
0: கொடுக்கூடாது. பொழுதுபோக்குக்காக இந்த விஷயம் எனக்கு நல்லா பண்ண தெரியும், சின்ன வயசுல இருந்தே இதை பண்ணுவனா, எந்த விஷயம் அது?
1: எனக்கு ஒரே இது டிரைவிங் மட்டும்தான்.
0: அதுதான் உங்க மூச்சு பேச்சு உயிர் எல்லாமே? எத்தனை வயசுல சார் கத்துக்கிட்டீங்க டிரைவிங்?
1: ஆட்டோ ஓட்டணும் வேளச்சேரியில, சென்னையில. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹெவி ஆகி இப்போ லாரி பஸ் என்ன எல்லாமே ஓட்டு.
0: சரி, ஓகே சார். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டா மாத்தி மாத்தி பதில். இந்தியாவின் தலைநகரம்
1: என்ன? தலைநகரம் சென்னை.
0: சென்னை, ஓகே. சூரியன் எந்த திசையில் இருக்கு?
1: கிழக்கு திசையில் இருக்கு.
0: சொல்லணும். ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள்?
1: 15 நாட்கள்.
0: இன்னும் ஒரு க்வெஸ்சன் வந்து சொல்லிடுங்க, தப்பா உங்களை விட்டுறேன் நான். சாப்பிடும் போது என்ன என்ன குடிக்கணும்?
1: சாராயம் குடிக்கணும்.
0: சரி, தப்பா தான் சொல்ல சொன்னேன் சார். ஆனா இந்த பதில நான் எதிர்பார்க்கல. சரி, டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும்னு ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். மழை வந்தாலும் என்ன பண்ணுவீங்க?
1: புரியல.
0: இன்னும் வந்து அம்மா வந்து மறக்க முடியாது, உங்க அம்மா உங்களுக்கு சின்ன வயசுல பண்ண அட்வைஸ், ஒரு அறிவுரை?
1: நல்லா படிதானதான் சொல்லி
0: கொடுத்தாங்களா
1: சார்? அந்த வயசுல அந்த knowledge வரல எனக்கு.
0: அத உணர்றீங்க?
1: இப்போ உணர்
0: பாக்குறீங்கல்ல, இந்த கடற்கரை கேட்ட மாதிரி ஒரு சாங் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க, பாட்டு மட்டும் பீச் ரிலேட்டட் ஆன ஏதாவது ஒரு பாட்டு.
1: கடலோர கவிதையின ஒரு பாட்டு இருக்கு, சத்யராஜ் பாங்க.
0: ஓகே சார், ஓகே, சூப்பரா வந்தீங்க, கூட ஷேர் பண்ணீங்க உங்களோட விஷயங்கள் எல்லாமே. ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. தொடர்ந்து கேளுங்க இதே ரெயின்போ புதுவை 102.8 என்று.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
3: இது ஓகே. மனம்
1: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.

0: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
1: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
0: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
1: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
0: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
1: கண்டிஷன் சப்ளை.
2: அலையோடு விளையாட நிகழ்ச்சியோட நிறைவுத்தனத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ,
3: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாட. இன்னைக்கு அலையோடு விளையாட நிகழ்ச்சி நம்ம ராஃபிஸ்ல ரொம்ப நல்லா போச்சு. நிறைய வெளியூர்ல இருந்து வந்த நேர்கள் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. சோ நேர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு பண்ணா இருந்திருக்கும். இதோட நான் வந்து இந்த நிகழ்ச்சியை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் பை ஃப்ரம் சோனி அண்ட் உங்க எல்லாருக்குமே ஹாப்பி அட்வான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே.
2: தேங்க்யூ சோனி.

0: நேர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகளை கேட்கலாம்.
1: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள்.

0: வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை 7 மணிக்கு வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். சுதந்திர தினமான நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி செங்கோட்டையில் இருந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். புதுச்சேரியில் நாளை காலை கடற்கரை சாலையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொள்கிறார். வீராம்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற செங்கழுநீர் அம்மன் ஆலய தேர் திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். இனி விரிவான செய்திகள். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் இந்தி மற்றும் ஆங்கில உரைகள் இன்று மாலை 7 மணிக்கு ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் குடியரசுத் தலைவரின் உரை இடம்பெறும். தூர்தர்ஷனில் குடியரசுத் தலைவரின் இந்தி மற்றும் ஆங்கில உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவங்கள் இடம்பெறும். குடியரசுத் தலைவர் உரையின் பிராந்திய மொழிபெயர்ப்பை ஆகாஷ்வாணி இன்று 9:30 ஒலிபரப்பும். 80வது சுதந்திர தினமான நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் இருந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். விழாவின் போது 21 குண்டுகள் முழங்க மூவர்ண கொடி ஏற்றப்பட உள்ளது. இந்திய விமானப்படையின் MI-17 விமானங்கள் மூலம் விழா பகுதி மீது மலர்களை சொரியவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். சுதந்திர தின விழா குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: இவ்வாண்டு சுதந்திர தின விழா வந்தே மாத்திரம் தேசபக்தி பாடலின் 150 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலும், விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் ஆற்றல்மிகு இளையோர் சக்தியின் முக்கிய பங்களிப்பை கொண்டாடும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை முதல் முறையாக செங்கோட்டை கொண்டாட்டங்களின் போது வந்தே மாத்திரம் தேசபக்தி பாடல் இசைக்கப்பட உள்ளது. தேசிய மாணவர் படையினர் மற்றும் மை பாரத் தொண்டர்கள் தேசிய கீதத்தை தொடர்ந்து வந்தே மாத்திரம் பாடலை இசைக்க உள்ளனர். தேசிய மாணவர் படையின் முப்படை பிரிவுகளைச் சேர்ந்த 2500 மாணவ மாணவிகள் மை பாரத் தொண்டர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். வாழ்வின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 5000 பேர் விழாவை நேரில் காண சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் விஸ்வகர்மா திட்ட கலைஞர்கள், முத்ரா திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பெண் தொழில் முனைவோர், ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற சாலையோர வியாபாரிகள் மற்றும் பாரத் டாக்ஸி டிரைவர்கள் இதில் அடங்குவர். சுதந்திர தின விழாவையொட்டி தலைநகரில் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். பாதுகாப்பு படையினர் 15,000 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செங்கோட்டை பகுதியில் 5,000 CCTV கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தையொட்டி மக்களிடையே தேசப்பற்று மற்றும் கொண்டாட்ட உணர்வை தூண்டும் வகையில் நாடு முழுவதும் முக்கியமான 343 இடங்களில் பேண்டு வாத்திய நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: பிரிவினை கால கொடுமைகளை நினைவு கூறும் நாளான இன்று, இத்தகைய கொடுமைகளால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பெரும் துயருக்கு ஆளானவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அஞ்சலி செலுத்தியுள்ளார். 1947 August 14 நாள் வரலாற்றின் மிக கொடூரமான அத்தியாயத்திற்கு சாட்சியமாகவே நீடிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். பிரிவினையின்போது வீடுகள், சொத்துக்கள் மற்றும் அன்பானவர்களை விட்டு புலம்பெயர நேர்ந்த லட்சக்கணக்கிலான மக்களின் துயரங்களை இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக் கூறுவதன் மூலம் மறுபடியும் நாட்டை துண்டாட முயலும் சக்திகள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதை உறுதிப்படுத்துவதே பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்களும் சமூக ஊடகத்தில் அஞ்சலி பதிவு வெளியிட்டுள்ளனர். போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுவோர் வெளிநாடுகளுக்கு தப்பினாலும் அவர்களை தேடிப்பிடிக்க அரசு அயராத முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போதை மருந்து கடத்தல் புள்ளி வீரேந்திர சிங் பயோசா இன்று அதிகாலை டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து இறங்கிய போது போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பினரால் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். UAE அதிகாரிகள் மற்றும் இந்திய ஏஜென்சிகளுக்கு இடையிலான தொடர் ஒருங்கிணைப்பு காரணமாகவே இது சாத்தியமாகி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். போதை மருந்து கடத்தல் புள்ளிகள் மற்றும் இதர குற்றவாளிகளை தேடி பிடித்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான குளோபல் ஹண்ட் நடவடிக்கையின் கீழ் துருக்கியிலிருந்து முகமது சலீம் தோலா, மலேசியாவிலிருந்து நவீன் சிக்கர் ஆகியோர் ஏற்கனவே இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காவல், தீயணைப்பு, ஊர்காவல் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையில் சிறப்பாக பணிபுரிந்த மற்றும் வீரதீர செயல் புரிந்த 1057 பேருக்கு மத்திய அரசு பதக்கங்களை அறிவித்துள்ளது.

0: இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீரதீர செயல் புரிந்த 197 பேரும் இதில் அடங்குவர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் நாளை காலை கடற்கரை சாலையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொள்கிறார். சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினருக்கு விருது மற்றும் பதக்கங்களை அவர் வழங்குகிறார். விழாவின்போது பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன. விழாவை ஒட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாமிலும், குடிமைப் பொருள் வழங்குதுறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து மாகேயிலும், வேளாண் அமைச்சர் திரு ராஜசேகரன் காரைக்காலிலும் தேசிய கொடி ஏற்றவுள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் இன்று கடற்கரை சாலை காந்தி திடலில் ஹர்கர் திரங்கா கண்காட்சியை தொடக்கி வைத்தார். வீடுதோறும் மூவர்ண கொடி ஏற்றுவதை ஊக்குவிக்கும் வகையில் வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் உணர்வை கருப்பொருளாக கொண்டு கலை பண்பாட்டுத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இக்கண்காட்சியின் தொடக்க விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மூவர்ண கொடியுடன் படம் எடுத்துக் கொள்ள செல்ஃபி பாயிண்ட் வசதியும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. ஹர்கர் திரங்கா தொடர்பான இதர நிகழ்வுகள் குறித்து ஒரு தொகுப்பு.
2: ஹர்கர் திரங்கா இயக்கத்தின் ஒரு பகுதியாக காரைக்காலில் காவல்துறை சார்பில் உரிய பாதுகாப்புடன் இன்று நடைபெற்ற படகு பேரணியில் தேசிய கொடியால் அலங்கரிக்கப்பட்ட சுமார் 60 காவல்துறை படகுகள், சுங்கத்துறை படகுகள் மற்றும் மீன்பிடி படகுகள் கலந்து கொண்டன. அரசலாறு மற்றும் கடற்கரை பகுதிகளும் மூவர்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரி காவல்துறை துணைத் தலைவர் திரு சத்யசுந்தரம், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏனாமில் மை பாரத் அமைப்பினர் மற்றும் நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்கள் இணைந்து இன்று ஹர்கர் திரங்கா சைக்கிள் பேரணி நடத்தினர். தொடர்ந்து ராஜீவ் ரிவர் பீச் பகுதியில் ஸ்வச்சதா இயக்க பணிகளிலும் இவர்கள் ஈடுபட்டனர். மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா மற்றும் இதர அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரில் இன்று நடைபெற்ற ஹர்கர் திரங்கா வாக்கத்தான் நிகழ்வை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஜிப்மர் மருத்துவர்கள், ஊழியர்கள், செவிலியர்கள் மற்றும் மாணவர்கள் மூவர்ண கொடி ஏந்திய வண்ணம் இதில் கலந்து கொண்டனர்.
0: வீராம்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற செங்கழு நீரம்மன் ஆலய தேர் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு தேரிழுத்தனர். செங்கழுநீர் அம்மன் ஆலய தேரோட்டத்தை ஆளுநர் தொடக்கி வைப்பது பிரெஞ்சு ஆட்சிக் காலத்திலிருந்தே வழக்கமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தென்னக பண்பாட்டுத்துறையுடன் இணைந்து மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி கலை விழா நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளது. வேளாண் அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் தலைமையில் நடைபெறும் தொடக்க விழாவில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கலை விழாவை தொடக்கி வைக்கிறார். உள்ளூர் கலைஞர்கள் மட்டுமின்றி குஜராத், தெலுங்கானா, கேரளம் உள்ளிட்ட வெளிமாநில கலைஞர்களும் இவ்விழாவின்போது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை வழங்கவுள்ளனர். கலை நிகழ்ச்சிகள் காரைக்கால் கடற்கரை திடல் மற்றும் திருநள்ளாறு ஆங்கில பூங்காவில் நடைபெறும். காரைக்காலில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசுக்கடை உரிமம் பெற ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று முதல் செப்டம்பர் 10 வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும், அதற்கு மேல் அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழை இருக்கலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகப்பட்டினத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை 7 வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். சுதந்திர தினமான நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி செங்கோட்டையிலிருந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். புதுச்சேரியில் நாளை காலை கடற்கரை

தானையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொள்கிறார். வீராம்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற செங்கழி நீரம்மன் ஆலய தேர்த்திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுகா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு வாங்கணும். டெவர் உதவியாக ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444 7 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைக்கும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:22 மனம் பெறுவதே நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி, எஃப்எம் ரெயின்போ 102.8ல மொதல் ஆளா நான் தாங்க பாட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
1: கண்ணன் சார் எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு சார்.
2: அந்த சூப்பரோட ஒரு படம் கொடுங்க, சிந்தாமல் சிதறாமல் படம். பாடல் வந்து சற்று முன் கிடைத்த தகவல் படி தொலைந்து போனது என் இதயம் அடி. அந்த
1: பாடல் சூப்பரான பாடு சார். பாட்டு வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
2: நன்றி மேடம்.
1: நேர்களை இதே மாதிரி உங்களோட பாட்டை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ணுங்க 2271760 2271760.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
4: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
5: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணி இருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா, எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவசம் மின்சாரம்.

0: நேரம் 6:30 மனம் மருமதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இப்போ தனக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்கணும்னு ஒருத்தர் லைன்ல வந்திருக்காரு, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாரு, எங்க இருந்து சொல்லுங்க?
1: இளமாங்கலம் ஆர் முருகன், படம் வந்து பாண்டியன், பாடல் வந்து பாண்டியன்னா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா. இந்த பாடல் வந்து நமது பாண்டிச்சேரி நிலையத்துல பாண்டிச்சேரிய பீச் வர ஏற்றது. அனைவருக்கும் பயணம் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: அடடா, கடை கடைன்னு சொல்ல வந்ததெல்லாம் பிளான் பண்ணி சொல்லிட்டீங்களே சார், தேங்க்யூ சார். பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேடம், உங்களுக்கு நன்றி, மாலை வணக்கம்.
0: நேர்ல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ண கால் பண்ணுங்க. 2271760 2271770.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
5: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: 14 அகஸ்ட் 1947, भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर, परिवार, जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में एक मिनट का मौन धारण करें।
4: நேரம் 6:38. பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த நாள்ல, அதுக்கடுத்து சனி ஞாயிறு லீவை கொண்டாடுற இந்த நேரத்துல எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். எனக்கு பிடிச்ச பாட்டில் இந்த பாட்டை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாட்டு கேட்டுக்க வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே சார், என்ன பாடல் வேணும் சார்?
5: மண் விடுதலை பெற்றும் ஆண்டுகள் என்பது பெண் உரிமை, பெண் விடுதலை பெற பெருமதி இனி ஒரு சுதந்திரம், தங்கள் விருப்பமே எங்கள் விருப்பமே ஒரு பாடல்.
4: ஓகே சார், இனி ஒரு சுதந்திரம் அந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணவைக்கு நன்றி சார்.
5: நன்றி.
4: நேர்ல இதே மாதிரி உங்க விருப்ப பாடல எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ண கால் பண்ணுங்க. 2271 7 0 2271 7 0.

0: நேரம் 6:43 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்லை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ண கால் பண்ணுங்க. 2271 7600 2271 7700 வெளியூர் நேயர் 0413 நம்பரை சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. கால் பண்ணுங்க, நாங்களும் வெயிட்டிங், நீங்களும் கேட்கலாம் அழகான பாடல்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தார் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.
4: நேரம் 6:50. மனம் விரும்பதே நிகழ்ச்சிக்காக FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் கேட்க நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்
4: சார். உங்க பேரு, இங்க இருந்து பேசுறீங்க?
5: திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
4: ஓகே சார், நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கு சார்,
5: ரொம்ப சந்தோஷம்.
4: என்ன பாடல் வேணும் சார்?
5: ஆசைப்படுத்த புல்வெளி தண்ணில ஒரு அற்புதமான பாடல். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம்
4: சொல்லுங்க.
5: இமைக்கதிர் மலர்ந்து இளங்கதிர் எழுந்தது, பூமி எனும் விளக்கின் வெளிச்ச திரியாக, தங்க தறி நூலா எங்கும் ஒளி பொங்க, பூமி மேல் பொன்முலாம் பூசிதான் செந்நிலக் கதிரோல், புள்ளிகள் பள்ளி இசைக்க பூங்கொடிகள் தலையசைக்க, புதுமலரின் வாசம் பூ தென்றலிலே வீசும், புன்னுணியில் பூவாட்டம் பனிகள் தலையாட்டும், பூக்களிலே தேனூற வண்டுகளின் கரியாட்டம், மங்கை அவள் மகிழ்ந்திருந்தாள் கனவினிலே வெள்ளோட்டம், அதிகாலை இன்னிசை ஆலயமணி பன்னிசை.

0: எதியோரம் ஒலித்திட கவியாரம் சொலித்திட்டாள் புல்வெளி தனியில்.
1: போதுமா சார்?
0: போதும் மேடம், நன்றி மேடம்.
1: ஓகே சார், பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேர்களை இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ண கால் பண்ணுங்க 2271 7607, 2271 7607.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை 7 மணிக்கு வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். சுதந்திர தினமான நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி செங்கோட்டையில் இருந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். விழாவின் போது 21 குண்டுகள் முழங்க மூவர்ண கொடி ஏற்றப்பட உள்ளது. இந்திய விமானப்படையின் MI-17 விமானங்கள் மூலம் விழா பகுதி மீது மலர்களை சொரியவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். புதுச்சேரியில் நாளை காலை கடற்கரை சாலையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொள்கிறார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று நகராட்சி கட்டிடத்தில் பிரிவினை கொடுமை

மிகள் நினைவு தின கண்காட்சியை தொடக்கி வைத்தார். கடற்கரை சாலை காந்தி திடலில் ஹர்கர் திரங்கா கண்காட்சியையும் அவர் திறந்து வைத்தார். காரைக்காலில் காவல்துறை சார்பில் இன்று நடைபெற்ற படகு பேரணியில் தேசிய கொடியால் அலங்கரிக்கப்பட்ட சுமார் 60 படகுகள் கலந்து கொண்டன. ஏனாமில் மை பாரத் அமைப்பினர் மற்றும் NSS மாணவர்கள் இணைந்து ஹர்கர் திரங்கா சைக்கிள் பேரணி நடத்தினர். புதுச்சேரி ஜிப்மரில் இன்று நடைபெற்ற ஹர்கர் திரங்கா வாக்கத்தான் நிகழ்வை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். வீராம்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற செங்கழிநீர் அம்மன் ஆலய தேர் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். காரைக்காலில் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தென்னக பண்பாட்டுத்துறையுடன் இணைந்து மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி கலைவிழா நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேயர்களே, மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

கரியர். சொசைட்டியேஜ் எ ஹோல் ஷுட் பி சென்சிட்டிவ் டுவார்ட்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபோஸ்டரிங் எ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் டுவார்ட்ஸ் தேம் அண்ட் அப்ஹோல்டிங் தேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். மை டியர் ஃபெலோ சிட்டிசன்ஸ், வி டேக் ப்ரைட் இன் அவர் ட்ரெடிஷன் ஆஃப் ஓவர்கமிங் த ஃபோர்ஸஸ் ஹோஸ்டைல் டு ஹியூமனிட்டி ஃபார் அப்ஹோல்டிங் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ். ஆன் 26th ஆஃப் ஜூலை வி அப்சர்வ் கார்கில் விஜய் திவஸ். அர்லியர் ஆன் த 7th ஆஃப் மே வி கோமெமரேட்டட் த கம்ப்ளீஷன் ஆஃப் 1 year சின்ஸ் த லான்ச் ஆஃப் ஆப்ரேஷன் சிந்தூர். வி ரிமெம்பர் த அன்மேஸ்ட் வேலோர் ஆஃப் அவர் ஆர்ம் ஃபோர்ஸஸ் தட் ஹிஸ்டோரிக் ஆப்ரேஷன் அகேன்ஸ்ட் டெரரிசம் டெமோன்ஸ்ட்ரேட்டட் த கேப்பபிலிட்டி ஆஃப் த இண்டியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் டு ஆக்ட் வித் ப்ரெசிஷன். இட் சென்ட் எ கிளியர் அண்ட் ஃபார்ம் மெசேஜ் டு டெரரிஸ்ட் அண்ட் தோஸ் ஹூ சப்போர்ட் தெம் தட் நோ மேட்டர் வேர் தே ஹைட் தே வில் ஹேவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் யர் ஆக்ஷன்ஸ். சஸ்பென்ஷன் ஆஃப் த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வித் த கண்ட்ரி தேட் ஹார்பர்ஸ் டெரரிசம் இஸ் எ டிசிசிவ் ஸ்டெப் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அவர் நேஷன், ஸ்பெஷலி த ஃபார்மர்ஸ். ஃபார் டிகேட்ஸ் நக்சலிசம் போஸ்ட் எ சீரியஸ் சேலஞ்ச் டு த நேஷன். மேக்கிங் இண்டியா நக்சல் ஃப்ரீ இஸ் எ மேஜர் அச்சீவ்மெண்ட். டுடே என்தூசியாசிசம் ப்ரிவெல்ஸ் இன் த ஏரியாஸ் ஒன்ஸ் அஃபெக்டட் பை நக்சலிசம். ஆல் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இஸ் அண்டர் வே இன் தீஸ் ரீஜியன்ஸ். எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் took part in the Bostar Olympics and many artists showcased their talent in Bostar Pandum, which were enjoyed by a large number of people. 12 forts built to safeguard national pride associated with the Maratha military tradition have been included in the UNESCO World Heritage List last year. And this year, Sarnath, the site of Bhagavan Buddha's first sermon, has been included in the UNESCO World Heritage List. On the one hand, Bharat Bhumi has monuments of spirituality associated with Bhagavan Buddha. It also has symbols of our impressive ability to fight for preserving our pride and glorious traditions on the other. My dear fellow citizens, the development and well-being of every Indian is the real objective of building Viksit Bharat. The great nationalist writer Gurjada Appa Rao, who wrote in Telugu, conveyed a timeless message of patriotism in one of his songs. Desh munnu priminchu mona, manchi onnadi penchu mona, desh motte matti kadoi, desh monte manusuloi. The essence of these lines is love your country, foster goodness. A nation is not just its land, the nation is all its people. It is my belief that with the participation of the society and efforts of the government, people in every village, each town and all households across India will become healthier, happier and prosperous. With this all-inclusive spirit of patriotism, let us devote ourselves to the sacred national goal of transforming Swatantra Bharat into Viksit Bharat. Thank you. Jai Hind. ஜெய் பாரத்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்திய பொருளாதாரம் உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதாரமாக தொடர்ந்து முன்னேறி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று மாலை வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் மக்களுக்கு உரையாற்றிய அவர், சுயசார்பு இயக்கத்தினால் இந்திய பொருளாதார முன்னேற்றத்தின் அடித்தளம் மேலும் வலுவாகி இருப்பதாக கூறினார். தேச நலன்களே இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படையாக திகழும் அதே வேளை, இந்தியா வசுதேவ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலக அமைதி, பேச்சுவார்த்தை மற்றும் ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையால் இந்திய பாதுகாப்பு படைகளின் துல்லிய திறன்களை இந்தியா புரிந்து கொண்டுள்ளதாகவும், நக்சல் பிரச்சினையிலிருந்து விடுபட்டு இருப்பது நாட்டின் மிகப்பெரிய சாதனை என்றும் அவர் தெரிவித்தார். வறுமையிலிருந்து 25 கோடி இந்தியர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், ஜன்தன் வங்கிக் கணக்குகள் மூலம் 59 கோடி பேர் வங்கி கட்டமைப்பில் இணைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். எதிர்கால இந்தியாவின் சிற்பிகளான மாணவர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் பொதுத் தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தம் கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதை

குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். சுதந்திர இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய இந்தியாவாக மேம்படுத்துவதற்கான விக்சித் பாரத் இலக்கை எட்ட மக்கள் அனைவரும் அரசுடன் இணைந்து அர்ப்பணிப்பு உணர்வுடன் பாடுபட வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் தமது உரையில் கேட்டுக் கொண்டார். சுதந்திர தினமான நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி செங்கோட்டையிலிருந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். விழாவின்போது 21 குண்டுகள் முழங்க மூவர்ண கொடி ஏற்றப்பட உள்ளது. இந்திய விமானப்படையின் MI-17 விமானங்கள் மூலம் விழா பகுதி மீது மலர்களை சொரியவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். வர்த்தக புலனாய்வு மற்றும் பகுப்பாய்விற்கான இணையதளம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏற்றுமதி 2021 ஆண்டு ஏற்றுமதி கொள்கையின் இலக்குகளை தாண்டி 4,900 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03
2: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.
1: நேர்லினும் சில நொடிகளில் தொடர்வது மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

நேயர்களே, மேதக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்கலாம்.
1: எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, வணக்கம். நம்முடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த தேசிய திருவிழாவிற்கான வாழ்த்துக்களை குடிமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில மணி நேரங்களில் தனது 80வது சுதந்திர தினத்தின் தொடக்கத்தை நமது தேசம் கண்டுகளிக்கப் போகிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வரும் இந்தியர்கள் அனைவரும் இந்த திருவிழாவை மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் கொண்டாட இருக்கிறார்கள். மூவர்ண கொடி நமது சுதந்திரத்தின் அடையாளம். அந்த கொடியை மிகுந்த பெருமிதத்தோடு நாம் ஏற்றி வைக்க இருக்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 அன்று அடிமைத்தனத்தின் சங்கிலிகளிலிருந்து பாரத மாதா விடுவிக்கப்பட்டாள். ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திர இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவராக மாறினர். தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அனைத்து குடிமக்களும் பயன்படுத்திக் கொள்வதையும் இந்தியாவை உலகின் முதன்மையான நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி அவர்கள் பணியாற்றுவதையும் உறுதி செய்வதிலேயே இந்திய சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் அடங்கியுள்ளது. அர்ப்பணிப்பு மிக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், வளர்ச்சியில் அக்கறை கொண்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், சுகாதார சேவைகளை வழங்கும் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், நமக்கு உணவளிக்கும் கடின உழைப்பாளிகளும் அன்னதாத்தாக்களுமான விவசாயிகள் என அனைவரும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் தங்கள் முயற்சிகளின் மூலம்

பங்களித்து வருகின்றனர். திறமையான விளையாட்டு வீரர்கள், கைவினைஞர்கள், கலைஞர்கள், தொலைநோக்கு பார்வையுடைய அறிஞர்கள், தனியார் துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் அயராது உழைக்கும் பணியாளர்கள், கடமை உணர்வுள்ள அரசு ஊழியர்கள், நமது பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் பெரிய மற்றும் சிறிய முதலீட்டாளர்கள், தன்னலமற்ற சமூக பணியாளர்கள், தூய்மை இந்தியா இயக்கத்தின் முன்களப் பணியாளர்களான அனைத்து சஃபாய் மித்ராக்களும் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றுகின்றனர். பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற குடிமக்களும் நமது அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றும் ஒவ்வொரு குடிமகனும் தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் தீவிர பங்காளர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். முப்படைகளும் ஆயுதமேந்திய காவல் படைகளும் அனைத்து காவல்துறை பணியாளர்களும் தங்கள் கடமையில் காட்டும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பற்று உறுதியையும் நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். உலக அரங்கில் இந்தியாவின் கண்ணியத்தையும் பெருமையையும் உயர்த்தும் வகையில் வெளிநாடுகளில் வசித்து வரும் இந்தியர்களையும் நமது தூதரகங்களில் பணியாற்றும் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, நமது சுதந்திரத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடவிருக்கும் 2047 ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்பதை நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். சமூகத்தின் கடைக்கோடி மனிதருக்கும் பலன்கள் சென்றடைதல் எனும் உணர்வின் வழிகாட்டுதலோடு வளர்ச்சியின் பலன்கள் ஒவ்வொரு தனி மனிதரையும் சென்றடைவதை உறுதி செய்வதே நமது உறுதியான நோக்கமாகும். நமது செழுமையான பாரம்பரியத்தையும் சுதந்திர இயக்கத்தின் கொள்கைகளையும் தழுவி நவீன வளர்ச்சியின் பாதையில் நாம் முன்னேறிச் செல்கிறோம். தேசத்திற்காக நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம். வயம் ராஷ்ட்ரே ஜாக்ரியம் எனும் வேத வாக்கானது தேசத்திற்கு சேவை செய்ய எப்போதும் தயாராக இருக்குமாறு நம்மை ஊக்குவிக்கிறது. நமது சுதந்திரப் போராட்டத்தின் போது பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட மக்கள் இந்தியாவின் சுதந்திரம் என்ற ஒரே பொதுவான இலக்குடன் ஒன்றுபட்டனர். சுதேசி இயக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் மக்கள் கீதமாக மாறியது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் தலைமையில் எண்ணற்ற இந்தியர்கள் நமது சுதந்திரப் போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் சமூக சீர்திருத்தம் மற்றும் தேசபக்தி லட்சியங்களின் மிக உயரிய உருவமாக திகழ்ந்தார். பாரத மாதாவின் அனைத்து மாபெரும் புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் நான் பணிவுடன் தலை வணங்குகிறேன். அவர்களின் லட்சியங்களே நமது நாட்டை சுதந்திரத்திற்கும் அதன் பின்னரான முன்னேற்றத்திற்கும் வழிநடத்தின. இன்று ஆகஸ்ட் 14 அன்று தேசப் பிரிவினையின் நினைவு தினத்தை நாம் கடைபிடிக்கிறோம். தேசப் பிரிவினையின் விளைவாக ஏற்பட்ட வன்முறையில் தங்கள் இன்னுயிரை இழந்த அல்லது இடப்பெயர்வின் துயரத்தை சந்திக்க நிர்பந்திக்கப்பட்ட லட்சக்கணக்கான இந்தியர்களை நாம் ஆழ்ந்து நினைவு கூர்கிறோம். மத வன்முறையின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகி பிரிவினையின் கொடூரங்களை சந்திக்க நேரிட்டது. ஆயினும் அவர்கள் தங்கள் அடையாளத்தை கைவிடவில்லை. நமது சுதந்திரத்தின் போது தேசப் பிரிவினையால் ஏற்பட்டிருந்த கடுமையான விளைவுகளுடன் புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவுடன் 550 மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைக்கும் ஒரு அசாதாரணமான சவாலும் நம் முன் இருந்தது. சர்தார் பட்டேல் சமஸ்தான முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த சமஸ்தானங்களை நமது சுதந்திர ஜனநாயகத்துடன் ஒருங்கிணைத்தார். நவீன இந்தியாவின் ஒற்றுமையை செதுக்கியவரான லௌஹ் புருஷ் சர்தார் வல்லபாய் பட்டேலின் புனித நினைவுக்கு நன்றியுணர்வு மிக்க தேசத்தின் சார்பாக எனது மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு மக்கள் பங்கேற்பு எனும் அடித்தளத்தின் மீது அமைந்துள்ளது. ஜனநாயகத்தின் தொட்டிலாக

விளங்கும் நமது நாட்டின் மக்களிடையே மக்கள் பங்கேற்பு எனும் உணர்வு எப்போதுமே இயல்பாகவே இருந்து வந்துள்ளது. மக்கள் பங்கேற்பு மரபை புது உத்வேகத்துடன் நமது குடிமக்கள் ஊக்குவித்து வருகின்றனர். மக்களின் தீவிர பங்கேற்பின் மூலமே தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இது நமது ஜனநாயகத்தின் எழுச்சியூட்டும் சாதனையாகும். தனிநபரின் கண்ணியம் போற்றப்பட வேண்டும். சம வாய்ப்பும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பது நமது அரசியலமைப்பின் போற்றுதலுக்குரிய லட்சியங்களில் அடங்கியுள்ளது. சாதாரண பின்புலத்திலிருந்து வந்திருப்பவர்கள் இன்று பல துறைகளில் அசாதாரணமான பங்களிப்புகளை செய்து வருகின்றனர். இன்றைய பாரதத்தில் ஒவ்வொருவரும் பெரிய கனவுகளை காண முடியும். மேலும் அத்தகைய கனவுகளை நனவாக்கவும் முடியும் என்ற எனது நம்பிக்கையை இது வலுப்படுத்துகிறது. நமது அரசியலமைப்பு, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியவற்றின் பொறுப்புகளை தெளிவாக வரையறுக்கிறது. மக்களின் விருப்பங்களுக்கு குரல் கொடுப்பது சட்டமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளின் கடமையாகும். தேச நலனிற்கும் குடிமக்களின் நலன்களுக்கும் பயன்படும் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு நிர்வாகம் பொறுப்பாகும். வளங்களின் பற்றாக்குறை காரணமாக நீதி பெறுவதை யாரும் இழந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்வது நீதித்துறையுடன் தொடர்புடைய ஒவ்வொருவரின் கடமையாகும். அனைத்து குடிமக்களும், குறிப்பாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர், கண்ணியத்துடன் உரிய நேரத்தில் நீதியை பெறுவதற்கு சமமான அணுகலை பெற்றிருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சக குடிமக்களே, அனைவரையும் உள்ளடக்கிய விரைவான வளர்ச்சி பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் இணக்கமாக்குவதற்கான முன்னுரிமை. பல தசாப்தங்களாக இருந்து வந்துள்ள வளர்ச்சிக்கு எதிரான எண்ணற்ற தடைகளை அகற்றுதல் ஆகியவற்றை 10 ஆண்டுகளுக்கும் மேலான காலகட்டத்தில் நமது நாடு கண்டு வந்துள்ளது. மகாத்மா ஜோதிபா ஃபுலேவின் 200வது பிறந்த நாளை நமது நாடு கொண்டாடுகிறது. மகாத்மா ஃபுலேயும் கிராந்தி ஜோதி சாவித்ரிபாய் ஃபுலேயும் சமூக நீதி, கல்வி, பெண்கள் மேம்பாடு, சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்புகளை செய்துள்ளனர். அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி கடந்த சில ஆண்டுகளாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரின் முன்னேற்றத்திற்கு தேசிய அளவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. பெண் கல்வியில் புதிய தரநிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். உலகின் மிகப்பெரிய நிதிசார் உள்ளடக்க திட்டமான பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனாவின் கீழ் கிட்டத்தட்ட 59 கோடி கணக்குதாரர்கள் வங்கி அமைப்பில் இணைந்துள்ளனர். இவர்களில் 32 கோடிக்கும் அதிகமானோர் பெண்களாவர். 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. கிசான் சம்மான் நிதி மற்றும் கிசான் கிரெடிட் கார்டுகள், விவசாயம், பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவளித்துள்ளன. வலுவான கலாச்சார அடையாள உணர்வில் வேரூன்றியிருக்கும் வளர்ச்சி வேகமானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் என்பதற்கு உலக வரலாறு சாட்சி பகிர்கிறது. கலாச்சார பெருமித உணர்வு தேசத்தின் உள்ளார்ந்த வலிமையை வலுப்படுத்துகிறது என்ற விழிப்புணர்வு நம் நாட்டில் இப்போது அதிகரித்து வருகிறது. நமது முன்னோர்கள் கல்வி, அறிவியல், கலை மற்றும் கலாச்சாரம், ஆன்மீகம், நன்னடத்தை ஆகியவற்றின் வளமான பாரம்பரியத்தை நமக்கு வழங்கியுள்ளனர். நமது பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து நாம் முன்னேறி வருகிறோம். உலகின் மிகப்பெரிய தலை சிறந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இந்தியா உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் பணம் செலுத்துதல் இப்போது சிறிய கிராமப்புற கடைகளிலும் தெருவோர வியாபாரிகளிடமும் கூட சாதாரணமாகிவிட்டது.
உலகின்

பாதிக்கும் மேற்பட்ட நிகழ்நேர டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடைபெறுகின்றன. இந்திய மக்களும் அரசாங்கமும் இணைந்து உலக சமூகத்திற்கு டிஜிட்டல் புரட்சியின் முன்மாதிரியை வழங்கியுள்ளனர். நலத்திட்டங்களின் பலன்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வெளிப்படையான விதத்தில் அரசாங்கம் வழங்கியுள்ளது. நவீன உள்கட்டமைப்பில் இதுவரை இல்லாத விரிவாக்கத்தை நெடுஞ்சாலைகள், நீர்வழிகள், தொடர்வண்டி பாதைகள், வான்வழிகளில் நமது நாடு கண்டுள்ளது. இது புதிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கி

நவீன உள்கட்டமைப்பில் இதுவரை இல்லாத விரிவாக்கத்தை நெடுஞ்சாலைகள், நீர்வழிகள், தொடர்வண்டி பாதைகள், வான்வழிகளில் நமது நாடு கண்டுள்ளது. இது புதிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கி, முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. என் அன்புக்குரிய சக குடிமக்களே, உலகின் பல பகுதிகளில் நிலவும் போரும் நிலையற்ற தன்மையும் ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கின்றன. இத்தகைய கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நமது பொருளாதாரம் உலகில் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக முன்னேறி வருகிறது. பொருளாதார கணிப்புகளின்படி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் சராசரி உலக வளர்ச்சி விகிதத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் நமது பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. நவீன வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி செல்லும் அதேவேளையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் உலக அளவில் ஒரு முன்னணி பங்கை இந்தியா வகிக்கிறது. நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 சிலவற்றை திட்டமிடப்பட்ட காலத்திற்கு முன்பே நமது நாடு அடைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் வளர்ச்சியில் முன் எப்போதும் இல்லாத வேகத்தை கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா எட்டியுள்ளது. தேசிய நலனே நமது வெளியுறவுக் கொள்கையின் அடித்தளமாகும். அமைதி, ஒத்துழைப்பு, உரையாடல், வசுதெய்வ குடும்பகம் என்ற உயரிய சிந்தனை ஆகியவை நமது வெளியுறவுக் கொள்கையின் தூண்களாகும். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்தவும் பல நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் நாம் கையெழுத்திட்டுள்ளோம். உலகின் தெற்கு நாடுகளிடையே இந்தியா முன்னணி பங்காற்றி வருகிறது. உலக அரங்கில் நமது நாட்டின் மதிப்பும் செல்வாக்கும் உயர்ந்துள்ளது. விதிமுறைகளுக்கு உட்பட்ட சர்வதேச ஒழுங்கின் மீது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையிலும் பிற பலதரப்பு அமைப்புகளிலும் உலக சமூகங்களுக்கு உரிய பொருத்தமான பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது முயற்சியாகும். நமது நாட்டின் இந்த முயற்சிக்கு பல நாடுகள் வலுவான ஆதரவை வழங்கி வருகின்றன. என் அன்பான சக குடிமக்களே, இயற்கை வளங்களின் மீது நமக்குள்ள அதே விதமான உரிமை எதிர்கால தலைமுறையினருக்கும் உள்ளது. எதிர்கால தலைமுறையினர் இந்த உரிமையை பயன்படுத்துவதில் நமது செயல்களால் சிறிதளவும் பாதிப்பு ஏற்படாதவாறு நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்காக இயற்கையின் வளங்களை இன்னும் செழுமையாக விட்டுச் செல்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமக்குள்ள நம்பிக்கை நமது பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். சாந்தாலி மொழியில் அமைந்துள்ள ஒரு எளிய பாடல் நமக்கு ஆழமான செய்தியை தருகிறது. பண்டிட் ரகுநாத் முர்மு எழுதியுள்ள இந்த பாடலில், ஒரு மரம் முற்றிலும் காய்ந்து போனதால் அதைக் கண்டு தேற்ற முடியாத அளவுக்கு ஆறாத துயரத்துடன் அழும் கிளியை பற்றி கவிஞர் விவரிக்கிறார். அவர் கேட்கிறார், என் அன்பு சகோதரர்களே, இறந்து கொண்டிருக்கும் ஒரு மரத்தைக் கண்டு கிளி மனம் ஆற்றாது புலம்புகிறது. மனித கலாச்சாரம் என்ற மரம் அழிந்து கொண்டிருக்கும் போது மனிதர்களாகிய நாம் துயரப்படுவதில்லையே, அது ஏன்? இயற்கையையும் மனித விழுமியங்களையும் பாதுகாப்பதில் அனைவரும் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பாடல் தரும் செய்தியாகும். செழித்து வளர்ந்த பசுமையான மரம் என்பது மனித சமூகத்தின் அறநெறி லட்சியங்களையும் நல்வாழ்வையும் குறிக்கிறது. தாயின் பெயரில் ஒரு மரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், லைஃப் போன்ற இயக்கங்களின் உணர்வுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது பெண்கள் கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதை காண்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதேபோல் வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ட்ரோன் தீதி முதற்கொண்டு விமானப்படையின் போர் விமான பெண் தலைமை அதிகாரி வரை

பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வென்ற மொத்தம் 13 தங்கப்பதக்கங்களில் 8 பதக்கங்களை பெண்கள் வென்றுள்ளனர். நமது பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்து வருகின்றனர். 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக்குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர். 3 கோடி லட்சாதிபதி பெண்களை லக்பதி தீதீஸ் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கு தற்போது எட்டப்பட்டுள்ளது. இப்போது மேலும் 3 கோடி புதிய லட்சாதிபதி பெண்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி நமது நாடு முன்னேறி வருகிறது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்ற தொழில் முனைவோரில் சுமார் 1/3 பங்கினர் பெண்கள் ஆவர். பெண்களின் பொருளாதார தன்னிறைவுக்கான முயற்சிகளுடன் பல்வேறு துறைகளில் அவர்கள் தலைமை பொறுப்புகளையும் வகிப்பதை நாம் காண்கிறோம். வாக்குரிமையை பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நமது ஜனநாயக குடியரசின் குறிப்பிடத்தகுந்த சாதனையாகும். மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை வழங்கும் நோக்கத்துடன் நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டம் 2023 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலம் தலைமைத்துவத்தில் பெண்களின் பங்கு அதிகரித்து அனைவரையும் மென்மேலும் உள்ளடக்கியதாக நமது ஜனநாயகம் மாற்றம் காணும். நமது நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதிற்கும் குறைவானவர்கள். இந்த இளம் மக்கள் தொகையே நமது மிக மதிப்புமிக்க சொத்தாகும். நமது நாட்டின் இளைஞர்கள் திறமையானவர்கள், அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர்கள், திறன்கள் நிறைந்தவர்கள். அடிமட்ட அளவில் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண இளைஞர்கள் உருவாக்கி வரும் புதுமையான நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை நான் கண்டுள்ளேன். சமூகத்தின் மீதும் தேசத்தின் மீதும் நமது இளைஞர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது. சராசரியாக வெறும் 28 வயதுடைய இளம் குழுவினரால் சமீபத்தில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட ராக்கெட் விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது. பல இளைஞர்கள் சுயதொழில் பாதையை தேர்ந்தெடுத்து வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் உருவாகி வருகின்றனர். இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பால் நமது நாட்டில் வலுவான புத்தொழில் சூழல், ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உருவாகியுள்ளது. உலகின் முன்னணி நிறுவனங்கள் இந்திய இளைஞர்களின் திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு தலைமை பொறுப்புகளை வழங்கி வருகின்றன. இத்தகைய இளம் சாதனையாளர்கள் இந்திய இளைஞர் சக்தியின் புகழை உலகம் முழுவதும் உயர்த்தியுள்ளனர். இந்தியாவின் பிரகாசமான வளமான எதிர்காலத்தின் மீது எனக்கிருக்கும் நம்பிக்கையை நமது இளைய தலைமுறையினர் மேலும் வலுப்படுத்துகின்றனர். நமது மாணவர்களே இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசும் சமூகமும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருப்பதைப் போலவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சிகளின் மூலம் நமது மாணவர்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கு பங்களிக்க வேண்டும். பொதுத் தேர்வுகள் நமது மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளுக்கான நுழைவாயில்களாக அமைகின்றன. இந்த தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு விரிவான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுக்கவும் தேர்வு முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இளைஞர்களுக்கு நம்பகமானதாகவும் மாற்றுவதே இந்த சீர்திருத்தங்களின் நோக்கமாகும். அரசின் முயற்சிகளும் உருவாகி வரும் பொருளாதார நடவடிக்கைகளும் இளைஞர்களுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளை திறந்துவிட்டிருக்கின்றன. இத்தகைய புதிய வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் நமது இளைஞர்கள் வெற்றிக்கான புதிய பாதைகளில் பயணிக்க முடியும். நமது இளைஞர்களின் உடல் நலனும் மனநலனுமே நமது நாட்டின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாகும். நமது இளைஞர்கள் உற்சாகத்துடன் முன்னேறுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் உள்ளது.

இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டை கட்டி எழுப்புவதற்குமான ஒரு ஊக்குவிக்கும் வழிமுறையாக விளையாட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அடித்தளத்திலிருந்து தேசிய அளவு வரை நாடு முழுவதும் சிறப்பான விளையாட்டுச் சூழல் உருவாக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்க அரசு இதுவரை இல்லாத அளவிலான முதலீடுகளை செய்து வருகிறது. இந்த முயற்சிகள் நல்ல பலன்களை தந்து வருகின்றன. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நமது விளையாட்டு வீரர்களின் செயல்திறனிலும் சாதனைகளிலும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது நாடு உலகின் மிகப்பெரிய இளம் மக்கள் தொகையை கொண்டிருப்பதுடன் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையும் இங்கு அதிகரித்து வருகிறது. மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 6 கோடி மூத்த குடிமக்கள் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சேவைகளை பெறலாம். ஒட்டுமொத்த சமூகமும் மூத்த குடிமக்களிடம் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களுடனான உறவுகளை வளர்த்தெடுத்து அவர்களின் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும். என் அன்பான சக குடிமக்களே, மனித குலத்திற்கு எதிரான சக்திகளை எதிர்த்து நின்று உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதில் நமது பாரம்பரியம் பெருமைக்குரியது. ஜூலை 26ஆம் தேதி கார்கில் வெற்றி தினத்தை, கார்கில் விஜய் திவஸ் நாம் அனுசரித்தோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை அதற்கு முன்பு மே 7ஆம் தேதி நாம் நினைவு கூர்ந்தோம். நமது ஆயுதப்படையினரின் இணையற்ற வீரத்தை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்தோம். பயங்கரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள் துல்லியமாக செயல்படும் இந்திய ஆயுதப்படைகளின் திறனை வெளிப்படுத்தி காட்டின. பயங்கரவாதிகளும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களும் எங்கு மறைந்திருந்தாலும் தங்களது செயல்களுக்கான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற உறுதியான தெளிவான செய்தியை அது வெளிப்படுத்தியது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி இடைநிறுத்தியது என்பது நமது விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு நாட்டின் நலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்க்கமான நடவடிக்கையாகும். நக்சலிசம் என்பது நாட்டிற்கு மிகப்பெரிய சவாலாக பல தசாப்தங்களாக இருந்து வந்தது. நக்சலிசத்திலிருந்து இந்தியாவை விடுவிப்பதில் ஏற்பட்ட முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். ஒரு காலத்தில் நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று உற்சாகமான சூழல் நிலவுகிறது. இந்த பகுதிகளில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் நடைபெற்ற பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர். பஸ்தர் பாண்டும் நிகழ்ச்சியில் பல கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அவற்றை ஏராளமான மக்கள் கண்டு களித்தனர். மராத்திய ராணுவ பாரம்பரியத்துடன் தொடர்புடைய தேசிய பெருமையை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட 12 கோட்டைகள் கடந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டன. பகவான் புத்தர் தனது முதல் உபதேசத்தை வழங்கிய இடமான சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. பகவான் புத்தருடன் தொடர்புடைய ஆன்மீக சின்னங்கள் பாரத பூமியில் உள்ளன. மறுபுறம் நமது பெருமையையும் மகத்தான பாரம்பரியங்களையும் பாதுகாப்பதற்காக போராடி வரும் நமது வலிமையை வெளிப்படுத்தும் சின்னங்களும் பாரத நாட்டில் உள்ளன. என் அன்பான சக குடிமக்களே, ஒவ்வொரு இந்திய மக்களின் வளர்ச்சியும் நல்வாழ்வுமே வளர்ச்சியடைந்த பாரதத்தை விக்சித் பாரத் உருவாக்குவதின் உண்மையான நோக்கமாகும். தெலுங்கு மொழியில் எழுதிய சிறந்த தேசியவாத எழுத்தாளர் குரஜாடா அப்பாராவ் தமது பாடல் ஒன்றின் மூலம் காலத்தால் அழியாத தேசப்பற்று செய்தியை வழங்கியுள்ளார். உங்கள் நாட்டை நேசியுங்கள், நன்மைகளை வளர்த்தெடுங்கள். ஒரு தேசம் என்பது அதன் நிலம் மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் சேர்ந்ததே தேசம்.

0: தேசமாகும் என்பதுதான் அந்த செய்தியின் சாராம்சமாகும். சமூகத்தின் பங்கேற்புடனும் அரசின் முயற்சிகளுடனும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ள மக்களும் ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் வளமானவர்களாகவும் மாறுவார்கள் என்பது எனது நம்பிக்கை. அனைவரையும் உள்ளடக்கிய இந்த தேசப்பற்று உணர்வுடன் சுதந்திர பாரதத்தை வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றும் புனிதமான தேசிய இலக்கிற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: இதுவரை தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: நேரம் 10 மணி. FM ரெயின்போ 102.8 தொடர்வது தேன் சிந்துதே வானம். இரவின் மடியில் இதமான பாடல்கள் உங்களோடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் SPB அவர்களது குரலில்.
5: இளைய நிலா பொழிகிறதே

நேரம் 10:09. தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் எஸ்பிபி அவர்களது குரலில்.

நேரம் 10:18. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் இதயம்னு ஒரு இருந்தா இந்த பாடல் கண்டிப்பா இருக்கும்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:30 எஃப்எம் ரெயின்போ 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி அவர்களது குரலில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:45. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் இளையராஜா, மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி அவர்களது குரலில்.

காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுதில்லி செங்கோட்டை ராம்பாட்ஸ் மைதானத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கொடியேற்றும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பின் ஆங்கில வர்ணனையும் அதைத் தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் சிறப்பு உரையினையும் நாளை காலை 7 மணி முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றும் சிறப்பு உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், இதில் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் நிறைவு பகுதி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசிகள் தொடர்ச்சி வழங்குபவர் முனைவர் ஜி. ராஜமுருகன் அவர்கள். சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சலை தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து சைபாலின் இன்றொரு தகவல் மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 புதுச்சேரி மாநில மக்களுக்கு முதலமைச்சர் ந. ரங்கசாமி அவர்கள் விடுக்கும் சுதந்திர தின செய்தி, அதனைத் தொடர்ந்து மெலடி மேஜிக். 11:30 முதல் 11:47 வரை ஸ்டம்ப்ட் சீசன் 7 டெல்லி அஞ்சல். மீண்டும் 11:47 முதல் 12 வரை மெலடி மேஜிக். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். ஒன்று 1:02 ஹாய்ஸ் நெகிதி மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு கல்லூரி பூக்கள், 80 சுதந்திர தினத்தை முன்னிட்டு

0: நகைச்சுவை நேர்காணல். சிறப்பு விருந்தினர் பிரபல பாடகர் வெங்கடாச்சலம் அவர்களுடன் உரையாடுகிறார் ஏஞ்சலா வெண்ணரசி. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத், அமைப்பில் உதவி எம் எஸ் நிவேதாஸ்ரீ அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே மேக்ஸ். 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புது. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 தேன் சிந்தது வானம். 11:00 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சலை தொடர்ந்து காலை ஆங்கில செய்திகள். 6:45 மாநில செய்திகளும், 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். 10:00, 11:00, 12:00, 1:00, 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Akhila. President Draupadi Murmu has said that Indian economy is the fastest growing major economy despite warfare and instability prevailing in several parts of the world. Addressing the nation on the eve of the 80th Independence Day this evening, the President highlighted that the growth rate of the Indian economy is expected to be more than twice the average global growth rate.
2: Even in such trying circumstances, our economy is moving ahead as the fastest growing major economy in the world. According to economic projections, the growth rate of the Indian economy is expected to be more than twice the average of global growth rate. Atmanirbhar Bharat Abhiyan has further strengthened the foundation of our economic progress and national security.
1: President Draupadi Murmu highlighted that making the country Naxal-free is a major achievement as for decades Naxalism posed a serious challenge to the nation. She said today the areas once affected by Naxalism are filled with enthusiasm.
2: For decades, Naxalism posed a serious challenge to the nation. Making India Naxal-free is a major achievement. Today, enthusiasm prevails in the areas once affected by Naxalism. All-inclusive development is underway in these regions. A large number of players took part in the Bastar Olympics and many artists showcased their talent in Bastar Pandum, which were enjoyed by a large number of people.
1: The President said that the students are the architects of India's future and emphasized that the government is undertaking comprehensive steps to reform public examinations.
2: Everyone must contribute through joint and concerted efforts to safeguard the present and future of our students. Public examinations become gateways to the opportunities for our students. The government is undertaking comprehensive steps to reform these examinations. The objectives of these reforms are to completely curb the use of unfair means in public examinations, make the examination system more transparent, more secure, and more trustworthy for the youth.
1: Speaking about the country's young population, the President said 65% of the country's population is below the age of 35, which is the most valuable asset. She said many of our youth are embracing the culture of job creation as they pursue the path of self-employment. President Murmu said India is moving ahead towards building a Viksit Bharat by the centenary year of independence in 2047. Vice President C.P. Radhakrishnan has said that the President has given a powerful and inspiring message on the eve of Independence Day, reflecting the aspirations of a confident, growing and vibrant India. In a social media post, Mr. Radhakrishnan said that the President's address offered a broad vision of a stronger and more prosperous nation by touching upon the hopes of youth, strength and contribution of women and country's economic progress. The Vice President said that the President's words served as a call to every citizen to contribute wholeheartedly to nation building.